0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்த இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ, கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவேறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசுனே.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 6 மணி. இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: பணத்தை இழந்துவிட்டால் திரும்ப பெறலாம், ஆற்றலை இழந்துவிட்டால் திரும்ப பெறலாம், பொன்னை மண்ணை புகழை இழந்துவிட்டாலும் திரும்ப பெறலாம், ஆனால் நேரத்தை இழந்துவிட்டால் திரும்ப பெறவே முடியாது. நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நான் மரியம் அஸ்மா. ஒவ்வொரு நாள் காலையிலையும் படுக்கையை விட்டு எழுந்ததுமே நம்ம நேரத்திற்கான ஒரு பட்ஜெட்டை நாம தொடங்கிடணும். அன்னைக்கு வேலைய அன்னைக்கே சிறப்பா முடிச்சிடணும். அந்த மாதிரி அன்றென்றுள்ள வேலைய அப்பப்போ முடிக்கும் போது அதுவே பெரிய வெற்றி. அந்த வெற்றி தினமும் நம்ம வாழ்க்கையில வளரக்கூடிய சிக்கல்களை தூள் தூளா மாத்திடும். வேலை செய்யாம கிடக்கக்கூடிய இரும்பு இயந்திரத்துல துரு ஏறி அது கெட்டு போயிடும். பயன்படுத்தப்படக்கூடிய சாவி பல பலன்னு மின்னும். வாழ்க்கை அப்படின்னு பார்த்தோம்னா அது நேரத்தால் உருவாக்கப்பட்டது. தூங்கும் நரி கோழி பிடிக்காதுன்னு சொல்ற பழமொழிக்கு ஏத்த மாதிரி உறக்கத்தில் அதிக நேரம் செலவழிக்க கூடிய நபர்கள், நேரம் சென்று எழுந்திருக்க கூடிய நபர்கள் குழப்பம் இல்லாமல் திறமையோடு எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. தேவையில்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தாலும் சரி, தேவையில்லாமல் பேசிக்கொண்டே இருந்தாலும் சரி, நேரத்தை கொன்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு தான் அதுக்கு பொருள். நேரத்தை நாம சரியா பயன்படுத்தல அப்படின்னா, சிக்கனமா செலவழிக்கலன்னா, நேரத்தை பத்தி கவலைப்படாம இருக்கும் அப்படின்னா வாழ்க்கை வீணாயிடும். எச்சரிக்கையோட செயல்படணும். அதிர்ஷ்டம் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. வரக்கூடிய கால நேரத்தை ஒழுங்கா பிடிச்சுக்கிறது தான் அதிர்ஷ்டம். நீங்கள் அதிர்ஷ்டக்காரர்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா காலம் நேரம் அறிந்து உங்களுடைய வேலையை ஒழுங்காக செய்தீர்களா அப்படின்றத நினைச்சு பாருங்கன்னு சொல்றாரு கவிஞர் கண்ணதாசன். வெற்றி அடைய தேவை உழைப்பு. சோம்பேறித்தனத்தை விரட்டினால் உழைப்பில் ஆர்வம் ஏற்படும். எந்த ஒரு வேலையும் தொடங்குறதுக்கு முன்னாடி அதை பத்தின முழுமையான திட்டம் ஒண்ணு உருவாக்கணும். அந்த வேலையை முடிக்கிறதுக்கான கால அளவையும் நிர்ணயம் பண்ணணும். வேலையில இறங்கினதுக்கு அப்புறமா பின்வாங்காம முழு முயற்சியோட அந்த வேலையில ஈடுபடணும். வீடு அலுவலகம் ரெண்டு இடத்துலயும் செய்ய வேண்டிய வேலைகளுக்கு ஒரு பட்டியல் தயாரிக்கணும். ஒன்றன் பின் ஒன்றா அந்த வேலைகளை செஞ்சு முடிக்கணும். முடிஞ்ச அளவு ஒரு வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த வேலையை தொடங்கணும். நேரம் தான் நம்மளோட சொத்து. ஒரு வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஓய்வு எடுத்துட்டு மறுபடி வேலைய ஆரம்பிக்கணும். வேலையை முடிக்க நேரமே பத்தலையா, அதிகாலையில விழிக்க பழகணும். ஏன்னா நேரம் தான் நம்ம கிட்ட இருக்கிற பெரிய சொத்து. அதை ஒரு நாளும் மறந்துடக் கூடாது. நேரத்தை எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் தெரியுமா? சிந்திக்க பயன்படுத்தணும், ஏன்னா அது ஆற்றலின் ஊற்று. உழைக்கிறதுக்கு பயன்படுத்தணும், வெற்றிக்கு நாம கொடுக்கக்கூடிய விலை. விளையாடுறதுக்கு நேரத்தை பயன்படுத்தணும், ஏன்னா அதுதான் இளமையுடைய ரகசியம். கற்பனை செய்யவும் நேரத்தை பயன்படுத்தணும், ஏன்னா கற்பனைகளாலதான் குகைகள்ல வாழ்ந்த மனுஷன் இன்னைக்கு பெரிய பெரிய அழகான மாளிகைகள்ல வாழ்ந்துட்டு இருக்கான். நேரத்தை சரிவர பயன்படுத்திய காரணத்தாலதான் மனிதனுடைய விஞ்ஞான வளர்ச்சி குறிப்பிடத்தக்க மாற்றத்தை அடைஞ்சிருக்கு. சிரிக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கணும். ஏன் தெரியுமா? இந்த சிரிப்பு ஆன்மாவுடைய ராகம். சிரிப்பு இதயத்துக்கு வலிமை கொடுக்குது. நுரையீரல்களுக்கு அதிகப்படியான பிராணவாயுவை வழங்க வழிவகை செய்யுது. படிக்கிறதுக்கும் நேரத்தை செலவு பண்ணணும், ஏன்னா அறிவுக்கான அஸ்திவாரம் அது மட்டும்தான். ஞானத்தையும் அறிவையும் யாராலையும் அளவுக்கு அதிகமா பெற முடியாது. ஆனா படிக்கிறது மூலமா இந்த ரெண்டையும் சுருக்கமா இனிமையா அடைய முடியும். புத்தகங்கள் மனிதனுடைய மனசுக்குள்ள விளக்கை ஏத்தி வைக்கிறது. இந்த விளக்கு ரொம்ப நாட்களுக்கு அப்புறமும் என் வாழ்க்கை முழுசும் ஒளி கொடுக்கக்கூடிய சக்தி கொண்டது. அதே போல நேரத்தை பிரார்த்தனைக்காகவும் பயன்படுத்தணும். பிரார்த்தனையாலதான் தெய்வீக ஆற்றல் நமக்கு சாதகமா அமையுது. நேரத்தின் அருமை பெருமையை உணர்ந்து சிறப்பாக பயன்படுத்தி சிறப்பான வாழ்வை அமைத்துக் கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: என்னராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க. அனு ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட் ரெஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ் னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே ஒண்ணுக்கு ஒன்னு ரெண்டுக்கு ரெண்டு சைஸ்லயும் கிடைக்குது.
1: அனு ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
7: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்றைய நாளுக்கான திருக்குறள் பகுதி செய் நன்றி அறிதல், அதிகாரம் 11, குறள் எண் 110. என்னென்றை கொன்றார்க்கும் உய்வுண்டா முய்வில்லை, செய் நன்றை கொன்ற மகர்க்கு எந்த நன்மையை அளித்தவருக்கும் தப்பு அதற்கு வழி உண்டாகும். ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து அளித்தவனுக்கு தப்புவதற்கு வழியே கிடையாது. எத்தனை பெரிய அறங்களை அளித்தவருக்கும் பாவத்தை கழுவ வழிகள் உண்டாகலாம். ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்து அவருக்கே தீமை செய்ய எண்ணுபவருக்கு எந்த வழிகளும் இருக்காது அப்படின்ற ஒரு கருத்தை தான் வள்ளுவர் இந்த குறள்ல நமக்கு உணர்த்துறாரு. இந்த திருக்குறளுக்கு பொருத்தமான ஒரு சின்ன கதையை தெரிஞ்சுக்கலாமா? ஒரு காட்டுல சிங்கம் ஒண்ணு கூண்டுல அடைபட்டு கிடந்ததாம். அந்த வழியே மனிதன் ஒருத்தன் வந்தானாம். அந்த மனிதன் கிட்ட சிங்கம் உதவி கேட்டதாம், என்னை எப்படியாவது காப்பாத்தி விடு அப்படின்னு. அப்போ மனிதன் சொன்னானா, நீயே எல்லாரையும் வேட்டையாடி சாப்பிடக்கூடிய மிருகம், உனக்கு உதவி செஞ்சு எனக்கு ஆபத்தாயிடுச்சுன்னா உதவி செஞ்ச உனக்கு நான் ஏதாவது உபத்திரவம் கொடுப்பனா? என்னை எப்படியாவது காப்பாத்தி விடு, இங்கிருந்து நான் தப்பிச்சு ஓடி போயிடுறேன் அப்படின்னு உதவி கேட்டதான். உடனே அந்த மனிதன் அந்த வார்த்தைகளை நம்பி இறக்கப்பட்டு அந்த கூண்டோட கதவை திறந்து விட்டானா. அடுத்த நொடியே அவன் மீது பாய்வதற்கு தயாராயிடுச்சான். உடனே மனிதன், என்ன இது, அநியாயமா இருக்குதே, என்னை எதுவும் செய்ய மாட்டேன்னு தானே சொன்ன, ஆனா இப்ப என்னையே உணவாக்க குறி வைக்கிறியே, இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டானா. அதே நேரத்துல அந்த வழியா வயதான நரி ஒண்ணு வந்ததாம். நரி வந்ததும் மனிதன் நரி கிட்ட உதவி கேட்டானாம், தன்னுடைய சூழ்நிலையை எடுத்து சொன்னானாம். அப்போ அந்த நரி சொன்னதாம், நீ சொல்றது எனக்கு புரியல, சிங்கத்துக்கிட்டே கேப்போன்னு சொல்லும் போது நான் வேட்டையாடக்கூடிய மிருகம் அப்படின்னு தெரிஞ்சும் எனக்கு உதவி செஞ்சது அவனுடைய தப்பு, சாதுரியமான புத்தியால அவன் தான் தன்னுடைய உயிரை காப்பாத்தி இருக்கணும், வேட்டையாடக்கூடிய என்னை காப்பாத்தினது அவனுடைய தவறு, ஆக இன்னைக்கு அவன் தான் என்னுடைய உணவு, மரியாதையா வழிவிடு அப்படின்னு சொல்லி நரியை மிரட்டுச்சான். அப்போ நரி சொல்லிச்சான், நீங்க ரெண்டு பேரும் சொல்றது எனக்கு அந்த அளவுக்கு புரியல, என்ன நடந்தது அப்படின்றத மறுபடி சொல்லுங்க, இல்லைன்னா செஞ்சு காட்டுங்கன்னு சொல்லிடுச்சான். அப்போ அந்த சிங்கம் ரொம்ப ஆர்வமா, இதோ பாரு இந்த கூண்டுக்குள்ள நான் இப்படிதான் அடபட்டு கிடந்தேன், அவன் அங்கிருந்து நடந்து வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே நரி வேகமா அந்த கூண்டோட கதவை மறுபடியும் மூடிருச்சான். அப்போ சிங்கம் நரி கிட்ட கேட்டதான், சொல்லி காட்டிட்டு இருக்கும் போதே கதவை மூடிட்ட, நீ எல்லாம் ஒரு மிருகமா, மனிதனுக்கு உதவி செய்யற அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ நரி சொல்லிச்சான், உனக்கு உதவி செஞ்ச மனிதனை முதல்ல வேட்டையாடுவ, அடுத்ததா என்ன நீ எப்படி வேட்டையாடாம விட போறது இல்ல, நன்றி கெட்ட உனக்கு இதுதான் தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் தன் வழியே போயிட்டாங்களாம். எந்த அறத்தை மறந்தாருக்கும் வாழ்வு உண்டு, ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு வாழ்வே இல்லை அப்படின்ற கருத்தை தான் இந்த கதையும் இந்த திருக்குறளும் நமக்கு உணர்த்துது. வள்ளுவன் வழியை வாழ்க்கை சிறக்கட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: அதிக நாள் தண்ணி குடிக்காம உயிர் வாழக்கூடிய விலங்கு என்னன்னு கேட்டா நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது ஒட்டகம் தானே. ஆனா ஒட்டகம் இல்ல, ஒட்டக சிவிங்கின்னு சொன்னா நம்புவீங்களா? ஒட்டக சிவிங்கி ஒரு வருஷத்துக்கு 30 தடவையிலிருந்து 40 தடவை மட்டும்தான் தண்ணி குடிக்குமா. காரணம், அது சாப்பிடுற இலைகள்ல இருந்தே அது உடலுக்கு தேவையான நீரையும் எடுத்துக்கிறோமா. இனிமே யாராவது உங்ககிட்ட அதிக நாள் நீர் அருந்தாம உயிர் வாழ்ற விலங்கு எதுன்னு கேட்டா ஒட்டக சிவிங்கின்னு சொல்லுங்க.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனர்களுக்கான சமுதாய வானொலி.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்றைய நாளில் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை FM 90.4.
4: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. இன்னைக்கான கதை பகுதியில ஒரு வரலாற்று நிகழ்வையும் அதுல இருக்கக்கூடிய கருத்தை தான் தெரிஞ்சுக்க போறோம். சேரன் கணைக்கால் இரும்பொறை அவருடைய கட்டுப்பாட்டுல இருந்தது குருநில மன்னர் மூவனுடைய அரசாட்சி. அது ஒரு அழகான நெய்தல் நிலப்பகுதி. ஆக அந்த நெய்தல் நிலத்தையும் மன்னரையும் வாழ்த்தி பாடல் பாடி பரிசல் பெற விரும்பினாரு புலவர் பெருந்தலை சாத்தனார். இப்போ அவரை சந்திக்கிறதுக்காக அவருடைய அரண்மனை வாயில் முன்னாடி போய் நிக்கிறாரு. உங்களை சந்திக்க புலவர் பெருந்தலை சாத்தனார் வந்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டாரு. உள்ள வர சொன்னதும் அவருக்கே உரித்தான மரியாதையை கூட கொடுக்காமல் அவரை உருவகேலி செய்ய ஆரம்பித்தார் மன்னர் மூவன். என்ன சொன்னாரு தெரியுமா? பெருந்தலை சாத்தனாரா, பெயருக்கேற்றார் போல் நீங்கள் இல்லையே, உங்கள் தலை சிறிதாக இருக்கிறதே அப்படின்னு முதல்ல சொல்றாரு. அது மட்டும் இல்லாம புலவர்கள் பொய்யாக பாடல்கள் பாடி பரிசில் பெற நினைக்கும் கயவர் கூட்டம் பேராசைக்காரர்கள் அப்படின்னு அவரை பேசி வசைபாடி திரும்ப அனுப்பிட்டாரு. ரொம்பவே மன வருத்தத்தோட சேரன் கணைக்கால் இரும்புரை கிட்ட சொல்றாரு புலவர் பெருந்தலை சாத்தனார். இத கேள்விப்பட்டதும் அவருக்கு அறிவுரை சொல்றதுக்காகவும் 3 மாத கால கப்பம் தனக்கு கட்டவில்லை என்பதை நினைவூட்டுவதற்காகவும் ஒரு தூதனை அனுப்பினார் சேரன் கணைக்கால் இரும்புரை. தூதனை பார்த்ததும் குருநில மன்னர் மூவன் கொஞ்சமும் பயப்படல. அவர்கிட்டயும் அதே ஆணவமான பேச்சு. ஓ, உங்கள் கோட்டையில் மனப்பற்றாக்குறை வந்ததும் எங்கள் கோட்டை நினைவு வந்து விட்டதோ? இங்கு மட்டும் என்ன கொட்டியா கிடக்கிறது? இந்த நெய்தல் நிலம் இன்று முதல் எனது சுதந்திர நாடு. யாருக்கும் நான் கப்பம் கட்ட முடியாது. அது மட்டுமல்ல, உங்கள் மன்னருக்கு நான் தான் முதல் யமன் அப்படின்னு வார்த்தைகளால பெருமையும் ஆணவமா பேசி அந்த தூதனை மதிக்காம திரும்ப அனுப்பிட்டாரு. தூதன் நடந்த எல்லாத்தையும் வார்த்தைகள் மாறாம அப்படியே சொல்லிட்டாரு. ஆக ஒரு புலவரை எப்படி நடத்தணும் அப்படின்றது தெரியல, ஒரு தூதன் கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றது தெரியல, இனி எந்த பேச்சும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய படை தளபதிய அந்த நாட்டின் மீது போர் தொடுக்க சொல்றாரு. உடனே அங்க போர் ஆரம்பம் ஆயிடுச்சு. முடிவுல என்ன நடந்திருக்கும்? குருநில மன்னர் மூவன் படை தளபதி முன்னாடி தோற்று போய் மண்டியிட்டாரு. அவரை உடனே அரண்மனைக்கு கூட்டிட்டு வர சொன்னது எதற்காக தெரியுமா? தூதன் கிட்ட எல்லா வார்த்தைகளையும் சொன்னவரு கடைசியா ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பி இருந்தாரு. இன்னும் சிறிது நேரம் இங்கேயே நீ நின்று கொண்டிருந்தால் உனது முன்பற்கள் அனைத்தையும் தட்டி விடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அந்த வார்த்தைகளை மனசுல வச்சுட்டு அவர் அரண்மனைக்கு கொண்டு வர சொல்லியிருந்தாரு சேரன் கணைக்கால் இரும்பொறை. அவரின் வார்த்தையின்படியே மன்னர் மூவனின் முன்பற்கள் அனைத்தும் தட்டப்பட்டது. சேரன் கணைக்கால் இரும்பொறையின் கோட்டையின் கதவுகளில் அது ஒட்டப்பட்டு நாவை காக்காத மூவனின் பற்களை பாரீர் அப்படின்னு எழுதி ஒட்டிட்டாங்க. ஆமா நேர்களே, இந்த வரலாறு நமக்கு உணர்த்தக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாவு அப்படின்றது ரொம்பவே சிறிய ஒரு உறுப்பு, ஆனால் அது செய்யக்கூடிய தீங்குகள் மிகவும் பெரியது. யோசிக்காமல் பேசும்போது பெரிய ஆபத்து உருவாகலாம். எனவே எப்போதும் நமது வார்த்தைகளை கவனமாக பயன்படுத்த வேண்டும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
0: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க.
2: அண்ணே நீ மாசன.
4: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: என்னப்பா இன்னைக்கு மீனவர் குறைதீர்ப்பு கூட்டம் நடக்க இருக்கு, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
5: இதனால மக்களுக்கு சொல்றது என்னன்னா,
1: இன்னைக்கு என்ன 10 கரண்ட் போகுது, அதான் எல்லாருக்கும் தெரியுமே.
5: இதனால மக்களுக்கு சொல்றது
1: இப்ப என்ன, புயல் எச்சரிக்கை கொண்டு ஏத்திருக்காங்க, அதானே
6: எல்லாருக்கும் தெரியுமே.
5: என்னப்பா நான் சொல்றதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லிடுறீங்க, இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்றாங்க?
1: இப்போ நம்ம கடலோச வானொலியில காலையில வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி கேளு, நமக்கு தேவையான எல்லா தகவலையும் தெளிவா சொல்லுவாங்க.
7: வெளுப்புப்பாடு திங்கள் முதல் சனி வரை காலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஒசையசன் 90.4.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இன்றைய நாளின் இனிய தொடக்கமாய் அதிகாலை சுபவேளை நம்ம கடலோசை எஃப்எம் 90.4
1: நேர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுதாய வானொலி அதிகாலை சுபவேளை நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் மரியம் அஸ்மா. ஒரு ஊருக்கு முதுபெரும் ஞானி ஒருத்தர் வந்தாராம். அவருடைய போதனைகளை கேட்க எல்லாரும் கூடியிருந்தாங்களாம். கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எல்லாரும் தன்னுடைய தனிப்பட்ட சந்தேகங்களை கேட்டாங்களாம். ஒரு இளைஞன் கேட்ட சந்தேகம் ரொம்ப வித்தியாசமா இருந்ததாம். குருவே, உங்களை மாதிரி எத்தனையோ ஞானிகள் இந்த பூமிக்கு வராங்க, மக்களுக்கு நல்லது சொல்றாங்க, ஆனா மக்கள் யாரும் முழுமையா திருந்தி தன்னுடைய வாழ்க்கையவே மாத்தி அமைக்கலையே, அப்புறம் ஏன் உங்களோட நேரத்தை நீங்கெல்லாம் வீணடிக்கணும், இதுதான் என்னுடைய கேள்வி அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னாராம், உனக்கான பதிலை நான் சொல்றேன், ஆனா ஒரு வாரம் நான் ஓ ஊர்ல தான் தங்க போறேன், நீ என் கூட தங்கி இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டாராம். ஓ தாராளமா, உங்க கூட தங்குறது எனக்கு கிடைச்ச பாக்கியம் அப்படின்னு சொன்னாராம். ஓ அப்படியா, சரி, என் கூட தங்குறது மட்டும் இல்லாம என்னுடைய குதிரைக்கும் தேவையான உணவு கொடுத்து அதை பராமரிக்கிறதும் உன்னுடைய வேலைதான், அதுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்டாராம். அதெல்லாம் நான் தாராளமா செய்வேன் குருவே அப்படின்னு கூட வந்துட்டாராம். குதிரையை பத்திரமா பாத்துக்கிட்டாராம். ஒவ்வொரு நாளும் அதுக்கு தீனி போடுவாராம். காலையில அந்த குதிரை இருக்கக்கூடிய இடத்த சுத்தம் பண்ணுவாராம். இதுதான் அவருடைய வேலை. ஒரு வாரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா குரு ஒரு நாள் அவரை கூப்பிட்டாராம். மகனே, அந்த குதிரையை நீ நல்லா பாத்துக்கிற, நல்லா தீனி போடுற, அது இருக்கக்கூடிய இடத்த அவ்வளோ சுத்தமா வச்சுக்கிற, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ எதுக்காக அந்த இடத்த தினமும் சுத்தம் பண்ற? நீ என்னதான் சுத்தம் பண்ணாலும் குதிரை அந்த இடத்த அசுத்தம் பண்ணுது இல்லையா அப்படின்னு கேட்டாராம். அது எப்படி குருவே, சுத்தம் பண்ணாதானே அந்த இடம் நல்லா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், குதிரைக்கும் எந்த ஒரு தொற்றுகளும் ஏற்படாது, அதுதானே என்னோட வேலை அப்படின்னு சொன்னாராம். அப்போதான் ஞானி சொன்னாராம், அதே போலதான் மனித மனங்கள் அப்பப்போ அழுக்காய்கிட்டே இருக்கும், அதை என்ன மாதிரியான ஞானிகள் அதை அவ்வப்போது சுத்தம் பண்ணிட்டே இருப்பாங்க, அதை சுத்தம் பண்ணல அப்படின்னா ரொம்பவே அழுக்கடைஞ்சு போயிடும். அதுக்காக அந்த இடத்த சுத்தம் பண்ணாமலே இருக்க முடியுமா நீ கேட்ட இல்லையா, அதே போலதான் நானும் அறிவுரைகள் சொல்லாமலே இருக்க முடியுமா, அதனாலதான் நாங்க சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இதுக்கு நிரந்தரமான தீர்வன் எதுவுமே கிடையாதா குருவே அப்படின்னு கேட்டாராம் அந்த இளைஞர். அதுக்கு நிரந்தரமான தீர்வு ஒன்று சொன்னாராம். என்ன தீர்வு சொன்னாரு தெரியுமா? அந்த குதிரைய கட்டு அவிழ்த்து விடு அப்படின்னு சொன்னாராம். கட்டு அவிழ்த்து விட்டதும் அந்த குதிரை அந்த இடத்தை விட்டு ஓடி போயிடுச்சான். அப்போதான் அந்த குரு சொன்னாராம், இனிமே இந்த இடம் அசுத்தமே ஆகாது, நீ இப்ப எப்படி சுத்தம் பண்ணி வச்சியோ அப்படி சுத்தமாவே இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அப்ப குதிரையை குறிச்சு கவலை இல்லையா? குதிரையை அது போனா போயிட்டு போகுது, வேற குதிரை வாங்கிக்கலாம். ஆனா உனக்கு நான் சொல்ல வந்த கருத்தை சொல்லி முடிக்கணுமே. இந்த குதிரை போலதான் தீய எண்ணங்கள், தீய பழக்க வழக்கங்களை நாம கட்டி போட்டு அதுக்கு தீனி போட்டு வளர்க்குறோம், அப்பப்போ சுத்தம் பண்றோம். அதுக்கு ஒரேடி அந்த இடத்த காலி பண்ண வச்சுட்டோம் அப்படின்னா அது சுத்தமாவே இருந்துடும். மனசாட்சி உறங்கக்கூடிய நேரத்துலதான் இந்த மனக்குரங்கு தேவையில்லாத சேட்டைகளை பண்ணிட்டே இருக்குது. மனசாட்சி தூங்கிட்டு இருக்குது அப்படின்னு எப்பவுமே எந்த தவறுகளை செய்யக்கூடாது. அது மட்டும் முடிச்சு கிடிச்சுன்னு வை, அதுக்கப்புறமா நீ தூங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி முடிச்சாராம். ஆமா நேயர்களே, இந்த குரு அந்த இளைஞனுக்கு சொன்ன கருத்துகள் இன்னைக்கு நமக்கான கருத்துகள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா அமையட்டும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் மரியம் அஸ்மா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க, எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தா வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன்தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பி இருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வணக்கம் நேயர்களே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நிகழ்ச்சிகளை நீங்க எப்பெல்லாம் கேப்பீங்க, எதுல கேக்குறீங்க, வானொலி பெட்டி மூலமாவா இல்ல இணையதளம் மூலமாவா? கருத்துக்களை கடல் ஓசை எஃப்எம் 90.4 வாட்ஸ்அப் எண்ணுக்கு அனுப்புங்க. கடல் ஓசையின் வானொலி சேவைய மேம்படுத்த உதவுங்க. கருத்துக்களை அனுப்ப வேண்டிய எண் 709449399. ஆப் மூலமா கேக்குறீங்கன்னா ஃபீட்பேக் பகுதியில உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 7 மணி.
2: சுரேஷே, வா அப்படியே போய் ஒரு டீ குடிச்சிட்டு வருவோம்.
3: ரமேஷ், வயிறு கலக்குற மாதிரி இருக்கு, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணினா டாய்லெட் போயிட்டு வந்துடுவேன்.
2: அட வாப்பா, கடத்தருவுல போய் டீயை குடிச்சிட்டு கடற்கரை பக்கமா ஒதுங்கலாம்.
3: தப்பு ரமேஷ், நான் சொல்றத நல்லா கேட்டுக்க. 1 கிராம் மனித கழிவுல 1 கோடிக்கு மேல பாக்டீரியாக்களும் வைரஸும் இருக்கு. இதெல்லாம் சுற்றுச்சூழல கலக்கிறதுனால தான் நமக்கெல்லாம் அடிக்கடி நோய்கள் வருது. குழந்தைகளோட வளர்ச்சியும் இதனால பாதிக்கப்படுது. போன மாசம் கூட கடற்கரை பக்கமா விளையாட போன பையனுக்கு 1 வாரம் காய்ச்சல் வந்துச்சுல, அதுக்கு இதுவும் ஒரு காரணம் தான்.
2: ஏய் சாரிப்பா, இனிமே இப்படிலாம் பண்ண மாட்டேன்.
1: கடற்கரைகள் நம் கழிப்பறைகள் அல்ல. கடற்கரைகளில் மலம் கழிப்பதை தவிர்ப்போம், கடல் வளத்தை காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மீண்டும் ஒரு சிறப்பான நல்ல நாள் வந்து தொடங்கிருச்சு. இந்த நாள் எல்லாருக்கும் ஒரு இனிய நாளாக அமையட்டும் அப்படிங்கிற சொல்லிட்டு நம்ம வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமைக்கு வந்து வந்தாச்சு. ஒரு விடுமுறை நாள். நிறைய பேருக்கு வந்து விடுமுறை நாட்கள் எப்போ வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஏக்கம் வந்து மீண்டும் வர ஆரம்பிச்சிருக்கும். எதுக்கு அப்படின்னா, 2 மாதம் லீவ் இருந்தாலும் இப்போ அதுனால் முடிஞ்சு ஒரு மாதம் ஃபுல்லாக வந்து ஸ்கூலுக்கு வந்து போயிட்டு வந்தாச்சு. இந்த 1 மாதம் ஸ்கூல் எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரியான இருந்துச்சு, அதனால் நிறைய கொஞ்சம் இதுக்கப்புறம் தான் ஃப்ரீயாக இருந்த டைம்லாம் விட்டுட்டு படிப்புன்னு ஸ்கூலில் வந்து இறங்கியிருப்பாங்க. நிறைய டெஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்திருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்துட்டு எப்போ அந்த சனி ஞாயிறு திரும்ப வரும் வந்துச்சுன்னா அப்படியே ஒரு லீவை போட்டுருந்தெல்லாம் அப்படின்னு மாதிரி தோடி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி சனிக்கிழமை வந்து வந்துருச்சு. வாரத்தின் இறுதி நாள் எப்படி வருது, எப்போ வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்போ தான் சனிக்கிழமை வந்து கொண்டாடி முடிச்ச மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே மீண்டும் ஒரு சனிக்கிழமை. வாரம் 7 நாளில் அந்த சனிக்கிழமை உள்ளது ஞாபகத்தில் இருக்கு, மிச்சம் 6 நாள் ஞாபகமே இருக்க மாட்டேங்குது. சரி, பரவாயில்ல, வந்த வரைக்கும் லாபம். இந்த நம்ம நாளை வந்து கொண்டாடுவோம். இப்போ நம்ம நிகழ்ச்சியை தொடங்கி இன்றைக்கான வானிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாம். வானிலை நிலவரம் அப்படின்னு வந்து பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு சீரான ஒரு வானிலை தான். ஆனால் இந்த காற்றோட வேகம் தான் நார்மலாக இருந்ததோட கொஞ்சம் அதிகமாக இருக்குது. தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து குறைந்தபட்சமாக மணிக்கு 17 கிலோமீட்டர்லேருந்து அதிகபட்சமாக மணிக்கு 22 கிலோமீட்டர் வேகம் வரை காற்று வந்து வீசிட்டுருக்கு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. மழைக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கேட்டால் மழைக்கான வாய்ப்பு பெரிய அளவில் இன்றைக்கும் வந்து கிடையாது. வெப்பநிலை அதிகபட்சமாக 31 டிகிரி செல்சியஸ். இதுதான் இன்றைக்கான வானிலை தகவல். இந்த வானிலையோட இப்போ அடுத்த பாடல் வந்துட்டு இருக்குது. தொடர்ந்து நினைச்சிருங்க, இது நம்ம கடலோசை FM 90.4.

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: அண்ணே, மாடியில என்ன பண்றீங்க?
6: அனுஜோட அக்யூப்ரஷர் கூல் ரூஃப் டைல்ஸ்ல நடந்து பிரஷர் பாயிண்ட் ஆக்டிவேட் பண்ணி பிளட் சர்க்குலேஷனை என்ஹான்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது 85% சன்லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணி ரூமை கூலா வச்சுக்குது, அண்ட் ஆன்டி ஸ்லிப் ஃபினிஷ் சேஃப்டியும் இருக்கு.
7: அனுஜ் டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
8: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவரு பேசினாரு சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்தினவங்க சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இத ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:21 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்பு பாட்டு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ நம்மளுடைய நிலத்தில் நிறைய மரங்கள் செடிகள் கொடிகள் படர்ந்து வந்திருக்கு. நிறைய தாவரங்கள் நமக்கு தேவையானது வந்திருக்கு. இன்னும் எக்கச்சக்கமான தாவரங்கள்லாம் இருந்துச்சு, ஒரு காலத்தில் இருந்ததாக சொல்கிறாங்க. அதெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னே தெரியல. இருந்தாலும் நமக்கு தேவையே படலை அப்படின்னு சொன்னாலும், வேணாம் விட்டுருனே அப்படின்னு சொன்னாலும், நம்மளை விட்டு போகாத ஒரே செடி என்னென்னா இந்த சீமை கருவேலம் அப்படிங்கிறதான். எப்படி இருந்தால் நான் வளருவேன், இதுதான் எப்படி நீ வளர்க்காட்டாலும் நான் வளருவேன், நான் தான் உண்மையிலே தனிக்கட்டு ராஜா அப்படிங்கிற மாதிரி. மழை இல்லை, தண்ணி இல்லை, உரம் போட வேணாம், எதுவுமே வேணாம், நான் வாட்டிலையும் வளர்ந்துக்கிட்டே இருப்பேன் அப்படின்ற அளவுக்கு அது வந்து வளரும். அதோடய பூவும் அப்படி தான். அதோட ஒரு பூ பூத்துச்சுன்னா அந்த பூ காற்றுல எவ்வளோ தூரம் வேணால் அவன் போகுமா, அந்த காற்றுல மிதந்து மிதந்து வந்து போயிட்டு அது எங்கெங்கன்னா போதோ எல்லா இடத்துலையும் இந்த மரத்தை வந்து வளர்த்துட்டு போயிடும். அதான் நீங்கள் வந்து பார்க்கலாம், இந்த இடத்துக்குள்ளே எப்படி வந்துச்சு அப்படின்னு. அந்த பூ பண்ண வேலை தான் இப்படி இருக்கக்கூடிய அந்த சீமை கருவேல மரங்கள் நம்ம ராமநாதபுரத்தில் இருக்கிறது. ஒரு மிக முக்கியமான ஒரு காரணம், நம்ம வந்து வறண்ட பூமியாக இருக்கிறதுனால அது உள்ளக்கு போயிட்டு வேற வந்து நிறைய இடங்களுக்கு விட்டு தன்னால் எவ்வளோ தண்ணியை குடிக்க முடியுமோ குடிச்சு குடிச்சு குடிச்சு மற்ற மரங்கள் செடிகளுக்கு போதுமான அளவுக்கு நீர் கிடைக்காம பண்ணுறத ஒரு பிரதான வேலையாக அந்த கருவேல மரங்கள் பண்ணிகிட்ருக்கு. இதை வந்து வேரோடு அகற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஆட்சியர் வந்து ஒரு வேண்டுகோள் வந்து வச்சுருக்காங்க. அதன்படி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எல்லா ஊர்களையும் தனிநபர்களுக்கு சொந்தமான இடங்களில் இருக்கக்கூடிய சீமை கருவேல மரங்களை வேருடன் நில உரிமைதாரர்களை அவங்களோட சொந்த செலவில் வந்து அகற்றிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எதுக்கு பண்ணணும் அப்படின்னு கேட்டால், நம்மளுக்கு தேவை அப்படின்னா நிச்சயமாக அதை பண்ணுவோம். இந்த இடத்துல ஃப்ளாட் போட போகிறோம், வீடு கட்ட போகிறோம், கிணறு தோண்ட போகிறோம், இல்லை வேறு ஏதாவது செடி கொடி வைக்க போகிறோம் அப்படின்னா ஒரே வெட்டு டப்பு டப்புன்னு வெட்டி தூக்கி போட்டு அது எங்கே தூக்கி போகணும்னு தெரியாது, எங்கேயாவது தூக்கி போட்டுட்டு நம்ம வாரில் வந்து வச்சுருவோம். இப்போ நம்மளோட நிலத்தடி நீரை காப்பாற்றணும், காற்றில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கலெக்டர் இப்படி ஒரு உத்தரவு வந்து போட்டிருக்காங்க. அதனால் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப அழகாக ரொம்ப தூய்மையான ஒரு விவசாய கிராமமாக இருக்கக்கூடிய நம்ம கிராமத்தை இந்த கருவேல மரங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் அதெல்லாம் வந்து காப்பாற்ற நினச்சிங்க அப்படின்னா, நம்மளோட ஒரு நாட்டுக்கு நம்மளோட ஊருக்கு ஏதாச்சும் திருப்பி கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா, உங்களால் முடிஞ்சால் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சீமை கருவேல மரங்களை 4-5 மரங்களை வெட்டுங்க. ஒரு ஆள் ஒரு 5 மரத்தை வெட்டினா, ஒரு 100 பேர் 1000 பேர் வெட்டினா மொத்த தீவில் இருக்க எல்லா மரத்தையும் வெட்டிடலாம். அதனால் அதை முயற்சி பண்ணி பாருங்கள். உங்களுக்கு கண்ணில் படக்கூடிய சீமை கருவேல மரங்கள் உங்கள் இடத்துக்குள்ள இருக்கிறத நீங்கள் வெட்டினா போதும், அது மட்டும் வெட்டிக்கிங்க அப்படின்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. அதே நானும் உங்கள்ட்ட சொல்லிட்டு இப்போ எடுத்து பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோ சேஃபம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 7:30 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா நம்மளுடைய தமிழ்நாட்டின் மிக முக்கியமான தேர்வுகள் என்னென்ன தேர்வுகள், நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது வந்து டிஎன்பிஎஸ்சி தான். டிஎன்பிஎஸ்சி குரூப் எக்ஸாம்ஸ் வந்து இருக்குது, ஒரு 8 வகையான எக்ஸாம்ஸ் வந்துருக்கு. அது தாண்டி நம்ம வந்து போயிட்டோம் அப்படின்னா எஸ்எஸ்சி தேர்வு அப்படின்ற ஒரு தேர்வு வந்திருக்கு. அப்புறம் நம்ம யூபிஎஸ்சி தேர்வு வந்திருக்கு. இது வந்து யூபிஎஸ்சி அப்படிங்கிறது ஒரு கலெக்டர், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அந்த மாதிரியான ஒரு வேலைகளுக்குலாம் வந்து போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான வேலைகள். இப்போ அதெல்லாம் தவிர்த்துட்டு நம்ம உள்ளேக்கு வந்துட்டோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படிங்கிறதுக்குள்ளே நம்ம வந்து வரோம் அப்படின்னா அங்கே என்ன மாதிரியான ஒரு வேலை வாய்ப்புகள் இருக்குது, என்ன மாதிரியான தேர்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தா இப்போதைக்கும் ஒரு 56 இடங்கள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. ரொம்ப ஒரு கம்மியான இடம் தான் வந்துட்டு இருக்காங்க. 100,000 பேருக்கு மட்டும் வந்து எழுத போகிறாங்க. அவங்களுக்கு ரொம்ப கம்மியான இடங்கள் தான் ஒரு துணை கலெக்டராக வந்துருக்கட்டும், ஒரு மாவட்ட அளவிலான ஒரு சில துறைகளுக்கான கமிஷனர் அந்த மாதிரியான வேலை வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கான தேர்வுகள் வந்து நடத்த போகிறாங்க. எப்போ அப்படின்னா செப்டம்பர் 6, 2026 அப்போ வந்து நடத்த போகிறாங்க. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுட்டாங்க. விண்ணப்பிக்கிறதுக்கான நாட்கள் அப்படின்னு வந்து பார்க்கும்போது வர July 29 வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம். July 29 வரைக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும். நீங்கள் தேர்வு எழுதுறதுக்கு சிறப்பாக தேர்வுகளை வந்து எழுதலாம். எழுதி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவையான ஒரு வேலைவாய்ப்பை நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம். அதனால் உங்களுக்கு இருக்காச்சும் டிஎன்பிஎஸ்சி வந்து குரூப் எக்ஸாம் வந்து எழுதணும் ஆசை இருந்துச்சு, குரூப் 1 எழுதணும் ஆசை இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதை விட்டுட்டு அடுத்த தேர்வே இல்லையா அப்படின்னு கேட்டால் இருக்குது. அடுத்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 இருக்குது, அடுத்து குரூப் 4 இருக்குது. நடுவில் திரும்ப வேறு ஏதாச்சும் டிஎன்பிஎஸ்சி குரூப்பில் வந்து எக்ஸாம் வந்து விடுவாங்க, நிறைய இருக்குது. ஆனால் இது மிக முக்கியமான ஒரு தேர்வு. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு தேர்வு, அதையும் ட்ரை பண்ணுறவங்க பண்ணி பாருங்கள். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு யூபிஎஸ்சி தேர்வுக்கு அடுத்த நிலையில் இருக்கிறது தான் அந்த குரூப் 1. ஏன்னா நம்ம ஒரு துணை கலெக்டரியாக வந்து ஆகலாம், அந்தளவுக்கு ஒரு வசதி வாய்ப்பு கொண்ட ஒரு குரூப் எக்ஸாம். முடிஞ்ச அளவுக்கு நிறைய பேருக்கு இந்த தகவலை தெரியப்படுத்துக. உட்காந்து எக்ஸாம்களும் படித்தா நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் வாழ்க்கையில் முன்னேற. இப்போ அடுத்து பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அள்ளிவரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு, வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.

நேரம் சரியாக 7:41 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோர சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா விலையில் மாற்றங்கள் வந்திருக்கு, விலை மாற்றங்கள் ஏற்றங்கள்லாம் வந்திருக்கு. தங்கத்தோட ரேட் வந்து நேற்று சாயங்கால நிலவரப்படி கூடியிருக்கு. எவ்வளோ கூடியிருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். 18 கேரட் 1 கிராம் தங்கம் 11,209 ரூபாய்க்கும், 22 கேரட் 1 கிராம் தங்கம் 13,700 ரூபாய்க்கும், 24 கேரட் 1 கிராம் தங்கம் 14,385 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. 8 கிராம் 1 பவுன் தங்கத்தின் விலை 22 கேரட் 109,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுது. நேற்று வந்து 107,000 ரூபாய் அந்த மாதிரி ஒரு விலையில் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி 105,000 ரூபாய்க்குன்னா வந்துருந்துச்சு 2 நாளுக்கு முன்னாடி. இப்போ 4,000 ரூபாய் 2 நாட்களில் வந்து உயர்ந்திருக்கு. சரி, பெட்ரோல் டீசலோட விலைகள் வந்து பார்க்கும்போது விலை மாற்றங்கள் எதுவும் இல்லை. பெட்ரோல் லிட்டருக்கு 109.50 ரூபாய் இருக்கும், டீசல் லிட்டருக்கு 101.50 ரூபாய் விற்பனை செய்யப்படுது. இந்த விலைகளோட நாளைக்கு வந்து பார்க்கும் பொழுது, நாளைக்கு வார சந்தை நம்மளுடைய ஊரில் வந்து இருக்க போது இன்றைக்கி என்ன இருக்கும் அப்படின்னா, இன்றைக்கி மண்டபம் கேம்ப் பகுதியில் வந்து ஒரு வார சந்தை வந்து போட்டிருப்பாங்க. மண்டபத்திற்கும் மண்டபம் கேம்புக்கும் இடையேப்பட்ட ஒரு பகுதியில் நிறைய ஒரு கடைகள் வந்து வருது, நிறைய வெளியூர் வியாபாரிகள் வந்து வராங்க. அதே மாதிரி நம்ம ஊரில் இருக்கக்கூடிய நிறைய பேர் கடை போட்டிருக்காங்க. எனக்கு அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துருந்துச்சு. ஏன்னா வார சந்தை அப்படிங்கிறது வந்து எப்போவுமே வெளியூர்காரங்களும் இல்லாமல் கடந்த 2 வாரமாக பார்க்கும்போது நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சவங்க, நம்ம ஊரில் இருக்கக்கூடியவங்க, நம்ம ஏரியாவில் இருக்கக்கூடியவங்க வந்து கடை போட்டிருக்காங்களே, ஆக அருமையான விஷயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் அந்த வார சந்தை நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஒரு பையராக மட்டும் இல்லாமல், நம்ம ஒரு பொருள் வாங்குறவங்களாக மட்டும் இல்லாமல் பொருள் விற்கிறவங்களாக இருந்தாலும் கூட இன்னும் ஒரு நாள் கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த சாயங்கால நேரம் தான் வந்து இருக்க போகுது. அந்த நேரத்தில் சும்மா இருக்கிறத வந்து விட்டுட்டு ஒரு கடையை வந்து போட்டால் நமக்கு அதுலேருந்து கிடைக்கக்கூடிய லாபம், ஏதோ ஒரு ஒரு சின்ன ஒரு கடனை கட்டுறதுக்கோ இல்லை சின்ன ஏதோ ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணுறதுக்கோ, நம்ம வீட்டில் வந்து வச்சுக்கிறக்கோ, ஒரு சேமிப்புக்கோ வந்து பயன்படும். நல்லாவே லாபம் வரும். ஏன்னா நம்ம எதாவது எந்த கடை போட்டாலும் அது வந்து ஓடிக்கிட்டே தான் வந்துருக்கோம், ரன் ஆகிட்டே தான் இருக்க போது நம்மளுக்கு பெரிய நட்டம் வர அளவுக்குலாம் வந்து இருக்க போகிறதில்ல. அதனால் உங்களுக்கு யாராச்சும் வார சந்தையில் கடை போடணும்னா ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் பாட்டில் ஒரு பெரிய ஒரு சாக்கை விரித்து அது மேலே வந்து உட்காந்துட்டு உங்களுக்கு தேவையான வந்து ஒரு கடையை வந்து போட்டு நடத்தலாம். ஒரு 50 ரூபாய் கேட்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி போய் கடை போடுறதுக்கு. அது மட்டும் கொடுத்துட்டு நீங்கள் பாட்டில் வேலையை பாருங்கள். இப்போ எடுத்து பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைஞ்சிருங்க. இது நம்ம கடலோர சேஃபம் 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 8 மணி.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நேரம் சரியாக 8:02 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோர சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததாக ஒரு வேலைவாய்ப்பு தகவல் வந்து தெரிஞ்சுக்கலாம். வேலைவாய்ப்பு அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது எழுத்து எந்த நிறுவனம் வந்து வெளியிட்ருக்காங்க அப்படின்னா, நம்ம பேங்கிங் செக்டரில் நிறைய பேங்க்கில் வந்து வேலைவாய்ப்பு வந்து வெளியிட்ருக்காங்க. அதில் இப்போ ஒரு ரெண்டு பேங்க் வந்து தெரிஞ்சுக்கலாம். என்னென்ன பேங்க் அப்படின்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா மற்றும் பரோடா பேங்க். இதை இரண்டு பேங்க்லேயுமே என்ன ஒரு வேலைவாய்ப்பு இருக்குதுன்னா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ப்ரொஃபஷனரி ஆஃபீஸர் அப்படின்ற ஒரு பதவி வந்திருக்கு. அதில் நிறைய பணியிடங்கள் வந்து இருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சி எழுதுகிற மாதிரி இந்த ப்ரிலிமினரி மற்றும் மெயின் தேர்வு, அப்புறம் வந்து இன்டர்வியூ, இந்த மாதிரியான தேர்வுகள் இருக்கும். கொஞ்சம் முக்கியமான ஒரு பதவி. அதே மாதிரி பரோடா பேங்க்கில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, சீனியர் மேனேஜர், தலைமை மேனேஜர், அப்புறம் மேனேஜர், இந்த மாதிரியான ஒரு பணியிடங்கள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்காக நீங்கள் முதுநிலை பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இல்லை சிஏ சிஎஸ் இந்த மாதிரியான ஏதாச்சும் ஒரு பட்டப்படிப்பு வந்து முடிச்சிருக்கணுமா. இப்போ நம்ம இந்த பேங்க் ஆஃப் பரோடா மற்றும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் வங்கி, அந்த வங்கிகளில் போய் நீங்கள் ஒரு வேலைக்கு சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, அதுவும் ஒரு பெரிய பெரிய வேலையில் வந்து சேரணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட ஒரு அதிகாரப்பூர்வமான இணையதளத்தில் விண்ணப்பிச்சுக்கலாம். SBI.bank.in அப்படின்ற இணைய முகரையும் bankofbaroda.bank.in அப்படின்ற இணையதள முகரையும் நீங்கள் வந்து பயன்படுத்திக்கலாம். SBI.bank.in மற்றும் bankofbaroda.bank.in அப்படின்ற இணைய முகரையை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் அவங்களோட ஒரு இந்த வேலைவாய்ப்புகளில் இந்த மாதிரியான தேர்வுகளில் நீங்களும் வந்து பங்கு பெற்று நீங்களும் இந்த பேங்க்கில் வேலைக்கு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் யாருக்காச்சும் பேங்க்கு வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா, இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க. இதே மாதிரி அதிகப்படியான ஒரு பேங்க்கில் வந்து வேலைகள் கொடுத்துட்டே இருப்பாங்க. இது ஒரு மேனேஜர் பதவி அளவுக்கு வந்திருக்கக்கூடிய தேர்வுகள். அடுத்தடுத்து வேறு வேறு தேர்வுகள் வந்திருக்கும், வேறு வேறு பணிகளுக்கான தேர்வுகளை வந்து அனுப்புவாங்க. அதனால் இந்த இணையதள முகவரியை பயன்படுத்திக்கங்க. அதுக்கும் இப்போ அடுத்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோர எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல் குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இனி விரிவான செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று ஆர்கனைசர் வார இதழின் 80வது ஆண்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், அவசர நிலை காலத்தின்போது இந்த இதழ் துணிச்சலாக செயல்பட்டதை நினைவு கூர்ந்தார். துடிப்புள்ள ஜனநாயகத்திற்கு பொறுப்பான ஊடகங்களின் செயல்பாடு அவசியம் என்று அவர் குறிப்பிட்டார். ஜனநாயகம் செழிக்க வேண்டும் என்றால் பத்திரிகைகள் அச்சமின்றி கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். மக்கள் மத்தியில் ஆக்கப்பூர்வமான விவாதங்களை ஊக்குவிப்பதில் ஊடகங்களுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என்றும் அவர் கூறினார். ஊடகங்கள் உயரிய தார்மீக நெறிகளுடன் செயல்பட வேண்டும் என்றும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். சிவில் விமான போக்குவரத்தை மேம்படுத்தும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஜோத்பூரில் தொடங்கி வைக்கிறார். ராஜஸ்தான் மாநிலத்திற்கு செல்லும் பிரதமர் 1000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். ஜோத்பூர் விமான நிலையத்தின் புதிய முனைய கட்டிடத்தையும் அவர் திறந்து வைக்கிறார். 480 கோடி ரூபாய் மதிப்பிலான இந்த திட்டம் ஆண்டுக்கு 20 லட்சம் பயணிகளை கையாளும் திறன் கொண்டதாகும். இதனைத் தொடர்ந்து பலோத்ராவில் சுமார் 1 லட்சம் கோடி ரூபாய்க்கும் அதிகமான வளர்ச்சி திட்டங்களுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். நாட்டின் முதல் பசுமை எரிசக்தி சுத்திகரிப்பு மற்றும் பெட்ரோ ரசாயன வளாகத்தையும் அவர் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார். ஜெய்ப்பூரில் 13,000 கோடி ரூபாய் செலவில் மெட்ரோ 2ம் கட்ட பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்டுள்ளார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். மதுரையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பல்வேறு கட்சிகளிலிருந்து தவிகாவில் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்குகள் இருந்தால் விசாரணை தொடரும் என்று கூறினார். ஊழல் மற்றும் முறைகேடு தொடர்பான வழக்குகளில் எந்தவித சமரசத்திற்கும் இடமில்லை என்றும் அவர் தெரிவித்தார். முன்னாள் அமைச்சர் திரு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டதில் சட்டமீறல் ஏதும் இல்லை என்றும் அவர் கூறினார். பிளாஸ்டிக் இல்லா தமிழகத்தை உருவாக்குவதில் பொதுமக்களின் பங்களிப்பு மிக அவசியம் என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் கூறியுள்ளார். மயிலாப்பூரில் நேற்று நடைபெற்ற பிளாஸ்டிக் பைகள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் பேசிய அவர், பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்தி தூக்கி எறியப்படுவதால் மண் வளமும் பெரிதும் பாதிக்கப்படுவதாக கூறினார். பிளாஸ்டிக் பைகளுக்கு பதிலாக துணிப்பைகளை பயன்படுத்துவதை அனைவரும் அன்றாட பழக்கமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த மாற்று வழிகளை பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தானியங்கி பட்டா மாறுதல் சேவை எளிமைப்படுத்தப்பட்டுள்ளதாக வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே எஸ் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், ஏற்கனவே உள்ள நடைமுறையில் சில இடர்பாடுகள் களையப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தானியங்கி பட்டா மாறுதல் மென்பொருளில் மேற்கொள்ளப்பட்டுள்ள திருத்தங்கள் 15 நாட்களுக்குள் நடைமுறைப்படுத்தப்படும் என்று அவர் கூறியுள்ளார். சார்பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படும் உட்பிரிவு அல்லாத இடங்களில் தானியங்கி முறையில் பெருவாரியான பட்டாக்கள் மாறுதல் செய்யப்படும் என்றும் திரு செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பயிர்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் தெரிவித்துள்ளார். தஞ்சாவூரில் நேற்று சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் திரு ஷாஜகான் மற்றும் அதிகாரிகளுடன் தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்ட விவசாயிகளுடன் அவர்களது கோரிக்கை தொடர்பாக ஆலோசனை நடத்திய பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். விரைவில் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட உள்ள வேளாண் நிதிநிலை அறிக்கையில் விவசாயிகளின் கோரிக்கைகள் சேர்க்கப்படும் என்றும் இது தொடர்பாக விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் சங்கங்களுடன் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, வட்டார வளர்ச்சி அலுவலகங்கள் என 41 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஒரே நேரத்தில் சோதனை நடத்தினர். பொதுமக்களுக்கு வழங்கப்படும் அரசு சேவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணங்களை மட்டுமே வசூலிக்க வேண்டும் என்ற விதிமுறை இருந்தாலும் சில அலுவலகங்களில் பல்வேறு சேவைகளுக்கு லஞ்சம் கேட்கப்படுவதாக தொடர்ந்து புகார்கள் வந்தன. இதையடுத்து இந்த சோதனை நடத்தப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. இந்த சோதனையின்போது கணக்கில் வராத பணம் மற்றும் சில ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாக லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கோவை, நீலகிரி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரி செய்திகள். ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணி வெடிகளை அகற்றும் பணியில் சிறப்பு கப்பலை பிரான்ஸ் ஈடுபடுத்தியுள்ளது. பாலஸ்தீன மறுசீரமைப்பு பணியில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்று இந்தியாவுக்கான அந்நாட்டு தூதர் திரு அப்துல்லா அபு ஷாவேஸ் தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் மூன்றாவது குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் பேரூராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா நேற்று ஆய்வு செய்தார். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தாயுமானவர் திட்டத்தின் கீழ் இன்றும் நாளையும் மூத்த குடிமக்களுக்கு இல்லங்களுக்கே சென்று பொது விநியோகப் பொருட்கள் வழங்கப்படும் என்று மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தமிழக அரசின் நம்ம அரசு வாட்ஸ்அப் தளத்தை மேம்படுத்துவது தொடர்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு குமார் முன்னணி சமூக வலைதள நிறுவனங்களுடன் நேற்று தலைமைச் செயலகத்தில் ஆலோசனை நடத்தினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே கடல்மங்கலம் கிராமத்தில் உள்ள வேணுகோபால சுவாமி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருச்சியில் நேற்று நூல் வெளியீட்டு விழா ஒன்றில் பேசிய அவர், புதிய வீரர்களை அடையாளம் கண்டு அவர்களை ஊக்குவிப்பதில் தமிழ்நாடு முன்னணியில் உள்ளது என்றும் அவர் கூறினார். இதன் காரணமாகவே செஸ் போட்டியில் பல உலக சாம்பியன்கள் தமிழகத்தில் இருந்து உருவாகி வருகிறார்கள் என்றும் அவர் தெரிவித்தார். செஸ் விளையாட்டில் சாதனை படைக்க பல நாடுகள் பெருமளவில் முதலீடு செய்து வருவதாகவும் அமெரிக்கா, சீனா, உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகள் சர்வதேச போட்டிகளில் வலுவான வீரர்களுடன் களமிறங்கியுள்ளதால் இந்திய வீரர்களும் சவாலை சந்திக்க தங்களை மேலும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு விஸ்வநாத் ஆனந்த் கேட்டுக்கொண்டார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தே அணியை வென்றது. நேற்று டலாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அர்ஜியாவை வீழ்த்தியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துணிச்சலான ஊடகங்களே ஜனநாயகத்தின் வலிமை என்று குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். மாற்றியமைக்கப்பட்ட உடான் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திரமோடி ஜோத்பூரில் இன்று தொடங்கி வைக்கிறார். ஊழல் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநில மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் தெரிவித்துள்ளார். பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்த பிறகு அறிவிப்பு வெளியிடப்படும் என்று வேளாண் துறை அமைச்சர் திரு வினோத் கூறியுள்ளார். நாட்டிலேயே பள்ளிகளில் செஸ் போட்டிகளை நடத்துவதில் தமிழ்நாடு முன்னோடியாக திகழ்கிறது என்று கிராண்ட் மாஸ்டர் திரு விஸ்வநாத் ஆனந்த் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல, பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
5: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்போதும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
6: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
7: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
8: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
7: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
9: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: சூரியனை நேருக்கு நேரா யாரால பார்க்க முடியும்? மனிதர்களாகிய நம்மளால முடியாதுங்க. ஆனா பறவைகளின் அரசனான கழுகால முடியும். எப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாமா? கழுகோட கண்கள் கூர்மையானதா இருந்தாலும் சூரியனை நேருக்கு நேரா பார்க்கையில மட்டும் மங்கள் ஆயிருமா. அதனாலதான் கழுகால சூரியனை நேருக்கு நேரா பார்க்க முடியுது. கழுகோட கண்கள் மட்டும் மனிதருக்கு இருந்திருந்தா கிட்டத்தட்ட 10வது மாடியில இருந்து புத்தகத்தை தரையில வச்சு கூட படிக்க முடியுமா?
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தகவல்களோடு விழுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: நேரம் சரியாக 8:31 ஆயிடுச்சு. இணைஞ்சிருக்கீங்க நம்ம கடலோ சேஃபம் 90.4 விழுப்புப்பாடு நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிட்டு இருக்கிறது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ அடுத்ததா இன்னைக்கு என்ன தினம் அப்படின்னு வந்து பார்க்கும்பொழுது இன்னைக்கு 2 முக்கியமான தினங்கள் வந்திருக்கு. ஒன்று, நம்ம உலகத்திலேயே மிக முக்கியமான நாடாக உருவெடுத்துட்டு இருக்கக்கூடிய நம்ம பிறக்கிறதுக்கு முன்னால் இருந்தே உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய ஒரு ஆட்சி பணிகளில் வந்து தலையிட இருக்கக்கூடிய நிறைய ஒரு விஷயங்களுக்கு வந்து நடுவில் வந்து இருக்கக்கூடிய ஒரு மையமாக இருக்கக்கூடிய ஒரு நாடு என்ன நாடு அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து ஈஸியாக வந்து தெரியும், அமெரிக்கா அப்படிங்கிறது. அமெரிக்காங்கன்னு ஒரு நாடை தெரியாதவங்க வந்து எந்த உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து மாறிட்டாங்க. ஏன்னா ஏதாச்சும் ஒரு நாடு வந்து ஏதாவது ஒரு பொருள் இன்னொரு நாடு இருந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக அவங்களோட காசை கொடுக்காம டாலரு, அதாவது அமெரிக்க டாலரை கொடுத்து தான் வாங்குற மாதிரியான ஒரு சூழல் வந்து இருக்கு. நிறைய இங்கே ஒரு பல நாடுகளோட பங்குச்சந்தை அப்படிங்கிறது அமெரிக்காவோட ஒரு நிலையான ஒரு விஷயத்தை பொறுத்து தான் அந்த அமைந்துட்டுருக்கு. அமெரிக்கா கரெக்டாக இருந்துச்சுன்னா மற்ற நாடுகளும் கரெக்டாக இருக்கும். அமெரிக்கா சரிஞ்சால் எல்லா நாடும் சரிய வேண்டியதுதான். அந்தளவுக்கு ஒரு பிரச்சனைக்குள்ளே வந்து ஆகிட்டு இருக்குது தான் அமெரிக்கா. ஆனால் இப்போ இவ்வளோ பெருசாக வந்து புகழப்படுற அமெரிக்காவே முன்னாடி ஒரு காலகட்டத்தில் பிரிட்டிஷோட ஆட்சியிலேருந்து இருந்து தான். நம்மளுக்கு எப்படி பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்களோ அதே மாதிரி தான் அமெரிக்காவையும் பிரிட்டிஷ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட இருந்து 1776 தான் சுதந்திரம் பெறுறாங்க அமெரிக்கா. அவங்களுக்கும் முன்னாடி அவங்களே ஒரு ஆண்ட ஒரு நாடு ஆண்ட ஒரு தேசமாக வந்து பிரிட்டிஷ் தான் வந்து இருந்திருக்கு. அவங்கள்ட்ட வந்து சுதந்திரம் வாங்கின அமெரிக்கா 1776 கரெக்டாக இதே நாள் July 4 தன்னோட சுதந்திரத்தை வந்து அறிவிக்கிறாங்க. அதுலேருந்து ஒரு சுதந்திர நாடாக வந்திருக்கு. அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்து அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறது தெரியும். இன்னைக்கு அமெரிக்காவோட சுதந்திர தினம், அதுக்கு ஒரு வாழ்த்துக்களை சொல்லிட்டு அடுத்து வேறு என்ன தினம் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சர்வதேச கூட்டுறவு தினம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கூட்டுறவு அப்படிங்கிறது என்னென்னு தெரியும், அது சின்ன விஷயத்துலேருந்து ஒரு பெரிய பெரிய தொழிலேருந்து உலகளாவிய தொழில்கள் வர எல்லா விஷயத்துலையும் இந்த கூட்டுறவு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு பங்காக இருந்திருக்கு. அது கூட்டுறவு இருக்கிறதுனால தான் நம்ம புதிய நிறைய தொழில்முறைகள் வந்து உருவாக்கணும். ஏன்னா ஒரு தனி ஒரு ஆளாலேயோ அவ்வளோ பெரிய தொகையை வந்து உருவாக்க முடியாது, இல்லை அவ்வளோ பெரிய விஷயத்தை வந்து பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான கூட்டுறவுகள் வந்தது. நிறைய தொழில்களை உருவாக்குனாங்க, எல்லாரும் சேர்ந்து தங்களோட முதலீடுகளை வந்து போட்டாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து உருவாச்சு, பெரிய பெரிய செக்டார்ஸ் உருவாக்குனாங்க, நல்ல லாபம் பார்த்தாங்க. நம்ம உலகத்தை அடுத்த லெவலுக்கு கூட்டு போனால் இந்த கூட்டுறவுக்கான ஒரு தினமாக இன்றைக்கி தினத்தை வந்து சொல்கிறாங்க. இப்போ அடுத்த பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து நினைச்சிருங்க. இது நம்ம கடலோசி எஃப்எம் 90.4.

0: சுகுமார நம்புறதுனே தெரியலக்கா.
1: ஏன், என்னாச்சு?
0: ஆன்லைன்ல ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சாங்க. நல்லா பேசணும், நல்லா பழகணும், எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம். ஒரு நாள் நான் ஒரு ஆப் யூஸ் பண்றேன், அதுல எனக்கு நிறைய ஏர்னிங்ஸ் வருது, நீயும் ட்ரை பண்ணு அப்படின்னு சொன்னாங்க.
1: நீயும் உடனே பண்ணிட்டியா?
0: உடனே பண்ணல. ஆனா அவங்க எல்லாம் ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன், என்ன நம்ப மாட்டியா அப்படின்னு கேட்டாங்க. சரி, இவ்ளோ நல்லா பேசுறோம், சரியா தான் இருக்கும்னு ஆப்ப டவுன்லோட் பண்ணி அதுல கேட்ட காசையுமே சென்ட் பண்ணேன். அதுதான் நான் அவங்க கிட்ட கடைசியா பேசினது. அதுக்கப்புறம் அவங்கள ரீச் பண்ணவும் முடியல, சென்ட் பண்ண காசும் வரல.
1: ஆன்லைன்ல முகம் தெரியாத ஆளு நல்லா பேசுறாங்கன்னு அவங்க கேட்டதுக்காக பணம் அனுப்புவியா? ஆன்லைன்ல கிடைக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் கிடையாதுங்கறத புரிஞ்சுக்க.
0: இப்போதான்க்கா புரியுது.
1: சரி வா, சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி இன்னொரு ஆள் பாதிக்கப்படாம தடுக்கலாம்.
2: நட்பு என்ற பெயரில் இணைய மோசடிகள் அதிகம் நடக்கிறது. பணத்தை அனுப்புவதற்கு முன் இது தேவைதானா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: அள்ளி வரும் தகவல்களோடு வெளுப்புப்பாடு வெளுப்புப்பாடு நம்ம கடல் ஓசை FM 90.4.

நேரம் சரியாக 8:40 ஆயிடுச்சு. நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இந்த நிறைவு பகுதியில் மீண்டும் இன்னைக்கு ஒரு வாரத்தின் இறுதி நாள் சனிக்கிழமைக்கு ஒரு வாரத்துக்கிழமை வந்து சொல்லிவிட்டு நாளையிலேருந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் ஒரு வாரம். இந்த மீண்டும் ஒரு வாரம் மீண்டும் ஒரு வாரம் நானும் வார வாரம் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ரொம்ப வேக வேகமாக இந்த வாரங்கள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. வாரம் அப்படிங்கிறது ஒரு நாள் அளவுக்கு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. 24 மணி நேரம் பத்தலையா தெரியல, என்ன பண்ணாலும் டக்குன்னு நாள் முடிஞ்சு போயிடுது. இப்போ தான் எந்திரிக்கிற மாதிரி இருக்குது, அது கூட தூங்க போகிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ தான் எந்திரிச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வாழக்கூடிய இந்த ஒரு 10-15 மணி நேரம் கூட சரியான ஒரு பார்க்குறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஏதோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டான ஆஹா எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்க மாட்டேங்குதோ அப்படி தான் நினைக்கிறேன். எல்லா வேலையும் ஒரே மாதிரி இருக்கிறனால அப்படி வந்து தெரியுது போல. இருந்தாலும் உங்களோட வாழ்க்கை எப்படின்னா இல்லாமல் நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாழ்க்கை, இது வந்து புதுசாக இன்றைக்கி பண்ணோம், புதுசாக ஏதாச்சும் என்ன கற்றுக்கிட்டோம், இல்லை புதுசாக எங்கேயாச்சும் போனோம், புதுசாக ஏதாச்சும் பார்த்தோம் அப்படின்னு ஏதாச்சும் இருக்கட்டும். நல்லபடியாக வாரத்தின் இறுதி நாட்களை வந்து கொண்டாடுங்க. இப்போ நம்ம நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நீங்கள் நேரம் இணைந்திருந்தது நம்ம பாம்பன் நேசக்கரங்களாக இருக்கட்டலைன்னு கடலோ சேஃபம் 90.4 வெளுப்புப்பாடு நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்களோட பேசிகிட்டு இருந்தது நான் அலெக்ஸ் பாண்டியன். இப்போ போயிட்டு மீண்டும் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். நன்றி, டாட்டா, பை பை, சி யூ மக்களே.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தரீராட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கைதட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசையம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 9 மணி. ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள்.

0: பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமி கண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமி கண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். இந்திய செமி கண்டக்டர் தொலைநோக்கு திட்டத்தின் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட முதல் 4 திட்டங்களில் இதுவும் ஒன்றாகும். சுமார் 7,500 கோடி ரூபாய் முதலீட்டில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆலையில் வர்த்தக ரீதியான உற்பத்தி இன்று தொடங்குகிறது. இந்த ஆலை முழு திறனுடன் செயல்படும் போது ஆண்டுக்கு 500 கோடி செமி கண்டக்டர் சிப்புகளை உற்பத்தி செய்யும் திறன் கொண்டதாக இருக்கும். இது செயற்கை நுண்ணறிவு மற்றும் உயர் செயல்திறன் கொண்ட கணினி தேவைகளுக்கான சில்லுகளின் உலகளாவிய தேவையை பூர்த்தி செய்ய பெரிதும் உதவும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. எல்நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். இதுகுறித்து புதுதில்லியில் நேற்று வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானுடன் இணைந்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் உள்துறை செயலர், வேளாண் துறை செயலர் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சகங்களின் மூத்த அதிகாரிகள் கலந்து கொண்டனர். மழை குறைவாக பெய்துள்ள மற்றும் வறட்சி ஏற்பட உள்ள பகுதிகளை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். எல்நினோ பாதிப்பால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பிரச்சினைகளை போக்குவதற்கு வேளாண் மற்றும் அது தொடர்புடைய பிற அமைச்சகங்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். மழைப்பொழிவு குறைவாக உள்ள பகுதிகளில் மாநில அரசுகளுடன் இணைந்து எந்தெந்த பயிர்களை விதைக்கலாம் என்பது குறித்து விவசாயிகளுக்கு தகுந்த ஆலோசனை வழங்க அவர் அறிவுறுத்தினார். குறைந்த நீர் தேவை கொண்ட தீவனம், சிறுதானியங்கள், பருப்பு வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் உள்ள அனைத்து நீர்த்தேக்கங்களையும் தொடர்ந்து கண்காணிக்குமாறு நீர்வளத்துறை அதிகாரிகளை திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டார். 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற வர்த்தக வாரிய கூட்டத்தில் உரையாற்றிய அவர், நடப்பு நிதியாண்டின் முதல் காலாண்டிலேயே ஆண்டு ஏற்றுமதியில் சுமார் 15% இலக்கு எட்டப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உலகளாவிய சவால்கள் மற்றும் மந்தநிலைக்கு மத்தியிலும் கடந்த நிதியாண்டில் இந்தியா அதிகபட்ச ஏற்றுமதியை பதிவு செய்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். மாநில அரசுகள், ஏற்றுமதி மேம்பாட்டு அமைப்புகள் மற்றும் தொழில்துறை சங்கங்கள் ஏற்றுமதியை ஊக்குவிக்க 7 அம்ச திட்டத்தை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அறிவித்தார். பிரான்ஸ் நாட்டின் எக்ஸன் புரோவன்ஸ் நகரில் இந்தியா பிரான்ஸ் இடையேயான பொருளாதார மற்றும் நிதித்துறை ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரான்ஸ் நாட்டின் நிதித்துறை அமைச்சர் திரு ரேலன் லெஸ்குரே ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் உரையாற்றிய அமைச்சர்கள், இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்காக பிரெஞ்சு மேம்பாட்டு முகமை ஆற்றி வரும் பணிகளின் முக்கியத்துவத்தை அங்கீகரித்ததுடன் வருங்கால திட்டங்களுக்கான வாய்ப்புகளையும் வரவேற்றனர். இந்தியா மற்றும் பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே நிலவும் பொருளாதாரம், நிதி, தொழில்நுட்பம், முதலீடு மற்றும் வர்த்தகம் தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பதற்கு இந்த கூட்டம் உதவும் என்று இருதரப்பினரும் தெரிவித்தனர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் தெரிவித்துள்ளது. தற்போது நடைபெற்று வரும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் பணிகளின்போது சுமார் 33,14,000 படிவங்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளன. வீடு வீடாக சென்று படிவங்களை விநியோகிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நடவடிக்கையின் ஒரு பகுதியாக 13,000 மேற்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் வரும் 29 வரை ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று ஏற்கனவே உள்ள வாக்காளர்களின் விவரங்களை சரிபார்க்க உள்ளனர். வாக்காளர் பட்டியல் தொடர்பான கோரிக்கைகள் மற்றும் ஆட்சேபனைகளை ஆகஸ்ட் 5 முதல் செப்டம்பர் 4 வரை சமர்ப்பிக்கலாம். இறுதி வாக்காளர் பட்டியல் வரும் அக்டோபர் 7 வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய பிரதேச மாநிலம் சாகர் மாவட்டத்தில் உள்ள பண்டா அரசு மருத்துவமனையில் மருத்துவர்களின் கவனக்குறைவால் 1.5 குழந்தை பார்வையை இழந்த சம்பவம் கடுமையான மனித உரிமை மீறல் என்று தேசிய மனித உரிமைகள் ஆணையம் கூறியுள்ளது. இதுகுறித்து 2 விரிவான அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மாநில தலைமை செயலாளருக்கு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையம் தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது. சளி மற்றும் கண் சிவத்தல் பாதிப்புக்காக அந்த குழந்தை பண்டா அரசு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது மருத்துவர்கள் மூக்கில் செலுத்த வேண்டிய சொட்டு மருந்தை தவறுதலாக குழந்தையின் கண்களில் செலுத்தியதன் காரணமாக தொற்று ஏற்பட்டு குழந்தை தனது பார்வையை இழந்துள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. அசாம் மற்றும் அருணாச்சல பிரதேச மாநிலங்களில் சமீபத்தில் பெய்த கனமழை, திடீர் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை நேரில் ஆய்வு செய்ய மத்திய அமைச்சகங்களுக்கு இடையிலான குழுவை மத்திய அரசு அனுப்பி வைக்கவுள்ளது. அசாமின் பல மாவட்டங்களில் வெள்ள நீர் அபாயகரமாக அதிகரித்து வருவதையும் அருணாச்சல பிரதேசத்தின் மலைப்பாங்கான பகுதிகளில் நிலச்சரிவு மற்றும் சாலை தடைகள் ஏற்பட்டுள்ளதையும் கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் உள்கட்டமைப்பு, விவசாயம் மற்றும் பொதுமக்களின் குடியிருப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள சேதங்களை முழுமையாக மதிப்பீடு செய்ய இந்த குழுவின் நேரடி கள ஆய்வு மிகவும் அவசியமானது என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமர்நாத் யாத்திரையில் பங்கேற்கும் பக்தர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொள்ளும் 3 குழுவினர் பலத்த பாதுகாப்புடன் இன்று அதிகாலை ஜம்முவில் இருந்து புறப்பட்டு சென்றனர். இந்த நிலையில் யாத்ரீகர்கள், சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்களின் பொழுதுபோக்கிற்காக ஜம்முதாவி நதிக்கரையில் புதிய படகு சவாரி தொடங்கப்பட்டுள்ளது. இதனை ஜம்மு மாநகராட்சி ஆணையர் டாக்டர் தேவன்ஷ் யாதவ் தொடங்கி வைத்தார். பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் தாவி நதிக்கரையை ஒரு சிறந்த நகர்ப்புற சுற்றுலா தலமாக மாற்றும் முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. நாட்டின் பல மாநிலங்களில் இன்று கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குஜராத், கோவா, மகாராஷ்டிரா, மேற்கு மத்திய பிரதேசம் மற்றும் ஒடிசா ஆகிய மாநிலங்களுக்கு இன்று சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த மாநிலங்களில் ஆங்காங்கே கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 2 கிழக்கு ராஜஸ்தான், கிழக்கு மத்திய பிரதேசம், கடலோர கர்நாடகா, தெலுங்கானா மற்றும் விதர்பா ஆகிய பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. அசாம், நாகாலாந்து, மணிப்பூர், மிசோரம், திரிபுரா, மேற்கு வங்கம், சத்தீஸ்கர், உத்தராகண்ட், இமாச்சல பிரதேசம், மரத்வாடா, மேற்கு ராஜஸ்தான் மற்றும் நாட்டின் தெற்கு பகுதிகளிலும் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தலைநகர் தில்லியை பொறுத்தவரை இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. மியாமியில் இன்று காலை நடைபெற்ற நாக் அவுட் சுற்று ஆட்டத்தில் அர்ஜென்டினா 3-2 என்ற கோல் கணக்கில் கேப்வர்தி அணியை வென்றது. நேற்று டல்லாஸில் நடைபெற்ற நாக் அவுட் போட்டியில் எகிப்து 4-2 என்ற கோல் கணக்கில் ஆஸ்திரேலியாவை வென்றது. வான்குவரில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் சுவிட்சர்லாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் அல்ஜீரியாவை வீழ்த்தியது. கொலம்பியா, கானா இடையிலான ஆட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. 20:30 கனடா, மொராக்கோ இடையிலான ஆட்டம் நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி குஜராத் மாநிலம் சனந்த் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள செமிகண்டக்டர் உற்பத்தி மற்றும் பரிசோதனை கூடத்தை இன்று திறந்து வைக்கிறார். எல் நினோ பாதிப்பால் மழைப்பொழிவு குறைந்துள்ள பகுதிகளில் மாற்று ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். 1 அமெரிக்க டாலர் ஏற்றுமதி இலக்கை அடைவதற்கான பாதையில் இந்தியா உறுதியாக முன்னேறி வருவதாக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தில்லி முழுவதும் இதுவரை சுமார் 1,02,000 வாக்காளர் படிவங்கள் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதாக தில்லி தலைமை தேர்தல் அதிகாரி அலுவலகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு அர்ஜென்டினா, சுவிட்சர்லாந்து, எகிப்து நாடுகள் முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள். தங்கமான வாழ்த்து கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: கடல் ஓசை ரசிக பெருமக்களுக்கு அழகான காலை வணக்கம். நம்ம தங்கமான வாழ்த்து ஆரம்பித்தாச்சு. இன்றைக்கி சனிக்கிழமை, அதாவது இன்றைக்கி வாழ்த்துக்களும் நாளைக்கு வாழ்த்துக்களையும் நீங்கள் இன்றைக்கே கடல் ஓசையில் பகிர்ந்துக்கிட்டு அழகான பாடலை கேட்கலாம். 709-443-9999 இந்த எண்களுக்கு கால் பண்ணுங்கள், வாய்ஸ் நோட் அனுப்புங்க, எஸ்எம்எஸ்ஸும் அனுப்புங்க. அடுத்து வந்து நம்ம போராமைகளையோ நம்மளுடைய போராமையும் நம்மளது போட்டிகள் நம்ம இதுகளை நம்ம வெளியிட்டோம்னா அடுத்தவங்க மேலே வந்து நம்ம ஒரு மாதிரி, அதாவது யாரையுமே வந்து ஒரு சந்தேகம் போராமை இது பல இது இருக்குது. இதில் வந்து நம்ம எதை வெளியிட்டாலும் அது வந்து வட்டி முதலுமா கண்டிப்பாக அது நம்மையே வந்து சேரும் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்து மகிழ்ச்சி, மகிழ்ச்சியாக இருக்கும்போது ஒரு கதவு மூடி இருக்கும், மற்ற ஒரு கதவு திறந்திருக்கும். ஆனால் நம்ம அந்த மூடிய கதவை தான் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த திறந்த கதவை, நம்ம திறந்திருக்கிற கதவை நம்ம பார்க்கறது இல்லை. அதனால் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் சிறப்பாக இருப்போம் அப்படின்ட்டு நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சிக்கில் போயிடுவோம். அடுத்து தீபக் அவங்க எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் கேட்டிருக்காங்க. அரசு படத்தில் இன்றைக்கி விவேகானந்தர் அவங்களுடைய நினைவு நாளாக, அதுக்கும் வாழ்த்துக்களை அவங்களும் சொல்லியிருக்காங்க. நூர் ஜஹான் அவங்களும் விவேகானந்தருக்கு நினைவு நாள் வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான பாடல் மிஸ்டர் பாரத் படத்திலிருந்து ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி பாடலை கேளுங்க, மகிழ்ச்சியாக இருங்க. நமது கடல் ஓசை பண்பலை 90.4 இரண்டு பாடல்களும் வருது.
2: நான் தான்
3: எங்க இருக்கீங்க?
2: எங்க

0: நமது தீவில் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9750267773.
1: சம்மர் நாட்டு கூல் ரூஃப் டைல் வாங்கி அது சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
2: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: டேய் சாப்பிட வாடா.
1: என்னம்மா சாப்பாடு?
2: ஆமக்கறி.
1: ஐயோ ஆமக்கறியா? அதெல்லாம் பிடிக்க கூடாதுமா, கடலோசியில சொல்றாங்கல்ல, அதெல்லாம் கேட்க மாட்டியா?
2: டேய் பெரிய ஆள் மாதிரி பேசாம வேலைய பாத்துட்டு சாப்பிடுறா.
1: ஏம்மா இந்த ஆமையை காப்பாத்திருந்தா இந்நேரம் அப்பாவுக்கு கடல் காப்பான் விருதும் 1000 ரூபாய் பணமும் கிடைச்சிருக்கும். அதை வச்சு கறி எடுத்து நல்லா சாப்பிட்டுருக்கலாம். எங்களை மாதிரி சின்ன பசங்களுக்கு கடல் வளத்தை காப்பாத்த அப்பா அம்மா தானே சொல்லி தரணும். அதை விட்டுட்டு இப்படி பண்ணா நான் மீன் பிடிக்க போகும்போது மீன் மாட்டாது, பிளாஸ்டிக்கும் சொரியும் தான் மாட்டோம். இனிமே ஆமையை பிடிக்க வேணான்னு அப்பாட்ட சொல்லுங்க. அதை காப்பாத்தி அப்பாவுக்கு கடல் காப்பான் விருது வாங்கி கொடுத்து பெருமை சேர்க்க போறேன். இதை நீயே சாப்பிடு.
0: டேய் ராஜு போகாதடா, இனிமே வைக்க மாட்டேன்.
3: ஆமா மாதிரி அரிய வகை கடல்வாழ் உயிரினங்களை காப்பாத்துங்க. அதை வீடியோவா எடுத்து கடல் ஓசையின் வாட்ஸ்அப் எண்ணான 709-443-9999-க்கு அனுப்புங்க. கடல் காப்பான் விருது பெறுங்க, கூடவே 1000 ரூபாய் பரிசும் உண்டு. சமுத்திரம் பழகுவோம், கடல் வளம் காப்போம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள் தங்கமான வாழ்த்து கடல் ஓசை FM 90.4.
2: ஒன்பது மணி 27 நிமிஷத்தில் இணைஞ்சிருக்கீங்க நமது கடல் ஓசை அப்பம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க வைரமுத்து அவங்க வரியிலே, இளையராஜா அவங்க இசையிலே, எஸ்பி சார் ஜானகி அம்மா வாய்ஸில் ஒரு அழகான பாடலும், மணி சர்மா கவிழன் இவங்க வரியிலே, விஜய் யேசுதாஸ் மற்றும் ஜுஜாதா இவங்க வாய்ஸில் ஒரு அழகான இரண்டு பாடல்களும் கேட்டு வந்தோம் நம்ம கடல் ஓசை பண்பலை 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் தான். இது மாதிரி நீங்களும் உங்கள் விருப்பமானவர்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லி விருப்ப பாடலை கேளுங்க. அதாவது நம்ம மனிதர்கள் நம்மளை மாதிரியே சிம்பன்சி, அதுவும் வந்து நம்மளை மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நம்மளுக்குள்ள மரபன் உள்ள அந்த சிம்பன்சி அதுக்கும் இருக்கான். நம்ம வந்து ஒரு எங்கேயாச்சும் போகும்போது ஒரு பொருள் மேலே ஆசைப்பட்டோம்னா ஒரு கல்லையோ ஒரு கம்பையோ தூக்கி எறிஞ்சு அந்த பொருளை நம்ம பறிக்கணும்னு ஆசைப்படுவோம். அதே மாதிரியே அவங்களும் செய்வாங்க. நம்ம எப்படி கண்ணாடிகள்லாம் பார்க்குறோமோ அதே மாதிரி அவங்களும் கோயில்களில் வந்து அதிகமாக அவங்க தெரிவாங்க. ஏன்னா அந்த கண்ணாடியை பார்த்து சார் நம்ம அவங்க அடையாளத்தை கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கிறதுனால அவங்க வந்து கண்ணாடியும் பார்ப்பாங்களாம். இதில் நம்மள்கிட்ட உள்ள அதிசயங்கள் உள்ள அவங்கள்டையும் நிறையா இருக்கும். நம்ம எப்படி சேட்டை பண்ணுறோமோ அதே மாதிரியே அவங்களும் சேட்டை பண்ணுவாங்க. ஏன்னா இது என்ன பண்ணியிருக்காங்க அதனால் சொல்கிறேன். நம்மளால ஒரு இதாக இருப்பாங்க. அது மாதிரி ஒரு பொருள் ஆசைப்பட்டுச்சுன்னா அதை எப்படியாச்சும் நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு நினைப்போமோ அதே மாதிரி அவங்களும் அதில் கொஞ்சம் வெறியாக இருந்து அந்த பொருளையும் எடுப்பாங்க. அடுத்து வந்து டால்பின் வந்து அது நல்லா அதுவே அதை நல்லா பார்த்துக்கிறோம். எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் அது கணிச்சுக்கிறோம். இந்த மழை வர்றது இதுகளையெல்லாம் அது முன்கூட்டியே அறிஞ்சுக்கிறோம். மழை வர்றது, வெயில் அடிக்கிறது, காற்று எல்லாத்தையுமே அறிஞ்சு அதுக்கு தகுந்தால் போல் அது வாழ்ந்துக்கிறோம். மூணாவது வந்து யானை. யானைக்கு வந்து நம்மளை விட யாவக சக்தி அதிகம். அதை ஒரு நாள் வந்து அது நல்லதோ கெட்டதோ கண்டிப்பாக வந்து அந்த யானை வந்து ரொம்ப அதை யாவகம் ரொம்ப வச்சுக்கிட்டு இருக்கணும். அது மாதிரி அதை ஆசீர்வாதம் பண்ணும்போது நம்ம தலையில் கையை வைக்கும்போது நம்மளுக்கே தெரியாமல் ஒரு வழி ஏற்படும். அவ்வளவு ஒரு இதாக இருக்கும். ஆனால் நல்லா யானைகள் வந்து ஆசீர்வாதமும் பண்ணும். அடுத்து நம்ம தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில் கடலாடி வட்டம் சபரியாறு பட்டணத்திலேருந்து ராபர்ட் அண்ணா எல்லாருக்கும் காலை வணக்கம் சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடல் ஒன்று கேட்டிருக்காங்க. அடுத்து ஒரு வாய்ஸ் நோட்.
3: எல்லோருக்கும் காலை வணக்கம். நான் சித்தார் ஹோட்டலிலிருந்து தௌஃபிக் ரஹ்மான். இன்றைக்கு வந்து என்னுடைய அண்ணன் பிள்ளைய, அவர் ரெண்டு பேரும் இரட்டையர்கள், ஒன்று சஃப்ரினா ஒன்று ஜென்னத்து. அவளுக்கு இன்னைக்கு அவளுக்கு 15வது பிறந்த நாள். அதை விரும்பி கொண்டாடுறாங்க. அவளுக்காக ஒரு வாழ்த்துக்கு சொல்லுங்கண்ணே. தங்கமான நிகழ்ச்சியில் வழங்கும் தங்கமான அவர்களுக்கும், தங்கை நிவாசினி அவர்களுக்கும், அதே போல் இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் அனைத்து உறவினர் நண்பர்களுக்கும் வாழ்த்துக்களுடன் எனக்காக எஜமான் படத்திலிருந்து ஒரு நாளும் உண்மை மறவாத பிரியாத வர வேண்டும் அந்த பாட்டை போலவும், அதை போல இன்னைக்கு வாழ்த்துக்கள் சித்தப்பாமார்கள், மாமிமார்கள், அண்ணமார்கள் அவர் வாழ்த்து சொன்னார்கள். வணக்கம்.
2: நன்றி. அண்ணா சித்தார் கோட்டையிலேருந்து தௌபிக் ரஹ்மான் அவங்க தான் பேசியிருக்காங்க. சப்ரினா ஜன்னத் இவங்களுக்கு வந்து இரட்டை குழந்தைகளுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அவங்க குடும்பத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் கடல் ஓசை பண்பலை கேட்டுக்கிட்டு இருக்கும் அனைத்து நேர்கள் சார்பாகவும் இருவருக்கும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து ஒரு திருவாடானையிலேருந்து ஒருத்தர் வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிவிட்டு கடலோசை இன்றைக்கி அவங்க வந்து புதுசாக கேட்குறாங்களாம். அவங்களும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க. பரிகாப்பானு அவங்க வந்து வாழ்த்துக்களை சொல்லிவிட்டு ஒரு அழகான ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. முத்தான மூன்று பாடலும் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது நமது கடல் ஓசை பண்பலை 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: எல்லா உயிரினங்களுக்கும் இதயம்ங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த இதயம் எல்லாருக்குமே எந்த பகுதியில அமைஞ்சிருக்கும்? நெஞ்சு பகுதியில தானே. அதுக்கு மாறா தலையில இருந்தா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் எதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? தலையில இதயம் இருக்கிற உயிரினம் ரால் தான். ராலோட சிறப்பம்சங்கள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இத சாப்பிடுறது மூலமா தலைமுடி உதிர்தல், இதய குழல்ல ஏற்படுற நோய்கள், எடை குறைதல், எலும்பு ஆரோக்கியம், மூளை ஆரோக்கியம், அப்புறம் மாதவிடாய் பிரச்சனைகளுமே சரியாகுமாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியா அக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா, நம்ம கடலோசை எப்பவும் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க, அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: விரும்பியவர்களுக்கு வாழ்த்துக்களுடன் விரும்பிய பாடல்கள், தங்கமான வாழ்த்து. கடல் ஓசை FM 90.4.
5: ஒன்பது மணி 47 நிமிஷத்தில் இணைந்திருக்கீங்க நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 தங்கமான வாழ்த்து நிகழ்ச்சியில். தாங்க அடுத்து ரஞ்சினி அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு காலமெல்லாம் காதல் வாழ்க அந்த படத்தில் இருந்து ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. அடுத்து ரஞ்சித் அவங்க வந்து எல்லாருக்கும் காலை வணக்கத்தை சொல்லிட்டு வாகை சூட வா அந்த படத்துலேயும் ஒரு அழகான பாடலும் கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு வந்து வகுத்து புண்ணு வந்த உடனே வாய்ப்புண்ணு வருது. ஆனால் இந்த வகுத்து புண்ணு வந்து நிறைய பேருக்கு ஆறுறதே இல்லை. ஏன்னா எந்த ஏதாச்சும் ஒரு நம்ம பொருளை தின்றுறோம், அது கொஞ்சம் ஆறின உடனே அது மேற்கொண்டு நம்மளுக்கு வந்து இந்த வகுத்து புண்ணை உண்டாயிருது. ஆனால் இந்த வகுத்து புண்ணை வந்து நம்ம ஆறுறதுக்கு ஒரு அழகான ஒரு மருந்து இருக்குது. ஒரு 5-6 கொய்யா இலை கொழுந்தை எடுத்துக்கிறணும். எடுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணி வச்சு அதை அப்படியே கொதிக்க வச்சு ஒரு டம்ளர் ஆகவும் எடுத்து காலையில் நம்ம வெறும் வயிற்றில் குடித்தோம்னா நிச்சயமாக வந்து நம்மளுக்கு வகுத்து புண்ணு குணம் அடையும். ஏன்னா நான் ஒரு 2-3 நாளாக குடிச்சிக்கிட்டு இருக்கேன், ஆனால் அது என்னுடைய விவரம் தெரிய கொஞ்சம் நாள் ஆகும் இல்லையா எப்படி, ஏன்னா குடித்த உடனே விவரம் தெரியாது. அதனால் ஒரு அழகான மருந்து நல்லா இருக்குது, ஆனால் குடித்ததுலேருந்து ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் அனைவரையும் திரும்ப வந்து திங்கக்கிழமை சந்திக்கிறேன். அடுத்து நேசகரங்கள் நிகழ்ச்சி தொகுப்பாளர் நிவா வந்திருக்காங்க அழகான பதலோட, நல்ல பதல் நிறையா எனக்கு ரொம்ப பிடிச்ச பதலோடு வந்திருக்காங்க. அந்த பதலுக்கு சொல்லிட்டு பாடலை அல்லுங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைவிட்டு செல்லும் நான் உங்கள் தங்கம். இணைந்திருங்க, இது நமது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை பண்பலை 90.4 வரட்டா.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது காலை 10 மணி. சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10 மணி 1 நிமிடம். நேர்கள் எல்லாரும் இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியுமே தொடங்கியாச்சு. நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நானி வாஷினி. இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, ஸோ நாமளும் வந்து ஒரு ஜாலியான ஒரு டாப்பிக்கோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு கூட சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்த பத்தி பேச போறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய பேரும் மனுஷங்களை தாண்டி மற்ற விஷயங்களான செடி, மரம், செல்ல பிராணி இப்படின்னு நமக்குள்ள பேசுறதா இருக்கட்டும், இல்லை குறிப்பாக இந்த சாட் ஜிபிடிலலாம் போய்

அன்னைக்கு என்ன நடந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் போய் சொல்ற ஒரு பழக்கங்கிறது நிறைய பேருக்கும் வந்து அதிகமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கிட்டையும் இந்த மரம் செடி கொடிட்டெல்லாம் பேசுற ஒரு பழக்கம் அப்படின்றது இன்னுமே தொடர்ந்து நடந்துகிட்டேதான் இருக்குது. குறிப்பா அந்த நினைத்தேன் வந்தாய் படத்துல வந்து தேவயானி போய் ஒரு கொய்யா மரத்துக்கிட்ட இதுதான் என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழம் கூட கேட்பாங்க, அதுவுமே கரெக்டா வந்து அந்த நேரத்துல போடும். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு நாமளும் நம்ம வீட்டில் உள்ள மரம்ட்டெல்லாம் போய் கேட்டு அதுக்கப்புறம் மொக்க வாங்கின கதை அப்படின்றது பல விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு மனுஷங்களை தாண்டி நீங்கள் வேற யார் யார்கிட்டலாம் பேசுகிற ஒரு பழக்கம் அப்படின்றது இருக்கு. குறிப்பாக வந்து இந்த மாதிரி மரம் செடி இதுட்டெல்லாம் பேசுகிற ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் உங்களுடைய கருத்துக்களாகவும், அதே சமயம் உங்களுக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் இருக்கு அப்படின்னா கூட நம்ம நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. ஏன் இந்த ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து சொல்ற ஏதோ ஒரு பிரச்சனைக்கு அதுக்கு தகுந்தா போல ஒரு அட்வைஸோ இல்லை கருத்தோ சொல்லாட்டாலும் நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு ஒரு ஆள் இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றதுக்காக தான் நாங்கள் வந்து மரம் செடிட்டெல்லாம் பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. குறிப்பா நிறைய பேரும் அடுத்ததான் வந்து பேசக்கூடிய ஒரு ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வீட்டு செல்ல பிராணி தான். சிலருக்கு வந்து செல்ல பிராணி அப்படின்றது வளர்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும், சிலருக்கு வந்து பிடிக்காது. என்னதான் வந்து செல்ல பிராணிகள் கொஞ்சறதை தவிர மற்ற வேலைகள் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கூட சாதாரணமாக உட்காந்துட்டு இருக்கிற நேரத்தில் நம்மளுடைய கவலைகள் எல்லாத்தையுமே கொட்டி தீப்போம். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து நடந்த சந்தோஷமான விஷயங்கள், எனக்கு இன்னைக்கு இல்லை இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நாமளுமே செல்ல பிராணிகள்கிட்ட சொல்கிற ஒரு பழக்கம் நிறைய பேருக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் குறிப்பாக நம்ம பேசக்கூடிய இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீட்டு கண்ணாடி தான். எவ்வளோதான் நமக்கான அந்த பிரச்சனைகள் இருந்தாலும் சந்தோஷமான விஷயம் இருந்தாலும் இதெல்லாத்தையும் கொட்டுற ஒரு இடமா நம்ம வீட்டு கண்ணாடி அப்படின்றது பலருக்குமே இருக்கும். அடுத்ததாக இப்போ வந்து ட்ரெண்டில் இருக்கிறது சாட் ஜிபிடி தான். என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சு, எனக்கு ஒரு பாட்டு பாடேன், இல்லை என்னையை பற்றி பாட்டு பாடேன் அப்படின்னு சொல்லிட்டு பலருமே கேட்கக்கூடிய ஒரு இடமா இந்த சாட் ஜிபிடி அப்படின்றது இப்போ மாறிட்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் காரணம் என்னவா இருக்கும் அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களாக நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்களும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு இன்னொரு ஒரு தகவல் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஊரில் காற்று அப்படின்றது படு பயங்கரமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். காரணம் நிறையா பேர் இந்த தனுஷ்கோடி அரிச்சல் முனை அந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ரோடு எல்லாமே நல்லா மணலால் மூடப்பட்டு ஏதோ மண் மாதிரி இருக்குது, ரோடே காணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு காற்று அடிச்சிட்ருக்குது. ஸோ இன்றைக்கான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் பகுதியில் கிட்டத்தட்ட 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசுது அப்படின்னு சொல்லிட்டு இன்னையிலேருந்து மறு அறிவிப்பு வரும் வரை இந்த ராமேஸ்வரம் மண்டபம் மீனவர்கள் வந்து மீன்பிடிக்க செல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீன்வளத்துறையிலருந்துமே சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்கிட்டு அடுத்ததாக இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: டேய், கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா, ஏன்? கொஞ்ச நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிட போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிட கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற? ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்ச நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கிற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
6: அமர்கலம் நினைத்தேன் வந்தாய் அப்படின்ற இரு படங்கள்ல இருந்து ரெண்டு சூப்பரான பாடல்களையுமே கேட்டுட்டு வந்தோம். நேரம் சரியாக 10:17. இந்த ஒரு காலத்துல மனுஷ உறவுகளை தாண்டி நம்ம வந்து வேற யார்கிட்டயாவது பேசுவோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா நம்மள நிறைய பேர் இருப்போம். இந்த இயற்கையோடு பேசுறதா இருக்கட்டும், இல்ல செல்ல பிராணி வளர்க்குறோம் அப்படின்னா அதுட்ட பேசுறது, சிலர் வந்து நமக்குள்ள நாமே பேசிக்கிறது, இந்த மாதிரியான பல விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்படி வந்து நீங்க ஒரு மனித உறவை தவிர வேற யார்கிட்டலாம் பேசுற ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்றதையும், அது கூட இந்த மாதிரியான பழக்கம் வந்து ஏற்பட்டதுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்றதையும் நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியில உங்களுடைய அனுபவங்களாகவும் கருத்துக்களாகவும் பகிர கால் பண்ணுங்க. 709-443-9999. நிறைய பேரும் நினைப்போம் இந்த மாதிரியான செடிகிட்டயோ இல்ல மரத்திட்டயோ பேசும்போது நம்ம தனியா பேசணும் அப்படின்னா நம்மள வந்து மத்தவங்க எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் வந்து எல்லாருக்குள்ளயுமே இருக்கும். அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா தனியா வீட்டுல யாரும் இல்லையா நம்ம போய் பேசுவோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேருமே போய் பேசுவோம். சோ ஆனா வந்து இந்த செடி கொடிகளுக்குமே என்னதான் திரும்ப பேசுற அந்த உணர்ச்சி இல்லாட்டாலும் நம்ம பேசுறதெல்லாம் கேக்குறதையோ இல்ல அவங்களுக்கும் ஒரு தனி உணர்ச்சி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகள்லயுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இதுவரை நிறைய வீட்டுல வந்து இந்த செடி பூக்களை காய்க்கல அப்படின்னா அதுகிட்ட போய் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கருத்துக்களுமே இருக்குது, அதுவுமே உண்மைதான். அது மட்டும் கிடையாது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொன்னவர் தான் வள்ளலார். அப்படி செடி கொடிகளுக்கு கூட மக்கள் நம்ம வந்து அவ்வளவு கருணை காமிச்சு வளர்த்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பிரமிப்பா தான் இருக்குது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த தொட்டாச்சி நீங்கி செடி இருக்குது இல்லையா, சோ இது வந்து நிறைய பேருக்கும் தெரிஞ்சிருக்கும் எப்படிப்பட்ட ஒரு செடி அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து முன்னாடி நம்ம வீட்டு ஓரத்துல அப்படியே கிடக்கும், இப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா காணாம போயிட்டு இருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும். சோ அப்படி இருக்கும்போது நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது இந்த செடியை பத்தி பிள்ளைங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கயோ இருந்து கொண்டு வந்தெல்லாம் ஸ்கூல்ல வச்சு அதுக்கப்புறம் சொல்லி கொடுத்தாங்க. சோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த செடியில என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாராவது வந்து தொட்டாங்க அப்படின்னா உடனே ஆபத்து அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு அந்த செடி வந்து தன்னைத்தானே சுருக்கிக்கிறோம். அதே மாதிரிதான் ஒரு செடி வந்து தனக்கு ஆபத்து மட்டும் கிடையாது, தனக்கு ஆபத்து வந்தாலுமே மற்ற செடிகளுக்குமே அதை சொல்லக்கூடிய உணர்ச்சி அப்படின்றது இருக்கு அப்படின்னு பல ஆய்வுகள்லையுமே சொல்லியிருக்காங்க. அப்ப செடிகளும் பேசுற உணர்ச்சியை வச்சிருக்குது போலயே அப்படின்னு தோணலாம். கண்டிப்பா அது உண்மைதான். இந்த ஹாரி பாட்டர் படம் எல்லாம் பார்த்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன், நிறைய பேர் பார்த்திருந்தீங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அதுல வந்து இந்த பேசுற மாதிரி நிறைய செடிகளை எல்லாம் காமிச்சிருப்பாங்க. அது ஒரு கற்பனை கதாபாத்திரம் அப்படின்னு நினைச்சு ரசிச்சிருப்போம், ஆனா செடிகள் வந்து உண்மையாவே பேச முடியும் அப்படின்னு சொன்னா எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய ஆய்வுகளுமே நடந்திருக்குது, அது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம நேசகரங்கள் நிகழ்ச்சியும் அடுத்ததா தொடர்ந்து கேளுங்க அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சொல்லாமலே யார் பார்த்தது நெஞ்சோடுதான்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 10:29. நம்மள நிறைய பேருக்கும் இந்த செடி கொடிட்ட அதே சமயம் செல்லப்பிராணி சும்மா கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது இப்படியான பல பழக்க வழக்கம் அப்படின்றது இருக்கும். அதுலேயும் செல்லப்பிராணி அப்படின்னு ஒரு விஷயத்த பேசினா கூட சரி ஓகே, ஒரு ஐந்தறிவு இருக்குது, கண்டிப்பாக நம்ம சொல்ற விஷயத்த அதனால புரிஞ்சுக்க முடியுதோ இல்லையோ அட்லீஸ்ட் கேட்கவா செய்யும் அப்படின்ற மாதிரி மற்றவங்களுமே விட்டுருவாங்க. ஆனால் இந்த மரம் செடி கொடிட்ட பேசும்போது மட்டும் நம்ம ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஸோ வந்து அதனாலையுமே புரிஞ்சுக்கிற முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பேசுறத கண்டிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இல்லை யார் அப்படின்னா ஜப்பான் சயின்டிஸ்ட் வந்து சமீபத்தில் ஒரு கண்டுபிடிச்ச ஒரு ஆராய்ச்சியில் தான் இந்த ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயத்தையுமே சொல்கிறாங்க. ஒரு செடி வந்து இன்னொரு செடிகிட்ட பேசும், அதை வந்து நாங்கள் ரெக்கார்டுமே பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவலுமே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு செடி இன்னொரு செடிகிட்ட பேசுறதுக்கு அதை சுற்றி வந்து பனி மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி காற்று மூலமாக வந்து அந்த தகவல் தொடர்பு அப்படின்றது இருக்குமா. இதெல்லாத்தையும் சேர்த்து வாசனை மாதிரி பக்கத்தில் உள்ள செடிகளுக்கும் போய் காற்று மூலமாக ரெண்டு செடிகளுமே பேசிக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வருது. இதுக்கப்புறம் வந்து நம்ம செடி இல்லை வந்து மரத்துட்டெல்லாம் போய் பேசுகிறோம் அப்படின்னா இனிமேல் யாராவது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சொல்லுங்க, இந்த செடிகளுக்கும் கண்டிப்பாக உணர்ற சக்தின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் நான் பேசிட்டுருக்கேன் அப்படின்றத நாமளுமே தைரியமாக சொல்லலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததாக களத்திலிருந்து நேயர் ராமகிருஷ்ணன் அவங்க இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: உங்க பேர் என்னங்க?
4: என் பேர் ராமகிருஷ்ணன்.
3: ஐயா, இப்ப நம்ம மனிதர்கள்ல ஒரு சில பேருக்கு ஒரு பழக்கம் வந்து இருக்கும், ஒரு நல்ல ஒரு பழக்கமா, என்னன்னா மனிதர்கள்ட்ட பேசுறதோட சக நண்பர்கள்ட பேசுறதோடையும் இந்த கால்நடைகளோட விலங்குகள் பறவைகள் செடி மரங்களோட இந்த மாதிரி பேசுற பழக்கம் இருக்கும். அப்படி ஏதாச்சும் ஒரு பழக்கம் உங்களுக்கு இருக்கா?
4: இருக்கையா, பறவைகளோட பேசலாம், கோழிகளோட பேசலாம், நாயோட பேசலாம்.
3: என்ன பேசுவீங்க?
4: என்ன பேசுங்க? நான் சாப்பிட்டியா சாப்பிட்டியா ஒன்னும் சாப்பிடலையா அப்படின்னு சொன்னா அது நம்மளை பார்க்கணும். பசிக்க கண்டுதான் நம்மளை அது பார்க்குது. பசி இல்லைன்னா அது பாட்டு போய்கிட்டு இருக்கும். சரியா, நம்ம ஏதாவது ஒரு உணவு கொடுத்தா அதை வாங்கி சாப்பிடும். சாப்பிட்டு நாளைக்கு நம்ம அதே இடத்துல எதிர்பார்த்து நிற்கும், எப்படா இவன் வருவான், நம்மளுக்கு உணவு கொடுப்பாங்க. அப்போ அந்த உணவை வந்து டெய்லியும் நம்ம கொடுத்துட்டுருந்தோம்னா நம்ம எங்கே போனாலும் நம்ம பின்னாடி அந்த கால்நடையான ஜீவன் எதா இருந்தாலும் வாய் பேசாய பின்னாடி வந்து கொண்டு
3: விலங்குகளோட செடிகளோட பறவைகளோட பேசும்போது உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்கும்? அது
4: மனதுல நம்மளுக்கு செடிகளோட பறவைகளோட பேசையில ஒரு மன நிம்மதி கிடைக்கும். அதாவது எத்தனை கோடி கொடுத்தாலும் அந்த நிம்மதி கிடைக்காது நம்மளுக்கு. இந்த மாதிரி விலங்குகள்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு சந்தோஷம், மனசுல ஒரு ஆரோக்கியம். சரி, நம்ம பேச்சு அது கேட்கும்.
3: ஏதாச்சும் ஒரு யாராவது பேர் எதுவும் வச்சிருக்கீங்களா இது வரைக்கும் வளர்த்ததுல?
4: வளர்த்ததுல வந்து நாய்க்கு பேர் வச்சிருக்கேன், செம்பரங்கடாய்க்கு பேர் வச்சிருக்கேன்.
3: என்ன பேரு?
4: செம்பரங்கடாய்க்கு ராமு. இல்ல, ராமு சொன்னாலே ஓடி வந்துடும். நாய்க்கு பேர் டைகர். அப்படின்னு சொன்னா பின்னாடி ஓடி வந்துடும். உட்காருனா உட்காரும், எந்திரினா எந்திரிக்கும். சோறை போட்டு வச்சா சாப்பிடாது, சாப்பிடும் சொன்னா தான் சாப்பிடும். அதுதான் அதுக்குள்ள அறிவு.
3: ரொம்ப அழகாவே வந்து சொன்னீங்க. உங்களோட ராமுவே டைகரே நல்லபடியா வந்து பார்த்து வளருங்க. உங்களுக்கு என்ன பாட்டு என்ன சொல்லுங்க?
4: நீங்க கேத்திரிய பாட்டு போட மாட்டேன்னு
3: சொல்றீங்களா?
4: எனக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமா பிடிச்ச பாட்டு அம்மாவை பத்தி தான். அம்மா என்றழைக்காத உயிரில்லையே. அதாவது எல்லா பிராணியுமே அதை பேரை சொல்லி கூப்பிடும். எறும்பு கூட பேசும், ஆனா நம்மளுக்கு தெரியாது. அது பிள்ளைய காணோம்னா அது பேசி கூப்பிடும். அப்ப இந்த வழியில நம்ம அம்மா போகுது, நம்ம போவோம். அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வேணா அதை போடுங்க.
3: நன்றிங்க.
2: நம்ம ராமகிருஷ்ணன் அண்ணா வந்து சொன்னதுலேருந்தே தெரியுது எவ்வளோ பாசமாக அவங்களுடைய வீட்டில் உள்ள அந்த செல்ல பிராணிகளை வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த மாதிரி நம்ம வீட்டிலையும் ஒரு செல்ல பிராணி இருக்குது அப்படின்னா அதோட பேசுறது அப்படின்றது பல பேருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சிலர் வந்து நம்ம வீட்டு குழந்தைங்க மாதிரியே வாடா போடா இப்படின்னு சொல்கிற ஒரு பழக்கமே நிறைய வீடுகளில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நம்மளுடைய ராமகிருஷ்ணன் அண்ணாவுமே சொல்லியிருக்காங்க. அண்ணா வந்து இன்னொரு ஒரு விஷயம் சொன்னாங்க, சும்மா சாப்பாடு வச்சாலாம் சாப்பிடாது, சாப்பிடு அப்படின்னு சொன்னால் தான் சாப்பிடும் அப்படின்னு. இந்த மாதிரி மாதிரி நம்ம நிறைய பேச பேச கண்டிப்பாக அவங்கள்ட்ட இருந்துமே நமக்கான உணர்ச்சிகள் அப்படின்றது கிடைக்கும். அது மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கும் செல்ல பிராணிகிட்ட பேசுறது அப்படின்றது ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயம், அதாவது பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா இப்போ நிறைய ஒரு இந்த ஒரு சூழலில் நிறைய பேரும் தேடுறது என்ன அப்படின்னா, நம்ம பேசுறதை கேட்கறதுக்கு ஒரு நபர் வேணும், அது வந்து யாராக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்ப பேசாத எனக்கு வந்து என்னுடைய வார்த்தையை மட்டும் சொன்னாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேரும் இயற்கை அப்படின்ற ஒரு சூழலை தேடி போயிட்டு இருக்கோம். அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு மனித உறவை தவிர வேற யார்கிட்ட அதிகமா பேசுவீங்க அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில நீங்களும் பகிர்ந்துக்கலாம் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்ம அண்ணா கேட்ட மாதிரியே மன்னன் படத்துல இருந்து ஒரு அழகான பாடல் ஒன்று வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: செடி கொடிகள் பேசும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஆராய்ச்சியுமே கண்டுபிடிச்சு ஜப்பான் சயின்டிஸ்ட் வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி கடைசியாக பேசிட்டு இருந்தோம். ஸோ அதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காற்று வழியாக எப்படி பேசிக்கிறாங்க அந்த செடி ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை டெஸ்ட் பண்ணுறதுக்காக சயின்டிஸ்ட்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கண்டெய்னரில் ஒரு செடியையும் இந்த கம்பளி பூச்சி இருக்கு இல்லையா அதையும் சேர்த்து ஒரு ஏர் பம்பையுமே அதோட சேர்த்துட்டாங்க. ஸோ கம்பளி பூச்சி வந்து அந்த செடியோட இலையை வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த நல்லா சாப்பிட்டுச்சு அப்படின்னா ஒரு செடி அப்படியே சிதஞ்சு போயிடும் இல்லையா. அந்த சிதஞ்சு போன செடி என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா இருக்கிற செடிகிட்ட வந்து பேசுகிறத கேட்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆய்வுலையுமே ப்ரூஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த சிதஞ்சு போன செடி தான் ஆபத்து, உனக்கு அடுத்தது உனக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சமிகைகளை வந்து தகவல் மூலமாக பரப்புகிற ஒரு வகையில் வந்து சொல்லியிருக்குது. ஸோ அதை வந்து ஜப்பானில் உள்ள சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சு இந்த மாதிரி செடி வந்து தங்களுக்குள்ளே பேசிக்கிற ஒரு விஷயத்தையும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்குமே சொல்லியிருக்கு. இனிமே நம்ம வந்து நம்மள நிறைய பேர் இந்த செடி கொடிட்டெல்லாம் பேசும்போது மற்றவங்க ஏதாவது சொல்றாங்க அப்படின்னா, இந்த ஒரு காரணத்தை நீங்களுமே தைரியமா சொல்லலாம். இந்த மாதிரி செடி வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணு பேசிக்கும் அப்படிங்கிற போது நம்ம பேசுறத கேட்காதா? கண்டிப்பா கேட்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு யாராவது இனிமே நம்மள வந்து என்ன செடிட்டெல்லாம் பேசுற அப்படின்னு கேட்டாங்கன்னா, இந்த ஒரு பதில நாமளுமே தாராளமா கொடுக்கலாம். ஸோ செடிட்ட மட்டும் கிடையாது, இந்த காலத்துல நிறைய பேரும் நம்ம வீட்டு செல்ல பிராணியா இருக்கட்டும் இல்ல நமக்குள்ளே நாம பேசிப்போம், ஒரு சிலர் வந்து கண்ணாடி பார்த்து நம்ம வந்து இன்னைக்கான நடந்த விஷயங்களா இருக்கட்டும் இல்ல இந்த தப்பு நம்ம பண்ணிருக்க கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்மள நாமளே பூஸ்ட் பண்றதுக்காக நிறைய விஷயங்களும் பேசுவோம். குறிப்பா அதெல்லாம் போக இப்ப ட்ரெண்டிங்ல என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, சாட் ஜிபிடி அப்படின்ற ஒரு விஷயத்த போய் நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் நடந்துச்சோ, சாட் ஜிபிடி மட்டும் கிடையாது இந்த மாதிரியான பல ஏஐ விஷயங்கள்ல நம்ம வந்து இன்னைக்கு என்ன நடந்துச்சோ அதை போய் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ மற்றவங்கள்ட்ட சொன்னாலும் ஏஐ மாதிரியான ஒரு சில செயற்கை நுண்ணறிவு விஷயங்கள்ல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்ற ஒரு விஷயத்தோட அடுத்ததா இரண்டு பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தோசை எஃப்எம் 90.4
1: நேரம் இப்பொழுது முற்பகல் 11 மணி.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை FM 90.4.
2: நேரம் சரியாக 11:05 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. நேசக்கரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. நம்மள நிறைய பேருக்கும் இந்த வந்து மனித உறவுகளை தவிர மற்ற இயற்கை விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு சில வீடுகளில் செல்ல பிராணி, இல்ல வந்து நம்ம முன்னாடியே நாமளே நின்று பேசுறது, கண்ணாடி முன்னாடி நின்று பேசுறது, இப்படியான பல விஷயங்கள் நிறைய பேருக்கும் பிடிக்கும். ஸோ வந்து நீங்க இதுல வந்து என்னென்ன மாதிரியான முறைகள்ல உங்களுக்குள்ளேயே நீங்க பேசிப்பீங்க, இல்ல இயற்கையோட பேசுவேன் அப்படின்னாலும் உங்களுடைய கருத்துக்களையோ அனுபவங்களையோ நம்ம நிகழ்ச்சியில் பகிர கால் பண்ணுங்க 709-443-9999. நிறைய பேர் இந்த மனுஷங்களை தவிர இயற்கையோட நேரம் செலவிடுறது அப்படின்றது ரொம்ப பிடிக்கும். அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் விஷயமா இருக்கிறது இன்னைக்கான இந்த வேகமான வாழ்க்கையில மனித உறவுகள் அப்படின்றது சில நேரங்கள்லாம் அதிகமான மன அழுத்தமா இருக்கட்டும், இல்லை எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதுல மாட்டிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஏமாற்றம் அப்படின்னு பல விஷயங்களை ஏற்படுத்துது. ஆனா இயற்கை அப்படின்றது எந்தவித எதிர்பார்ப்புமே இல்லாம அமைதி அது வாட்டில் பல விஷயங்களை கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சூழலையுமே இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் இயற்கையை தேடி போயிட்டு இருக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இந்த விலங்குகளா இருக்கட்டும் செடிகள்னு நம்ம பேசுறோம் அப்படின்னா அதுக்கு சொல்ற விதமா ஏதோ ஒரு எதிர்த்தரமான ஒரு தீர்ப்போ இல்லை வந்து தவறான விஷயமோ நமக்கு வந்து சொல்றது கிடையாது. நமக்கு பேசுறதா அப்படியே கேட்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறனால நிறைய பேரும் அதை வந்து தேடி போறோம். இந்த மாதிரியான பல காரணங்கள் இருக்குது, அதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். ஆனா அதுக்கு முன்னாடி இப்ப களத்துல இருந்து நேயர் பவானி அக்கா இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
3: வணக்கம்மா, உங்க பேர்
4: என்னங்கம்மா?
3: நீங்க என்னென்ன மாதிரியான கால்நடைகள்லாம் வளர்க்குறீங்க?
4: ஆடு வச்சிருக்கோம், நாய் வச்சிருக்கோம், கோழி வச்சிருக்கோம்.
3: சரி, இப்போ சில பேருக்கு வந்து இந்த நம்ம மனிதர்கள்ட்ட பேசுற மாதிரியே இந்த விலங்குகள்கிட்ட கால்நடைகளோட பேசுறதும் ரொம்ப பிடிக்கும், அவங்க வந்து விரும்பி விரும்பி பேசுவாங்க. அப்படி நீங்க உங்களோட கால்நடைகள்னா பேசுவீங்களா? நல்லா வந்து பேசி பழகிறது, அவங்க சொல்றது வந்து புரிஞ்சுக்கிறது, அந்த மாதிரி விஷயம்?
4: ஆமாம், பேசுவோம்ல. வாத சாப்பிடாதா வேணாம் அப்படின்னா வந்துடும். நாயும் அப்படிதான், இதை வச்சுட்டு சோற வச்சுட்டு இதை பார்த்துக்க அப்படி கேட்டு போனோம்னா பார்த்துக்குறோம். இல்லை உனக்கு தான் இதை சாப்பிடு சாப்பிடுன்னு சொன்னா தான் கற்றுக்குறோம். வீட்டில் உள்ள எல்லாரும் சொல்லணும், எல்லாரும் முஞ்சியும் பார்க்கணும், எல்லாரும் சொன்னா தான் சாப்பிடும். அதேமாதிரி அதுக்கு ஃபஸ்ட்டு வச்சுட்டு தான் நாங்களே சாப்பிடுவோம். ஏன்னா பார்த்துட்டே இருக்கும்ல பாவம், அதனால ஃபஸ்ட் அதுக்கு வைப்போம். அது என்ன நினைக்கணும், என்ன நம்மளுக்கு கொண்டு வந்து முதல் வைக்கிறாங்களே, அவங்க எல்லாரும் சாப்பிடாம இருக்காங்க, நம்மளே பார்க்கும். அப்போ உனக்கு தான் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கசி உனக்கு தான் சாப்பிடுங்கன்னா சாப்பிடுவோம். ஆமாம், அந்த மாதிரி ஆடுகளுமே தண்ணி வைக்கவோ வைக்கவோ வா, ஒரு ஆட்டுக்கு ஒரு ஒரு பேர் வச்சுருக்கோம். குட்டி வா அப்பு வா அப்படின்னு சொன்னோம்னா அது வாட்டுக்கு வரும், யாரும் இந்த தண்ணி வச்சோம்னா குடிக்கும். அது மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டோம்னா எங்கே இருந்தாலும் கத்திரும். நாயெல்லாம் வந்து இந்த மாதிரி இந்த விரிசி உட்காரு, இந்த இதில் தான் நீ உட்காரும் அப்படின்னு சொன்னால் அதில் தான் உட்காரும். கீழே வந்து உட்கார, தரையில் உட்காராது, இதில் தான் உட்காருங்கன்னா உட்காரும். வெளியே போகாதீங்கன்னா போகாது, கம்படுன்னு சொன்னால் வந்துடும், திரும்பி வந்துடும். அந்த மாதிரி தான் பேசுறது.
3: இந்த மாதிரி விலங்குகளோட பேசுறது அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி இருக்கும் ஒரு ரீதியாக?
4: ஆமாம், நான் ஆடு மாடு இந்த நாய்க்கோழிகளோட தானே பேசிகிட்டு இருக்கேன். பிள்ளைகள்லாம் வெளியில் போயிடுச்சுங்க, என் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ நான் ஒரு ஆள் இருக்கிறவன் என்ன செய்வேன், இதுகள்ட்ட தான் பேசுகிறேன். இந்த தாயில்லாத குட்டி மூணு குட்டி நிற்கிது, நான் இருக்க வரைக்கும் நிற்கும், வாங்கினா வரும் பின்னாடியே. இது காணாமல் அப்படின்னு சொன்னோம்னா விட்டுட்டு எங்கிட்டு போனாலும் சரி, கொஞ்சம் அசைஞ்சோம்னா திருப்பி படத்தையே வந்துடும். நான் யார் வீட்டுக்கு போகிறனோ அவங்க வீட்டில் போய் என்னை தேடும், கொஞ்ச நேரம் காணட்டேன். அது மாதிரி நான் உள்ளே இருந்தேன்னா வாசலே படுத்துருக்கோம், எப்படா கதவு திறப்பான், திறந்த ஒன்று தான் வரும். சரி வா வெளியே போ அப்படின்னு சொன்னால் உள்ள வாழ்ந்தாலும் வந்துடும்.
3: இதில் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் யார், உங்களுக்கு ரொம்ப குட்டி செல்ல குழந்தை அப்படின்னா?
4: கௌசி தான், கௌசி சேனல் இருக்குது. இப்போ இப்பின் இருக்கான், மூணு நாய், நான் உமா குட்டி அப்பு இருக்கான். இதுகளோட அப்போ தான் பேசிக்கிறது.
3: இப்போ குடும்பத்துலேயும் இந்த காலநிலையும் வளர்க்க சப்போர்ட்டாக இருப்பாங்களா?
4: அதெல்லாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க, இருக்கிறதுனால தானே நம்மளால அது பண்ண முடியுது. காணாட்டால் கொஞ்சம் நேரம் காணாட்டாலும் உன்னை காணாட்டாலும் தேடி போகணும், தேடி போய் அது வந்தால் தான் நம்மளுக்கு தூக்கமே வரும்.
3: நீங்கள் இவங்களாம் இந்த மாதிரி வெளியூர் போகும்போது மிஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தோணுமா? அவங்களே உன்னை தேடி தேடி வரும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்?
4: நான் இதுகளுக்காண்டியே வெளியூர் போறத தவிர்த்துட்டேன். நிறைய விஷயங்கள் வெளியூர் போறது கிடையாது, ஏன்னா பாத்துக்க ஆள் இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி இருந்து எல்லாரும் பாத்துப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால எங்கேயாவது போனா யார்ட்டையாவது ஒப்படைச்சிட்டு மூணு நாள் போறதே எனக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் போயிட்டு வந்த உடனே அதுகளுக்கு வந்து யாரு என்ன வச்சாலும் நான் வந்து வைக்கிற மாதிரியே இருக்காது. நான் வந்த உடனே அவ்வளவுமே மேல வேற மொச்சிரும். ஒண்ணு மடியில ஏறும், ஒண்ணு முதுகுல ஏறும், மேல ஏறும், ஒண்ணு பாயும். அது எல்லாத்துக்கும் நம்ம பசியை மட்டும் எடுத்தா வீட்டுக்குள்ளேயே போகும்.
3: ரொம்ப அருமையாக உங்களோட கால்நடையில் வந்து ரொம்ப பாசமாக வளர்க்குறீங்க. இதே மாதிரி பாசமாக பத்திரமா வந்து வளர்த்துங்க. உங்களுக்கு என்ன பாடல்னு சொல்லுங்க.
4: முத்துக்கு முத்தாக பாட்டு போடுவோம்.
3: முத்துக்கு முத்தாக பாடல பற்றிலாம் நன்றி.
4: நன்றி.
2: நம்மள இப்படி பல பேருமே இருப்போம். அதாவது நம்ம வீட்டில் உள்ள அந்த செல்ல பிராணிகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியூருக்கெல்லாம் போகாத ஒரு பழக்கம் இருக்கும். அதை தான் நம்மளுடைய பவானி அக்காவுமே சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அக்கா சொன்னதுலேருந்தே தெரியுது அவங்க எல்லாருமே ஒரு குடும்ப உறுப்பினர்கள் மாதிரி தான் அக்கா வந்து வரிசைக்கு அந்த பேர்லாம் சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வீடுகள்லையுமே நிறைய செல்ல பிராணிகள்லாம் இருக்காங்க அப்படின்னா நிறைய பேருக்கு தனிமை அப்படின்ற ஒரு விஷயமே இருக்காது அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு நேயர்மே இணைஞ்சிருக்காங்க, அவங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: வணக்கம் நிவாசினி, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்லிருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க
2: சொல்லுங்க அக்கா? சூப்பரா இருக்கேன்க்கா. எப்படிக்கா இருக்கீங்க?
5: நல்லா இருக்கேன்ப்பா.
2: ஓகே, இப்ப நீங்க சொல்லுங்க, நீங்க ஒரு மனுஷ உறவுகளை தவிர மற்ற என்னென்ன விஷயங்களுக்கு கூட பேசுற ஒரு பழக்கம் இருக்கக்கூடிய ஒரு நபராக்கா நீங்க?
5: இல்லப்பா, எனக்கு அந்த மாதிரி பழக்கம் எதுவும் இல்லை. ஆனா வந்து நகர்ப்புறத்தை விட கிராமப்புறங்கள்ல பாத்தீங்கன்னாக்க உங்களுக்கு நிறைய இந்த மாதிரி பேசுவாங்க.
2: கண்டிப்பா
5: அத வந்து நான் பாத்திருக்கேன், கேட்டிருக்கேன். என்னக்கா எங்க வீட்லயும் வந்து நான் சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள மாடு, எருமை, கண்ணுக்குட்டி இந்த மாதிரி எல்லாம் நாங்களும் வளர்த்திட்டு இருந்தோம் வீட்டுல இருந்தது. அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க எங்க வீட்டுல வேலை செய்யறவங்களும் பேசுவாங்க, எங்க அப்பாவும் பேசுவாங்க, இதெல்லாம் கேட்டிருக்கேன் நானு. உதாரணத்துக்கு சின்னதா பேசி காமிக்கிறேன் பாருங்க.
2: ஓகேக்கா.
5: இதுல வந்து ஒரு ஒரே ஒரு ஜீவன் வந்து ஒரு ரெண்டு இரம்பு இருந்தது, அதுல ஒண்ணு மட்டும் எங்க அப்பா கொடுத்தாதான் எதுனாலும் சாப்பிடும். எங்க அப்பா தவிர வேற யாரும் அது கிட்ட நெருங்க முடியாது, அப்படி இருந்தது.
2: ஓகே.
5: இப்ப வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருந்தோம்னு வச்சுக்கோங்க, அது கத்திட்டு இருக்கோம். இந்த உடனே வீட்டுக்குள்ள இருந்து ஏன்பா கத்துற, வரேன் இரு அப்படின்னாக்க உடனே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கும். நம்ம போகலன்னு வச்சுக்கோங்க, திரும்பி சவுண்ட் கொடுக்கும். திரும்பி ஏன் சும்மா கூப்பிட்டுட்டே இருக்க, வரேன் இரு, எத்தனை வாட்டி கூப்பிடுவேன், வரேன் சொன்ன கேட்க மாட்டேன் அப்படின்னாக்க உடனே கொஞ்ச நேரம் அமைதியா இருந்து பார்க்கும். அப்புறம் திரும்பி நம்ம எட்டி பார்த்தோம்னாக்க நம்மளதான் பாக்குறோம் சொல்லிட்டு உடனே அமைதியா நம்ம வருவோமான்னு பாத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் நம்ம போயிட்டு அது பக்கத்துல நின்று நம்ம அதுக்கு பசிக்குதா என்ன எது ஏன் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வகுப்புல எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிடாது. கோவம் வந்துருச்சு உனக்கு, ஏன் பசிச்சதும் கொடுத்துடணுமா உனக்கு, இரு வரேன்னு சொன்ன கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அது தடவி கொடுத்து நீவு கொடுத்து அப்புறமா சாப்பிடுண்டாதான் சாப்பிடும். இந்த மாதிரி பண்ணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா இந்த வயல்வெளிக்கு போறவங்க வந்து தலையில பாத்திரத்தை சாப்பாட்டு இது பாத்திரம் வச்சுக்கிட்டு போனாங்கன்னா பின்னாடியே அவங்க வீட்டு மாடு ஆடு இந்த மாதிரி பின்னாடியே நடந்து போயிட்டு இருக்கோம். அவங்க பாட்டி போவாங்க, இது பாட்டி இப்ப கயிறு கூட இருக்காது, பின்னாடியே நடந்து போகுமா. அவங்க வந்து கொஞ்சம் அந்த திரும்பி எங்கேயாச்சும் பச்சை பாத்துச்சுனாக்க சாப்பிடுதுன்னு, நான் போயிட்டே இருக்கிறேன், நீ எங்க பெஞ்சிட்டே இருக்கிற, வரமாட்டியா, நான் போயிட்டு போயிடும் பாரு உன்னிட்டு அப்படின்னு சொன்னாங்கனாக்க பின்னாடியே ஓடி வந்துரும். இந்த மாதிரி எல்லாம் நிறைய நான் பாத்திருக்கேன் நானு.
2: உங்களோட அப்பாவோட பேச்சுக்கு மட்டும்தான் கட்டுப்படும்.
5: ஆமா, எங்கேயாச்சும் ஊருக்கு போயிட்டா கூட அப்பா வந்து வர்ற வரைக்கும் அது எதுவுமே சாப்பிடாது, பட்னியாவே இருக்கும், யாரு எது கொடுத்தாலுமே சாப்பிடாது. அதுக்காகவே அப்பா வந்து அப்புறம் அதை வித்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. வெளியில எந்த ஒரு நாள் போனா கூட ஒரு நாள் முழுசும் ரெண்டு நாள் முழுசும் அது சாப்பிடவே சாப்பிடாது. அதே சமயம் வந்து எங்க வீட்டுக்கிட்ட பஸ் நிக்காது, ஒரு கிலோமீட்டர் தள்ளிதான் நிக்கும். அங்க அப்பா இறங்கிட்டாங்கன்னா வீட்டுல அது சப்தம் போடும், கத்திக்கிட்டே இருக்குமா. அப்புறம் பார்த்தாக்கா அப்பா வந்துருவாங்க. அதுக்கு நமக்கு தெரியுதே இல்லையா, அந்த ஜீவனுக்கு அவ்வளவு அழகா தெரியும், அப்பா வந்துட்டாங்க, அங்க இறங்கிட்டாங்க, வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அது சவுண்ட் குடுக்கறத வச்சு நாங்க கண்டுபிடிச்சிருவோம்.
2: ஓகேக்கா, இப்படிலாம் சூப்பரா வளர்த்துட்டு அதை வித்துட்டு அதுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணாங்களா உங்களுடைய அப்பா?
5: ஆமா, கஷ்டமா இருக்கு. ஏன்னா அப்படி பார்த்தோம்னாக்க நம்ம வீட்டுல வளர்த்துட்டு இருந்தாக்கா எங்கேயுமே போகாம நம்ம போயிட்டு வர வரைக்கும் வீட்டுல யாரு இருந்தாலுமே அதை கொடுத்தா சாப்பிடாம அடம் பிடிக்குது இல்லையா, அதுக்காகவே சரின்னு சொல்லிட்டு அப்புறம் வித்துட்டாங்க.
2: ஓகேக்கா, இப்ப உங்களுக்கு இது மாதிரி ஏதாவது ஒரு பழக்கம் இருக்குதா, பேசக்கூடிய ஒரு பழக்கம்?
5: இல்லப்பா எனக்கு அப்படி எதுவும் இல்ல. ஆனா இந்த மாதிரி எல்லாம் பாத்திருக்கேன், நிறைய பேர் பேசுவாங்க, கிராமப்புறங்கள் அதிகமா நடக்குது, அதெல்லாம் நான் பாத்திருக்கேன்.
2: பரவாயில்லக்கா, உங்க அப்பாவுடைய அந்த கதை சொல்லும் போது கண்டிப்பா அந்த கிராம சூழலுக்கே கூட்டிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையா இருந்தது. உங்களுக்கு என்ன படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
5: எனக்கு பெரியண்ணா படத்துல இருந்து நிலவே நிலவே சரிகம பதனி பாடு, அந்த பாட்டு வேணும்.
2: கண்டிப்பா கொடுத்துடலாம்க்கா. ரொம்ப நன்றி.
5: நன்றிப்பா.
2: நம்ம வசந்தி அக்கா வந்து சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாங்க இல்லையா, அதாவது அவங்களுடைய வீட்டுல ஒரு எருமை மாடு தான் சொல்ல போனா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது அதுவுமே ஒரு செல்ல பிராணியா வளர்ந்துருக்கு அப்படின்னு கேட்கும் போது எனக்குமே ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் இந்த நாய்க்குட்டி பூனைக்குட்டி இந்த மாதிரியான பல விஷயங்கள் ரொம்ப செல்ல பிராணியா நம்ம கூட அப்படியே ஒரு செல்லமா அப்படியே அலைஞ்சிட்டு இருக்கும். பட் அக்கா சொன்னதுல இருந்து நம்மளுடைய பசுவா இருக்கட்டும் இல்ல எருமைகளா இருக்கட்டும் அவங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு உணர்வு இருக்கு அப்படின்றத நம்மள நிறைய பேரும் புரிஞ்சிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்ததான் அன்பு சகோதரர்கள் படத்துல இருந்தும் நம்மளுடைய வசந்தி அக்கா கிட்ட பாடலுமே வருது. தொடர்ந்து இணைஞ்சிருங்க, இது கடல் ஓசை FM 90.4.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான கார்ஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: பொண்ணோட வெற்றிக்கு பின்னாலும் கட்டாயமா ஒரு பொண்ணு இருப்பான்னு சொல்றாங்க. அப்போ பொண்ணோட வெற்றிக்கு பின்னாடி யார் இருப்பா?
1: ஒரு ஆணோட வெற்றிக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இருக்கிறது சரிதான். ஆனா பொண்ணுங்களும் வெற்றி அடையணும்ல.
2: அதுக்கு உதவியாகவும் உறுதுணையாகவும் இருக்கும் நெய்தல் பெண்ணே நிகழ்ச்சி திங்கள் முதல் சனி வரை மதியம் 12 மணிக்கு நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: நேரம் சரியாக 11:26 தாங்க இணைஞ்சிருக்கீங்க பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேசகரங்கள் நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நானி வாஷ்னி. செல்ல பிராணிகள்கிட்ட பேசுறது அப்படின்றது நிறைய பேருக்கு நிம்மதியும் சரி மன மகிழ்ச்சியையும் கொடுக்கும். இது ஒரு இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா வந்து அப்படிலாம் பேசுறோம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு பின்னாடி நிறைய காரணங்களுமே இருக்குது. ஏன் அப்படின்னா செல்ல பிராணிகள்கிட்ட பேசுற போது நிறைய பேருக்கு தனிமை அப்படின்ற உணர்வு வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆராய்ச்சிகள்லையுமே கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. தனிமை மட்டும் கிடையாது, இப்ப ஏதாவது டிப்ரெஷனா இருக்கு, ரொம்ப கவலையா இருக்கு அப்படின்னா நம்ம யாருக்கிட்டயாவது போய் சொல்ற பட்சத்துல அவங்க 4 பேர்கிட்ட போய் சொல்றது வாய்ப்புகளுமே இருக்குது. இல்ல நம்ம மேலதான் தப்பு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டுமே வைக்கலாம். இப்படின்னு பல விஷயங்கள் இருக்குது. ஆனா நம்ம வீட்டு செல்ல பிராணிகள்கிட்ட சொன்னோம் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்றது ஏற்படாது. நமக்கு என்ன தோணும், என்ன சொல்லணும்னு தோணுதோ அதை மட்டும் சொல்லிட்டு அதுக்கான சொல்யூஷன் கிடைக்காட்டாலும் பரவாயில்ல, நம்ம வந்து ஒரு ஆள் கிட்ட சொல்லிட்டோம் அப்படின்ற ஒரு மன நிம்மதி அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்த ஒரு பாதுகாப்பான இடம் அப்படின்னு பல பேருக்கு தோணக்கூடிய ஒரு விஷயம் தான் செல்ல பிராணி மனுஷன் ரெண்டு பேருக்குமான இடையிலான உறவு. இந்த உறவு இருக்கும்போது அந்த ஸ்ட்ராங், அந்த பிணைப்பு அப்படின்றது இன்னுமே ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுடைய வசந்தி அக்கா கூட சொன்னாங்க இல்லையா, நாங்கள் என்ன சொன்னாலும் கேட்காது, என்னோட அப்பா சொன்னால் மட்டும்தான் அது கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செல்ல பிராணிகளுக்குமே ஒரு சில ஃபேவரட்டான நபர்கள்லாம் இருக்குது. ஸோ அவங்கள அடிச்சாவோ இல்லை அவங்கள வந்து காயப்படுத்தினாவோ அந்த செல்ல பிராணி தான் முதல் ஆளாக வந்து நிற்கும். ஸோ அது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அவங்க சாப்பாடு வச்சா மட்டும்தான் அது சாப்பிடும் அப்படின்ற ஒரு நிலைமையில தான் இருக்கும். இது நிறைய வீடுகளில் வந்து நாமளும் இதை அனுபவம் பட்டிருப்போம். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய வீடுகளில் செல்ல பிராணிகள் இருக்கு அப்படின்னா உங்களுக்கும் செல்ல பிராணிகளுக்குமான உறவு எப்படி இருக்கு அப்படின்னு கூட நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். ஸோ நிறைய பேரும் செல்ல பிராணிகள் வந்து குடும்பத்தில் ஒரு எப்படி ஒரு குடும்ப உறுப்பினரோ அது மாதிரி தான் அதுவும் அப்படின்னு நினச்சி தினசரியில் என்னென்ன நடக்குது அப்படின்ற பல விஷயங்களை சொல்லுவோம். செல்ல பிராணிகள்கிட்ட மட்டும் கிடையாது, செடி கொடி இந்த மாதிரியான பல இடங்களில் சொல்லுவோம். அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு மனுஷ உறவை தவிர வேறு எந்த ஒரு உறவோட பேசணும்னு நினைக்கிறீங்க இல்லை பேசிப்பீங்க அப்படின்றத நம்ம நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் பகிர கால் பண்ணுங்க 7094439999. அடுத்ததாக 2 பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
2: நேரம் சரியாக 11:37. என்னதான் விலங்கு செடின்னு பேசுனா கூட நம்மளால வந்து ஏத்துக்க முடியும், சரி இதுகிட்ட தானே பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பெல்லாம் நிறைய பேர் இந்த சாட் ஜிபிடி மாதிரியான ஏஐ விஷயங்களோட தான் தினசரி நம்ம வாழ்க்கையில நடந்த அனுபவம் என்ன, கவலை என்ன, அடுத்து என்ன பிளான், இதுக்கு வந்து எனக்காக ஒரு தீர்வு கூட, சந்தோஷம் இப்படின்னு பல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கக்கூடிய ஒரு இடமாகவுமே மாறிட்டு வருது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம அதே தான், நம்ம சொல்ற ஒரு விஷயத்துக்கு அது வந்து பதில் சொல்லுது நமக்கே தாப்புல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருமே ஷேர் பண்ணிடுறோம். ஆனா அதுல வந்து ரொம்ப ரொம்ப கவனம் அப்படின்றது தேவை. ஏன்னா முக்கியமான விஷயங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பாஸ்வேர்டா இருக்கட்டும், பேங்க் டீடைல்ஸ், ஆதார் நம்பர், இந்த மாதிரியான விஷயங்கள், தனிப்பட்ட விஷயங்களை ஷேர் பண்றதை கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். ஏஐ அப்படின்றது ஒரு மனுஷனோ இல்ல ஃபேமிலியில ஒரு ஆளோ கண்டிப்பா கிடையாது. சோ மனநலம் சார்ந்த ஒரு எக்ஸ்பர்ட் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. அது சாதாரண ஐடியா வேணா கொடுக்கலாம், தவிர ஃபுல்லாக வந்து நம்மளை வந்து மாற்ற முடியாது இல்லையா. ஸோ அதில் வந்து எல்லா தகவலையும் கொடுக்கறது அப்படின்றதுல கொஞ்சம் ஜாக்கிரதையாக எல்லாருமே இருக்கணும். சில நேரங்களில் ஏஐ கூட தவறான தகவல்களை வந்து கொடுக்கும். இப்போ நம்ம நார்மலாக ஏதாவது ஒரு உடம்புக்கு சரியில்லை, இதுக்கான விஷயம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் கூட, இது ஜென்ரலாக எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிடும். ஆனால் நம்ம ஹாஸ்பிட்டல் போனால் தான் தெரியும் அதில் வந்து என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏஐ கொடுக்குற தகவல் எல்லாமே உண்மை அப்படின்றத வந்து கொஞ்சம் நம்புறதை வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். அது மட்டும் கிடையாது, தனிப்பட்ட விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிறத முற்றிலும் தவிர்க்கணும் அப்படின்றத சொல்லிட்டு, அடுத்ததா தங்கச்சி மடத்துலேருந்து ஜெனிஃபர் அவங்க வந்து அவங்களுடைய அம்மாக்காக ஒரு பாடலுமே கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாடலுமே வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப் கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமூக கருத்துக்களை மக்களுடன் பரிமாற நேசக்கரங்கள் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்னைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியில இந்த மனித உறவுகளை தாண்டி வேற என்னென்ன விஷயங்களோட நம்மளுடைய அந்த பயணமா இருக்கட்டும், இல்ல நம்மளுடைய அனுபவங்களா இருக்கட்டும், இதை பத்தி தான் சூப்பரா பேசி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா மனுஷன்ட்ட தவிர நம்ம பேசக்கூடிய விஷயம் அப்படின்றது இயற்கையோட அதிக அளவுல இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். இப்ப நம்ம வீட்டுல ஏதோ ஒரு செடியில ரொம்ப நாள் பூ பூக்கல இல்ல காய் காய்க்கல அப்படின்னா கூட நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, போய் அதுகிட்ட பேசுங்க, அது இன்னுமே வந்து சூப்பரா செழிப்பா வந்து மாறிடும் அப்படின்லாம் சொல்றாங்க. அதே மாதிரி குறிப்பா செல்ல பிராணிகள்கிட்ட நம்ம பேசிட்டே இருக்கலாம், அவங்களுக்குமே நம்மளுடைய உணர்வுகளை மதிக்கிறதுக்கான ஒரு நிறைய வாய்ப்புகளுமே இருக்குது. ஆனா இந்த AI மாதிரியான விஷயங்கள்கிட்ட நம்மளுடைய தனிப்பட்ட தகவல்கள் கொடுக்கறத கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். அதை தவிர நம்ம வந்து சுத்தி உள்ள பல இயற்கையிட்ட தினம் தினம் பேசலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்னைக்கான நேசக்கரங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்குமே வந்தாச்சு. இன்னைக்கான நிகழ்ச்சியில ஒரு நல்ல ஒரு விஷயம், இந்த மனித உறவுகளை தாண்டி வேற என்னென்ன வகையில பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, சோ நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு இது மாதிரியான ஒரு பயனுள்ள நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில உங்களை வந்து மீண்டும் சந்திக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அடுத்ததா பாடல்கள் வருது, தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நண்பகல் 12 மணி. நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையில் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேதல் பிணை நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேச போறது நாம் மதி. இருக்கிற இந்த சமுதாயத்துல ஒருத்தங்க வாழ்றது அப்படிங்கறது கொஞ்சம் சவாலான விஷயம் தாங்க. அதுலயும் மாற்றுத்திறனாளிகள்னா சொல்லவே வேண்டாம். சோ உடல் குறைபாடு மட்டும் இல்லாம சமூகத்தோட ஒரு அனுதாபமான பார்வை, வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுல ஒரு வித பிரச்சனை, பொருளாதார ரீதியா இருக்கிற பிரச்சனைகள், அதுக்கப்புறமா எந்த இடத்துலயுமே மற்றவங்கள மாதிரி நம்மளாலையும் இயல்பா கலந்துக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு வித மன அழுத்தம், பல தடைகளை தாண்டிதான் நிறைய பேர் வாழ்ந்துட்டும் இருக்காங்க. சோ நான் சொன்ன இந்த சவால்களையும் தாண்டி தன்னம்பிக்கையோட வாழ்க்கையில முன்னேறணும்னு தன்னோட குடும்பத்துக்காக வேலை செஞ்சு குடும்பத்தை பாதுகாத்துட்டு வர்ற பெண்களும் ஆண்களுமே நம்மளோட தீவு பகுதிகளிலுமே நிறைய பேர் இருக்காங்க. சோ அப்படி நம்மளோட இன்னைக்கான நிகழ்ச்சிக்குமே சவால்களை சந்திக்கிற ஒரு பெண், அதுவும் மாற்றுத்திறனாளி பெண் தாங்க வந்திருக்காங்க. சோ அதாவது தன்னோட இந்த மாற்றுத்திறனை ஒரு தடையா நினைக்காம அதை ஒரு வலிமையா மாத்தி தன்னோட மன உறுதியை இழக்காம நம்பிக்கையா தன்னோட குடும்பத்துக்காக தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு தன்னோட வாழ்க்கை பயணத்துல தொடர்ந்து பயணிச்சுட்டு வராங்க. சோ அவங்க யாருன்னு நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வணக்கம் அக்கா, உங்களை பத்தி நம்மளோட நேயர்களுக்கு அறிமுகப்படுத்திக்கோங்கக்கா.
1: என் பேர் மெர்லின்னு, நான் பாமண்டலந்து வந்திருக்கேன். இப்போ தனியார் நிறுவனத்துல இருந்து நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன்.
0: சரிக்கா, அக்கா நீங்க என்ன படிச்சிருக்கீங்க?
1: நான் வந்து அதிகமா படிக்க கிடையாது, 8 தான் படிச்சிருக்கேன்.
0: அதுக்கு மேல உங்களுக்கு படிக்கணும்னு ஆசை இருந்துச்சா?
1: படிக்கணும் ஆசை இருந்துச்சு, ஆனா அதுல வாய்ப்பு இல்ல, போக்குவரத்து வசதி இல்லாதனால நான் போகல. கொஞ்சம் எனக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு, அதனால நான் போகல.
0: சரிக்கா, உங்களோட சின்ன

0: வயசுல உங்களோட அந்த வாழ்க்கை எப்படி இருந்துச்சு?
1: சின்ன வயசுல வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து வெளியே போகணும் ரொம்ப ஆசையா இருக்கும். அப்புறம் மற்ற பிள்ளைகளோட விளையாட சொல்ல ஆசை இருக்கும். அப்புறம் வந்து டூர் போவாங்க, அந்த இடத்துல நான் போக முடியாது, அதனால கொஞ்சம் மன அழுத்தமா இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்ட காலமா தான் இருந்துச்சு. ஏதோ வாழ்க்கை போயிடுச்சு.
0: இப்ப எப்படிக்கா இருக்கு?
1: ஆனா இப்ப அப்ப இருந்ததுக்கு இப்ப எனக்கு நல்லா இருக்கு.
0: அதுக்கான காரணம் இல்ல,
1: அதுக்கான காரணம் என்னன்னா, நான் வந்து இப்போதைக்கு வெளியே ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அங்கே உள்ள சந்தோஷம்தான்.
0: சரிக்கா, இப்போ நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னீங்கல்லக்கா, அங்கே என்னென்ன மாதிரியான வேலைகள்லாம் பார்ப்பீங்க?
1: அங்கே வந்து ஊறுகாய் தயாரிக்கிறோம், அங்கிட்டு வந்து எண்ணெய் தலைக்கு தேய்க்கிற எண்ணெய் தயாரிக்கிறோம், அப்புறம் மேட்டு தயாரிக்கிறோம், அப்புறம் வந்து சிப்பில் அலங்கார பொருளுக்கு தயாரிச்சுக்கிட்டு இருக்கோம்.
0: எத்தனை வருஷமாக்கா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அந்த இடத்துக்கு நாங்கள் 10 வருஷமா போய்கிட்டு இருக்கோம்.
0: அங்கிருந்து வர அந்த வருமானம் வந்து உங்களுக்கு போதுமானதா இருக்கா?
1: முத வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருந்துச்சு. ஏதோ எங்களை பாக்குற எண்ணெய பாக்குற அளவுக்கு இருந்துச்சு. இப்ப வந்து எனக்கு கிடைச்சிருக்குன்னா, என் குடும்பத்தையும் எங்க எண்ணையும் எங்க அம்மாவையும் நான் பாக்குற அளவுக்கு இருக்கு.
0: சூப்பர்க்கா, சூப்பர்க்கா. சரிக்கா, இப்போ அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னாலே அவங்க வந்து வீட்டை விட்டு வெளியே போக நினைக்க மாட்டாங்கல்ல, நீங்க எப்படி இந்த வேலைக்கு போகணும்னு உங்களுக்கு தோணுச்சு?
1: எப்படி தோணுச்சுன்னா, நான் வந்து வீட்டில் இருக்க சொல்ல எல்லா பேருமே நார்மலாக இருக்கிற பெண்ணுங்கள் போவாங்க, வெளியே போக சொல்ல நான் நினைப்பேன். எதுக்கு நம்மளாம் இதே மாதிரி வெளியே போயிருந்தோம், போனோம்னா நம்மளுக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி தான் நான் வெளியே ஸ்டெப்பை வச்சிருக்கேன்.
0: சரிக்கா, இப்போ இந்த வேலைக்கு போறதால நீங்க எவ்வளவு தூரம் நம்மளால இந்த வேலைக்கு போக முடியுது, நம்மளும் ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னு பெருமையா நினைக்கிறீங்க?
1: பெருமையா நினைக்கிறேன்னா, அந்த இடத்துல போய் நான் போய் அதை இருந்து அந்த வேலையை பார்க்க வச்சுட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சிச்சு. நம்ம நார்மலா இருந்து அந்த வேலை செய்யறவங்களுக்கு மாற்றுத்திறனாளியா நம்ம செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமா தெரிஞ்சிச்சு. அப்புறமும் நம்ம அந்த வேலையை அவங்க செய்யறதோட நம்ம நல்லா பெற்றா செஞ்சிருக்கீங்க அப்படின்னு அந்த இடத்துல எங்களுக்கு ரொம்ப ஒரு ஊக்க வச்ச மாதிரி இருந்த பிறகு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு.
0: சூப்பர்க்கா, ரொம்ப அருமையா சொன்னீங்கக்கா. அதாவது அக்கா வந்து அவங்களோட சின்ன வயசுல அவங்களோட வாழ்க்கை முறை பத்தியும், அது மட்டும் இல்லாம அவங்க இப்போ பாத்துட்டு இருக்க இந்த வேலையில ஒரு பெண்ண அவங்க எவ்வளவு தூரம் பெருமைப்படுறாங்க அப்படிங்கறத பத்தியும் சொன்னாங்க. சோ கேக்கும் போதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம எந்த தொழில் செஞ்சாலுமே அதுல நம்ம நிறைவுன்னு ஒண்ணு இருக்கணும்ல. சோ அப்படி இருந்தா மட்டும்தான் அந்த தொழில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றியை கொடுக்கும். சோ அக்காவோட வார்த்தையில அது ரொம்பவே அழகா தெரியுது. சோ பாடல்களை தொடர்ந்து மீண்டும் பேசலாம், இணைந்திருங்க. இது கடலோசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: இருக்கீங்க நேதல் பணி நிகழ்ச்சி. நிகழ்ச்சிக்காக நாமதி, அப்புறமா நம்ம கூட இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினர் மெர்லின் அக்காம இருக்காங்க. முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா ஒரு பெண் வேலைக்கு போறதுக்கே அனுமதி கிடையாது. ஆனா இப்போ அந்த சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமா இல்லங்க, ரொம்பவே மாறி இருக்குன்னு தான் சொல்லணும். அதுலயுமே உள்ளூர்கள்ல மட்டும் இல்லாம வெளியூர் வெளிநாடுகள்லயுமே நம்ம தீவுல இருந்து பெண்கள் வந்து வேலை பார்த்துட்டும் இருக்காங்க. சோ அதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க வீட்டுல இருக்கிற யாராவது ஒருத்தங்களோ இல்லனா அவங்களோட குடும்பமா சேர்ந்து கூட அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருப்பாங்க. அக்கா, அப்படி நீங்க முதல் முதலா வேலைக்கு போறேன்னு சொல்லும் போது உங்களுக்கு எவ்வளவு தூரம் சப்போர்ட் இருந்துச்சு?
1: எல்லா பேருமே சப்போர்ட் பண்ணாங்க. அம்மால இருந்து, அப்பால இருந்து, அண்ணன்ல இருந்து, தங்கச்சியில இருந்து, அக்கால இருந்து, எல்லா பேருமே நல்லா சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு. நீ வெளியே போய் நல்லா பாரு, உனக்கு தெரியும், நீ வீட்டுல இருந்ததுனால உனக்கு ஒன்னும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு என்னை அனுப்பி விட்டாங்க. அப்புறமும் வந்து நீ போயிட்டு வந்து நீ போறது போகாது உன்னுடைய விருப்பம், பாத்துக்க அப்படின்னு சொன்னாங்க. அதோட நான் போனேன்.
0: சரிக்கா, உங்களால முடியும், நீ போயிட்டு வான்னு யார் உங்களை அதிகமா உற்சாகப்படுத்தினது? அதாவது வீட்டுல எல்லாருமே சொல்லுவாங்க, இருந்தாலுமே யாராவது ஒருத்தர் நம்மள மறுபடி தூண்டிட்டே இருப்பாங்கல்ல, அப்படி உங்களை உற்சாகப்படுத்தினது யாரு?
1: அப்படி சொல்ல முடியாது, எல்லா பேருமே எனக்கு உற்சாகப்படுத்தி இருக்காங்க. எல்லா பேருமே ஒவ்வொரு வகையிலயுமே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு உற்சாகப்படுத்தி இருக்காங்க.
0: சரிக்கா, இப்ப உங்க வீட்டுல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க?
1: மொத்தம் என்னையோட கூட பிறந்தவங்க 4 பேர், 5, நாங்க என்னைய சேர்த்து 5 பேர். எல்லா பேருமே இப்ப எல்லாரும் கல்யாணம் செஞ்சு எல்லாரும் போயிட்டாங்க.
0: அவங்க எல்லாருமே உங்க கிட்ட நல்ல விதமா நடந்துப்பாங்களா?
1: எல்லா பேருமே நல்ல விதமா நடந்துக்கிறவாங்க, அவங்க பிள்ளைகளுமே நல்லா நடந்துக்கிறவாங்க. எந்த கஷ்டமே தெரியாது எனக்கு.
0: இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் நீங்க மன வருத்தத்திலயோ இல்ல கொஞ்சம் எதிர்த்து அந்த மாதிரி பேசும்போது என்னைக்காவது அவங்க வந்து ஒரு சுமையா அப்படி பாத்திருக்காங்களா?
1: சச்சா, அப்படிலாம் பார்த்தது கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அந்த அளவுக்கு என்னை கஷ்டப்படுத்ததும் கிடையாது, பார்த்ததும் கிடையாது. ஒரே மாதிரி தான் அவங்க பிள்ளைகளை எந்த அளவுக்கு நேசிச்சு பாக்குறாளோ அந்த அளவுக்கு தான் என்னையும் பார்த்துருக்காங்க.
0: சரிக்கா, இப்போ எல்லாருக்குமே வாழ்க்கையில வந்து கொஞ்சம் சோகம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கும்ல, சோ அந்த நேரத்துல நாம வந்து மனசு உடஞ்சுவே உட்கார்ந்துருப்போம். சோ அந்த மாதிரி நான் நேரத்துல நம்மளுக்கு யாராவது ஒருத்தங்க ஆறுதல் சொன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணும். அப்படி உங்களுக்கு ஆறுதலா இருந்தவங்க யாரு? உங்க அக்காவா, அண்ணனா, இல்லனா உங்க அம்மாவா, இல்ல ஒட்டுமொத்த குடும்பமே உங்களுக்கு ஆறுதலா இருந்திருக்காங்களா?
1: எனக்கு சொல்ல போனா எல்லாருமே ஆறுதலா தான் இருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு எனக்கு ஒரு கஷ்டமும் யாருமே கொடுத்தது கிடையாது. நான் வந்து கொஞ்ச நேரம் கூட இருந்தா கூட என் அண்ணன் பிள்ளையிலும் சரி, என் அக்கா பிள்ளையிலும் சரி, ஆனா என் பக்கத்துல யாராட்டும் ஒரு ஆள் இருந்து என்னையே கஷ்டப்படுற அளவுக்கு வச்சதில்லை.
0: கண்டிப்பாக்கா, கண்டிப்பா ஒரு குடும்பத்துல நம்ம கூட இருக்கிறவங்க நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்களோ அந்த அளவுக்கு நம்மளால ஒரு செயலை செய்ய முடியலாட்டியும் கூட அவங்களுக்காகவது நம்ம அதை செய்யணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும்ல. சோ அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் அக்காவுக்குமே கிடைச்சிருக்கு. சோ காசு பணம் நம்ம கிட்ட இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காதுங்க. இருந்தாலும் போதுமான அளவு நம்மகிட்ட இல்லாட்டியும் கூட நம்மள அன்பா பாத்துக்கிற குடும்பம் கிடைச்சிருச்சுன்னா அதை விட வேற சந்தோஷம் நம்மளுக்கு எதுவுமே இருக்காதுங்க. சோ பாடல்களை தொடர்ந்து மீண்டும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: இருக்கீங்க. நெய்தல் பண்ணி நிகழ்ச்சி நிகழ்ச்சிக்காக நாமதி, அப்புறம் நம்ம கூட நம்மளோட சிறப்பு விருந்தினர் மெர்லின் அக்காவும் இருக்காங்க. விஷயத்த இந்த இடத்துல சொல்லியாகணுங்க, நம்மளோட வாழ்க்கையில அதாவது ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலுமே ஒரு ஆசை இருக்கும், ஒரு கனவு இருக்கும். சொல்லப்போனா அந்த ஆசைகள் தான் அவங்கள முன்னேற செய்யறதுக்கான ஒரு சக்தியாவுமே இருக்கும். அப்படி அக்கா நீங்க சொல்லுங்க, உங்களோட வாழ்க்கையில நீங்க நிறைவேற்றணும் நினைக்கிற ஆசை என்ன?
1: என்னுடைய ஆசையில என்ன எதிர்பார்க்கறேன்னா, பைக் ஓட்டணும் ரொம்ப ஆசையா இருக்கு, அப்புறம் வந்து தையல் அடிக்கணும் ரொம்ப ஆசையா இருக்கு, அப்புறம் வந்து நான் செய்யற தொழில ரொம்ப முன்னேறணுன்ற ஆசையா இருக்கு.
0: சரிக்கா, இப்போ சின்ன வயசுல உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்குல்ல, இப்ப நீங்க சொன்ன ஆசைகள் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க செய்யற தொழில் மூலமா நீங்க அடைய நினைக்கிற ஆசைகள். சின்ன பிள்ளையா இருக்கும் போது உங்களுக்கு ஒரு சில ஆசைகள் இருந்திருக்குல்ல, அதெல்லாம் என்னதுக்கா?
1: சின்ன வயசுல ஆசைன்னா வந்து மூடி விளையாடணும் ஆசையா இருந்திருக்கும், அப்புறம் நான் டூரு போக ஆசையா இருந்திருக்கும், அப்புறம் வந்து தேட்டருக்கு போகணும் ஆசையா இருந்துச்சு, அப்புறம் விளையாடணும் ஆசையா இருந்துச்சு, அப்புறம் வந்து நான் கோயிலுக்கு போக ஆசையா இருந்துச்சு.
0: சரிக்கா, இப்ப உங்களோட வாழ்க்கைய சிறப்பா மாத்திக்க என்ன பண்ணலாம் நீங்க நினைக்கிறீங்க? அதாவது இப்ப உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, சோ நீங்க ஆசைப்படுற ஒரு தொழிலோ இல்லனா ஒரு திறமையோ ஏதாவது ஒன்னு வளர்த்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கு. அப்படி கிடைக்கும் போது நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க?
1: இப்போதைக்கு நான் ஒரு தொழில் பண்ணுன்னு நினைச்சேன்னா அந்த ஊர்வா தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கேன்ல, அதுல இருந்து இன்னும் நான் டெவலப்பா வரணும் அப்படின்னு நினைச்சு கேத்தான தொழில் வாய்ப்பு பண்ணிக்கிட்டு இருப்பேன்.
0: சரிக்கா, உங்க குடும்பத்துக்காக நீங்க யாருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க?
1: இப்ப என்னோட பிறந்த எல்லா பேருமே அவங்க கல்யாணம் முடிஞ்சு அவங்க போயிட்டாங்க. இப்ப என்னையோட இருக்கிறது எங்க அம்மா மட்டும்தான், எங்க அம்மா தான் என்னோட சார்ந்திருக்காங்க. அவங்கள நல்லபடியா நான் பாத்துக்கிறேன், நான் லாஸ்ட் வரேன், அதான் என்னுடையது.
0: சரிக்கா, இப்ப உங்க குடும்பத்தை எல்லாம் விடுங்க. சோ உங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட ஆசைகள்லாம் இருக்கும்ல, அதாவது இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு உணவை பிடிச்ச கடையில போய் சாப்பிடணும்னு நினைப்போம், இல்லைன்னா ஒரு நமக்கு பிடிச்ச ஒரு இடத்துக்கு போய் அந்த இடத்துல உட்கார்ந்து கொஞ்ச நேரம் அதை ரசிக்கன்னு நினைப்போம்ல. அப்படி உங்களுக்கு பிடிச்ச இடம் இல்லைன்னா பிடிச்ச உணவு இல்ல உங்களுக்கு வேற தனிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னக்கா?
1: எனக்கு பிடிச்ச விஷயம் என்னதுன்னா பிரியாணி, எனக்கு ரொம்ப பிடிக்கும், பிரியாணி நல்லா சாப்பிடணும்னு நினைப்பேன். அதே மாதிரி ஒரு கோயில்ல உட்கார்ந்து அதை வந்து நான் ரசிக்கன்னு நினைப்பேன்.
0: கண்டிப்பாக்க, உங்களோட ஆசைகள் பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசாலாம் இல்ல, ரொம்ப சின்ன ஆசைகள் தான் இருக்கு. கண்டிப்பா இந்த ஆசைகளுமே உங்களுக்கு சீக்கிரமா நிறைவேறணும். சோ பாடல்கள் தொடர்ந்து மீண்டும் மெர்லின் அக்காட்ட பேசலாம், இணைந்திருங்கள். இது கடலோசை FM 90.4.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமையல்.

0: முன்னாடி எல்லாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டும் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: நெய்தல் பெண்ணே, நம்ம கடலோசை FM 90.4.

0: சமூகத்தோட முன்னேற்றத்தை அளவிடக்கூடிய முக்கியமான அளவுகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த சமூகத்துல பெண்கள் எப்படி வாழ்றாங்க அதை பொறுத்துதாங்க இருக்கு. சோ இதுலயுமே மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து பல சவால்களை சந்திச்சுட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ இதுல நிறைய பெண்கள் வந்து அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கூட கிடைக்காம தாங்க போகுது. இருந்தாலுமே அந்த சவால்களையும் தாண்டிதான் தன்னோட குடும்பத்துக்காகவும் சமூகத்துக்காகவும் உதாரணமா மாற்றுத்திறனாளி பெண்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த வகையில ஒரு பெண் தாங்க மெர்லின் அக்காவுமே. சோ இன்னைக்கு மெர்லின் அக்கா நம்மளோட நிகழ்ச்சியில நம்ம கூட இணைஞ்சு பேசிட்டு இருக்காங்க. தொடர்ந்து அவங்க கூட நம்ம பேசிடலாமா? இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவிகள்லாம் இருக்குல்ல, அதுல உங்களுக்கு எல்லா உதவிகளுமே கிடைச்சிருக்கா?
1: சொல்ல போனா எல்லா உதவியுமே கிடைச்சிருக்கு. அங்க வந்து எனக்கு வந்து கொடுத்துருக்கிறது வந்து தையல் மிஷின் கொடுத்துருக்க வாங்கியிருக்கேன். இதுக்கெல்லாம் 2000 ரூபா மாசம் உதவித்தொகை கொடுத்துருக்காங்க. வீல் சேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பைக்கு கேட்டேன், பைக்குக்கு வந்து எழுதி கொடுத்துருக்கேன். ஆனா எல்லாமே நம்ம கேட்டது புள்ள கிடைச்சிருக்கு. அது எந்த ஒரு மாற்றம் கிடையாது, நல்லா இருக்கு.
0: சரிக்கா, இது மாதிரி இன்னும் வேற ஏதாவது உதவிகள் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா?
1: இப்போதைக்கு நாங்க எனக்கு கிடைச்சது எல்லாமே மேசமா எல்லாமே கிடைச்சிருக்கு. இது மாதிரி போதுமானதுதான். ஆனா வந்து இனிமே என்ன கேட்கணும் தெரியல.
0: அக்கா, இப்போ உங்களை மாதிரியே சவால்கள்லாம் எதிர்கொள்ற பெண்கள்லாம் இருக்காங்களே, நீங்க என்ன சொல்ல நினைக்கிறீங்க அக்கா?
1: எல்லா பேருமே வீட்டில இருந்து எல்லாருமே இது பண்ணாதீங்க, வெளியே வந்து பாருங்க உங்களுடைய எப்படி இருக்குது மட்டும். நீங்க வெளியே வந்து பார்த்தா தான் அதோடைய எல்லாமே தெரியும். இப்போதைக்கு நான் என்னைய குறிச்சு பேசுறேன்னா, என்னைய மாதிரி பிள்ளைக என்னைய மாதிரி இவங்க வந்து வீட்டில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, அவங்க வந்து தன்னம்பிக்கையோட வெளியே வரணும்னு நினைச்சீங்கன்னா வேலை பார்த்து அப்புறம் வாழ்க்கையில் கஷ்டம் நஷ்டம் எல்லாமே இருக்கும். எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம தான் வாழ்ந்தாகணும். நார்மலாக இருக்கிறவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்க. ஆனால் மாற்றுத்திறனாளியாக இருக்கிறவங்க நம்ம வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். அந்த கஷ்டத்தையுமே நம்ம தன்னம்பிக்கையாக மாற்றினோம்னா கண்டிப்பாக நம்மளாலே முடியும். அதனால் ஒவ்வொரு பெண்களும் முக்கியமாக மாற்றுத்திறனாளி பெண்கள் வெளியே வாங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலைகளை நீங்கள் செய்யுங்க.
0: ரொம்ப நன்றி அக்கா, ரொம்ப அருமையாவே உங்களோட தகவல்களை நம்ம கூட பகிர்ந்துகிட்டீங்க. சோ உங்களோட இந்த வேலை நேரத்திலயுமே எங்களுக்காகவும் நம்மளோட நேயர்களுக்காகவும் உங்களோட வாழ்க்கை பயணத்தை எங்க கூட பகிர்ந்துகிட்டீங்க. ரொம்ப நன்றி அக்கா.
1: உங்களுக்கு ரொம்ப நன்றி.
0: நம்மளோட வாழ்க்கையில நம்ம சந்திக்கிற சவால்கள் எவ்வளவு பெருசா இருந்தாலுமே நம்ம மன உறுதியோடையும் நம்பிக்கையோடையும் இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா ஒவ்வொருத்தங்களுமே வெற்றி அடைய முடியுங்க. மாற்றுத்திறனாளியா இருந்தாலுமே அது தனக்கு ஒரு தடை இல்லைன்னு தன்னோட குடும்பத்துக்காக உழைச்சி தன்னால முடிஞ்ச உதவிகளை செஞ்சுட்டு வர மெர்லின் அக்காவுக்கும் நம்ம கடலோசை எஃப்எம் 90.4 சார்பா நம்மளுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் பேசலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4 நீதல் பிணை நிகழ்ச்சி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது பிற்பகல் 1 மணி. இன்று மைக்கேல் மதன காமராசன் மற்றும் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: இன்று மைக்கேல் மதன காமராசன் மற்றும் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீனு.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா அந்த காலத்துல எப்படி காத்து பார்ப்போம்னு

0: கேளு, இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தள?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கன்னத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கன்னத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம்தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று மைக்கேல் மதன காமராசன் மற்றும் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிடலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிடலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிடல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம கிடைச்சிட்டு
1: இருக்கு.
0: டெங்கு
2: கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று மைக்கேல் மதன காமராசன் மற்றும் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4 இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரே ஒரு ஊர், அந்த ஊருக்கு பேரு கொடையாளிப்பட்டி. அந்த பேருக்கு தகுந்த மாதிரிதான் அந்த ஊர் மக்களும் யார் வந்து என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாம கொடுப்பாங்க. கொடையாளிகள் நிறைந்த ஊர். இனாமா மட்டும் இல்ல, கடனாவும் பணம் கொடுப்பாங்க. யாருக்காவது அவசரமா பணம் தேவைப்பட்டதுன்னு வச்சுங்க, அந்த ஊருக்கு போய் வாங்கிக்கலாம். பத்திரம் தேவையில்லை, சாட்சி தேவையில்லை, ஜாமீன் தேவையில்லை, எந்த உத்தரவாதமும் கேட்காம பணம் கொடுத்துருவாங்க. நம்மால் ஒருத்தனுக்கு பணம் தேவைப்பட்டது, சொந்த பந்தமெல்லாம் கேட்டு பார்த்தா யாரும் கொடுக்கற வழியா தெரியல. எல்லாரும் அவங்கவுங்க சௌரியத்தை பாக்குறவங்க, அடுத்தவங்க சௌரியத்தை பத்தி கவலைப்படாதவங்க. இவன் எல்லாரையும் கேட்டு பார்த்துட்டு சோர்ந்து போய் உக்காந்துட்டான். அந்த நேரம் தான் கொடையாளிப்பட்டியை பத்தி கேள்விப்பட்டான். அப்படி ஒரு ஊர் இருக்கிறது தெரிஞ்சதும் அந்த ஊருக்கு வழி கேட்டுக்கிட்டு ஒரு நாள் புறப்பட்டு போனான். வயல்காட்டு வழியா போக வேண்டியிருந்தது. மெதுவா நடந்து ஊர் எல்லைக்கு வந்துட்டான். ரெண்டு பக்கமும் விவசாய வேலைகள் மும்முரமா நடந்துகிட்டு இருக்குது, ஏர் உழுதுகிட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க ஒரு ஆளை பாம்பு கடிச்சுட்டுது. பக்கத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க ஓடி வந்தாங்க. அவசரமா செய்ய வேண்டிய முதல் உதவியெல்லாம் செஞ்சு பார்த்தாங்க, பலன் இல்லை. அந்த ஆள் செத்து போட்டான். அவன் செத்து விட்டான்னு தெரிஞ்சதும் அவனை தூக்கி வரப்பு மேல போட்டுட்டு எல்லாரும் அவங்கவுங்க வேலையை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அங்க ஒரு ஆள் இவனை பார்த்து சொன்னான், ஐயா நீங்க போற வழியில இவன் சொந்தக்காரன், இவனுக்கு சோறு கொண்டுகிட்டு வருவான், இவன் இங்க செத்து விட்டான்னு அவன்கிட்ட சொல்லிவிடுங்க அப்படின்னா. இவனுக்கு ரொம்ப ஆச்சரியம், என்னடா இது, பாம்பு கடிச்சுட்டுன்னதும் பாதிரி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்தாங்க, செத்து விட்டான்னு பேசாம தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே நடந்து போறான். எதிரில சோறு கொண்டுகிட்டு ஒரு ஆள் வந்தான். இவன் விவரத்தை சொன்னான். அங்க அவங்க சொந்தக்காரன் பாம்பு கடிச்சு செத்து போட்டான் அப்படின்னா. அவன் கொஞ்ச நேரம் அமைதியா நின்னான். அதுக்கப்புறமா அங்கேயே வரப்புல உட்காந்து கொண்டுகிட்டு வந்த சோத்தை தானே சாப்பிட்டு முடிச்சான். பேசாம எழுந்திரிச்சு திரும்பி போயிட்டான். கொஞ்சம் கூட பதறல, அழல. இப்படி ஒரு ஊரா அப்படின்னு நினைச்சு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இவன் ஊருக்குள்ள போனான். ஒரு பெரிய மனுஷனை பார்த்து பணம் கேட்டான். அவரும் இவனோட பேரையும் ஊரையும் மட்டும் விசாரிச்சுக்கிட்டு தேவையான பணத்தை கொடுத்துட்டாரு. பணத்தை வாங்கிட்ட பிறகு தன்னுடைய மனசை அரிச்சுக்கிட்டு இருந்த அந்த விஷயத்த பத்தி கேட்டான். ஐயா, வழியில ஒருத்தன் செத்துட்டான், அவனை அப்படியே தூக்கி வரப்புல போட்டுட்டு எல்லாரும் வயல்வெளி வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களே அப்படின்னா. இதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஆமா அப்படிதான் செய்வோம், வேலை முடிஞ்சு வீட்டுக்கு திரும்புறப்ப அவனை தூக்கிட்டு வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படின்னார். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னா. ஏன் உங்க ஊர்ல யாராவது செத்துட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டார். என்ன இப்படி கேக்குறீங்க, எங்க ஊர்ல எல்லாம் பணத்தை தூக்க விட மாட்டாங்க, ஒப்பாரி வைப்பாங்க, கட்டி புரண்டு அழுது புலம்பி தீத்துருவாங்க அப்படின்னா. இவன் பெரியவர் பார்த்தார், அவங்கிட்ட கொடுத்த பணத்தை லபக்குன்னு பறிச்சுக்கிட்டார், திருப்பி வாங்கிட்டார். இவன் பதறி போய் நிக்கிறான். அவரு சொன்னார், பணத்தையே விட மாட்டேன்னு கட்டுப்பிடிச்சு அழுதா நான் கொடுத்த பணத்தை மட்டும் எப்படி திருப்பி கொடுக்க போறேன், போயிட்டு வா அப்படின்னு விரட்டி விட்டாராம். இந்த கதையை நண்பர் ஒருத்தர் சொன்னார். கதை வேடிக்கையா தெரிஞ்சா கூட இதுல கருத்து உண்டு. பணம் பிணம் இது ரெண்டையுமே விடுறதுக்கு அவ்வளவு சுலபமா மனம் வர்றது இல்ல. இந்த ரெண்டு விஷயங்கள்லயும் அறிவார்ந்த செயல்பாடு தேவை.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: என்ன ராணி, உங்க வீட்டுல எல்லாரும் ஸ்வெட்டர் போட்டு சுத்துறீங்க?
1: அனுஷ் ஸ்டைல்ஸோட கூல் ரூஃப் டைல் தான் காரணம். இது 85% சன்லைட்ட ரிஃப்ளெக்ட் பண்றதுனால வீட கூலா வச்சிருக்கு. ஜீரோ வாட்டர் லீக்கேஜ், ஆன்டி ஸ்லிப் சர்ஃபேஸ்னு ஆட் ஆன் அட்வான்டேஜ் கூடவே 1:1 2:2 சைஸ்லயும் கிடைக்குது.
2: அனுஷ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாட் மற்றும் தென்காசி.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துடும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பம் நேசக்கரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
6: ஒரு பேருந்து மரத்துல மோதி விட்டது, எல்லாரும் அடிபட்டு முனையிட்டு கிடக்குறாங்க. டிரைவர், கண்டக்டர் இவங்களுக்கும் அடி, அவங்களும் ஒரு பக்கம் கிடக்குறாங்க. ஒரு மூலையில கிடக்குற ஒருத்தன் மெதுவா முக்கி முனகி கண்டக்டர் கண்டக்டர்னு சத்தம் போடுறான். கண்டக்டர் மெதுவாக நகர்ந்து அவங்ககிட்ட போய் என்னன்னு விசாரிக்கிறார். அவன் ரொம்ப சிரமப்பட்டு வாயை திறந்து ஒரு 15 காசு சில்லற பாக்கி அப்படின்னானான். ஒரு கடற்கரை ஓரம் அங்கே ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் ஒரு சின்ன பள்ளிக்கூடம். கடற்கரை ஓரத்தில் உள்ள ஒரு விடுதியில் ஓய்வுக்காக ஒருத்தர் வந்து தங்கியிருக்கிறார். பள்ளிக்கூடத்தில் ஏதோ விழா நடக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர் அந்த பக்கமாக வந்தார். இங்கே என்ன நடக்குதுன்னு விசாரித்தார். பள்ளி ஆண்டு விழா நடக்குதுன்னாங்க. உடனே போனார், கண்காட்சி ஒன்று வச்சுருந்தாங்க, உள்ளே போய் பார்த்தார். பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களே சொந்தமாக தயார் பண்ண பொருள்களை காட்சிக்கு வச்சுருக்கிறாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் அதை கூட்டம் கூட்டமாக போய் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவரும் ஆர்வமாக அதையெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறார். ஒரு இடத்துல ஒரு சின்ன ரயில் செஞ்சு வச்சுருந்தாங்க, மாணவர்களே தயார் பண்ணது, மின்சாரத்தால் அது ஓடுறது மாதிரி பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் ஒரு சின்ன பொத்தான் இருக்கும், அது அமுக்குனா ரயில் ஓடும், சுற்றி சுற்றி வரும். மாணவர்கள் எதிரில் நின்று அதுக்கு விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் அதை கவனிச்சார், ரயில் ஓடுறத பார்த்தார். அங்கே நின்றுகிட்டு இருந்த மாணவர்கள்கிட்ட விளையாட்டாக கேட்டார், ஏன்ப்பா இந்த ரயில் எதனால் ஓடுது அப்படின்னு கேட்டார். இவர் சக்தியினால் ஓடுது அப்படின்னாங்க மாணவர்கள். அது என்ன சக்தின்னு கேட்டார். அதுக்கு பேர் மின்சாரம் அப்படின்னாங்க. சரி, நீங்கள் மின்சாரத்தை பார்த்துருக்குறீங்களா அப்படின்னார். நாங்கள் பார்த்தது இல்லைங்க, ஆனால் இதை செய்யறதுக்கு எங்களுக்கு உதவி பண்ண ஆசிரியர் ஒரு பட்டதாரி, ஒரு கால அவர் பார்த்துருக்கலாம் அப்படின்னாங்க. அவர் எங்கே இருக்காருன்னு கேட்டார். இதோ அழைச்சிட்டு வர்றோம்னு ஓடினாங்க. அவர் அழைச்சிட்டு வந்தாங்க. அவர்கிட்ட ஒரு பெரியவர் கேட்டார், மின்சாரத்தை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு. மின்சாரத்தை பார்க்கறதாவது நான் பார்த்ததே இல்லை, நான் பார்த்தது அது செயல்படுற விதத்தை தான். அது விளக்கை வந்து எரிய வைக்குது, ரயிலை ஓட வைக்குது, இது மாதிரி எத்தனையோ எந்திரங்களை வந்து செயல்பட வைக்குது. ஆனால் உண்மையிலேயே அது என்னன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த பள்ளிக்கூடத்து தலைமை ஆசிரியருக்கு தெரிஞ்சிருக்கலாம், ஏன்னா அவர் ஒரு மேல்நிலை பட்டதாரி அப்படின்னாரு அவரு. சரின்னு போய் தலைமை ஆசிரியரை கூப்பிட்டுக்கிட்டு வந்தாங்க. அவர்கிட்டையும் இதே கேள்வியை கேட்டாரா அவரு, மன்னிக்கணும், இந்த கேள்வியை இதுவரைக்கும் யாரும் என்கிட்ட கேட்டதில்லை, சக்தியை யாரும் பார்க்க முடியாது, ஆனால் அது செயல்படும் விதத்தை தான் பார்க்க முடியும் அப்படின்னாரா அவரு. இப்போ இதுவரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்த பெரியவர் சிரிச்சார். சிரிச்சுட்டு சொன்னாராம், சரி அதுக்காக ஒன்றும் கவலைப்படாதீங்க, என்னுடைய பெயர் தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னாராம். இதை கேட்டதும் அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அதிர்ச்சி ஆச்சரியம், என்னது நீங்கள் தானா எடிசன், நீங்கள் எவ்வளவு மின்சார கருவிகளை உண்டாக்கி இருக்கிறீங்க, நீங்களா இந்த கேள்வி கேட்டது அப்படின்னாங்களாம். ஆமாம், நான் தான் கேட்குறேன், ஏன்னா நானே மின்சாரத்தை பார்த்தது கிடையாது அப்படின்னாராம் அவர்.
7: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் 1000 நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏ பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏ சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கணும்னா வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிள யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏ இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிள யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அறிவோம் 1000, இது இணைய நேரம். நம்ம கடலோசை FM 90.4.
7: இன்றைய அறிவோம் 1000 நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
8: அன்புங்கிறது இப்படிப்பட்டதுதான் ஓஷோ. அன்புங்கிறது நம்ம உடற்கூறு அமைப்புல இல்ல, அது நம்ம உடம்புல உள்ள சுத்த சக்தியின் வெளிப்பாடு. அதை உணரத்தான் முடியுமே தவிர பார்க்க முடியாது. அன்பே உன்னை வந்து நான் என் இருதயத்துல வச்சிருக்கிறேன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவான். இதெல்லாம் சும்மா, இது வந்து டாக்டர்கள் சொல்ற இருதயம் கிடையாது, அது வந்து ரத்தத்தை தள்ளுகிற ஒரு கருவி, அவ்வளவுதான். ஞானிகள் சொல்லுகிற இதயம் வேற, அது கண்ணுக்கு புலப்படாத ஒரு சக்தி. என்னுடைய இதயம் ரொம்ப விசாலமானது சார் அப்படின்னாரு ஒருத்தர். அப்படிங்களான்னு ரொம்ப மரியாதையா, ஆமாங்க டாக்டர் அப்படிதான் சொல்றார், கொஞ்சம் வீங்கி போய் பெருசா இருக்குதான் அப்படின்னார். இப்பெல்லாம் நம்ம ஊர்ல மாமியார் மருமகள் ஒருத்தர் ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல விதமா தான் இருக்கிறாங்க பல இடத்துல. அதனால நான் இப்ப சொல்ல போற கதையை கேட்டுட்டு இந்த காலத்துல அவ்வளவு மோசமா யாரு சார் நடந்துக்கிறாங்க அப்படின்னு கேட்டு யாரும் சண்டைக்கு வரக்கூடாது. சரி, இந்த கதைக்கு வருவோம். அதாவது ஒரு சின்ன குடும்பம், அந்த வீட்டுல மாமியார் ஆட்சி, அவங்க வச்சதுதான் சட்டம். புள்ளையண்டா எப்படின்னா அம்மா சொல்றதையும் கேட்டுக்குவான், மனைவி சொல்றதையும் கேட்டுக்குவான், நமக்கு என்னத்துக்கு வம்புங்கிற டைப். மருமகள் பேர்ல குறை கண்டுபிடிக்கிறதுலயே அந்த மாமியாருக்கு ஒரு சுவாரஸ்யம். சின்ன சின்ன விஷயத்துல எல்லாம் குத்தம் கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. பொதுவா எல்லாரும் எப்படின்னா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்த அம்மா எப்படின்னா ஏதாவது ஒரு சண்டையை போடுறதுக்காக காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க. அப்படி ஒரு மனசு அந்த மருமக பொண்ணு பாவம் பயந்து பயந்து ஒவ்வொரு காரியமும் செஞ்சுக்கிட்டு வந்தது. இப்படியே பல வருஷம் ஓடி போட்டுது. அந்த மாமியாருக்கும் ரொம்ப வயசாயிட்டது. இருந்தாலும் அந்த பழைய சுபாவம் மட்டும் மாறவே இல்லை. திடீர்னு ஒரு நாள் பக்கவாதம் வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு பக்கம் கை கால் இழுத்துக்கிட்டுது, வாய் சுத்தமா பேச முடியாம போயிட்டுது, சத்தம் மட்டும் வரும். ஒரு பக்கத்து கை காலை அசைக்க முடியும், பேசுறதெல்லாம் கையால தான், அதாவது கை சைகையால. இப்படிப்பட்ட நிலைமையில கூட அந்த பொண்ணு தண்ணியோ பாலோ இவங்க எதிரில கொண்டாந்து வச்சா அதை வேணும்னே தட்டி விட்டுட்டு ஒம்பு வளர்க்கறது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு தரையை சுத்தப்படுத்தும்ல அதை பார்த்து ரசிக்கிறது. இருந்தாலும் அந்த பொண்ணு இதையெல்லாம் பெருசுப்படுத்தாம ரொம்ப பொறுமையா தான் இருந்தது. ஒரு நாள் வீட்டுல வச்சிருந்த பாலை வந்து பூனை குடிச்சிட்டு போயிட்டுது. வயசான காலத்துல இந்த அம்மா பால் இல்லாம கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு நினைச்சு பக்கத்து வீட்டுல போய் கொஞ்சம் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சி மாமியார் முன்னாடி கொண்டாந்து வச்சுது அந்த பொண்ணு. வழக்கம் போல அந்த அம்மா பாலை தட்டி விட்டுட்டாங்க. இது அந்த மருமக பொண்ணு கவனிச்சுட்டுது. இவ்வளவு நாள் பொறுமையா இருந்த அந்த மருமகளுக்கு இன்னைக்கு இதை பார்த்துதான் அசாத்திய கோபம் வந்துட்டுது. கதவுக்கு பக்கத்துல சாத்தி வச்சிருந்த உலக்கையை எடுத்து மாமியார் தலையில போட, அது குறி தவறி கழுத்துல பட, அந்த அம்மா கழுத்தை பிடிச்சிக்கிட்டு ஆ ஊன்னு கத்த, இந்த பொண்ணு ஒன்றும் அலட்டிக்காம உலக்கை எடுத்து மறுபடியும் கதவு பக்கம் சாத்தி வச்சுட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டுது. இருந்தாலும் மனசுக்குள்ள லேசா ஒரு பயம். கணவன் வீட்டுக்கு வந்ததும் என்ன விஷயம்னு கேட்டா எப்படி சமாளிக்கிறது. அன்னைக்குன்னு பார்த்து ரொம்ப நேரம் கழிச்சு வீடு வந்து சேர்ந்தான் கணவன். உடனே அந்த அம்மா புகார் பண்ண ஆரம்பிச்சுட்டுது, பேச்சுதான் வராத, அதனால ஒரு பக்கத்து கையால சைகை காட்டுது, கதவுக்கு பக்கத்துல இருந்த உலக்க பக்கமா கையை நீட்டி காட்டி அப்படியே அந்த கைய தன் கழுத்துக்கு பின்பக்கமா சுத்தி காட்டி நாக்க வெளியில நீட்டி நடந்த விஷயத்த புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறாங்க அம்மா அப்படின்னு மனைவிகிட்ட கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலித்தனமா, என்னங்க உங்கள் அம்மா சொல்கிறது உங்களுக்கு இன்னும் புரியலையா? அவங்க உங்களை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஏண்டா உலக்க மாதிரி நிற்கிற, சாக போகிற எனக்கு சங்கிலி எதுக்கு, என் கழுத்தில் கிடக்கிற இந்த சங்கிலியை கழட்டி என் மருமக கழுத்தில் போடுறா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு தான். ஓ அப்படியா விஷயம்னு சொல்லி அம்மா கழுத்தில் இருந்த சங்கிலியை எடுத்து மனைவி கழுத்தில் போட்டுட்டு, அம்மா உன் விருப்பப்படியே போட்டாச்சு, இனிமேலாவது நிம்மதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லிவிட்டு உள்ளே போயிட்டான். பார்த்தீங்களா கதையை? அதனால தான் மாமியார்கள் வந்து சைகை காட்டுறதுன்னா கூட இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஆபீஸ்ல வேலை பார்க்கிற ஒருத்தர் வந்தார். பேசாம ஒரு 10 நாள் லீவ் போட்டுள்ளாமா பாக்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேல அதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னார். ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க எல்லாம் ஒரு விஷயத்த நல்லா ஞாபகத்துல வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்ல, அவரும் ஒரு மானிட பிறவிதான். சராசரி மனுஷனுக்கு உள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால அவரை கொஞ்சம் அனுசரிச்சு போறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகள்ல பல வகை உண்டு, அதுல முக்கியமா 3 வகை. அதுல ஒரு வகை எப்படி தெரியுமா, உங்களை வந்து ஒரு வேலை செய்யற மெஷினா மட்டுமே நினைக்க கூடிய வகை. இவங்கெல்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தா கூட அங்கிருந்து போன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்க நலனை பத்தியோ உங்க குடும்பத்தை பத்தியோ அக்கறை இருக்காது. நீங்க சொல்ற யோசனை எதுவும் இவங்க கிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரிச்சு போறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியதுதான். இவங்க கிட்ட வேற எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. ஆமா சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்ல, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா, இவங்கெல்லாம் ஆபீஸ் வேலையை பத்தி அதிகமா கவலைப்பட்டுகிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலயே கவனமா இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்க நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கு எல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்த நாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தா முதல் வரிசையில போய் உட்காந்து உங்க முகத்தை காட்டலாம். ஆபீஸ் வேலையை மட்டுமே பாக்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு, அவங்க எப்படின்னா ஆபீஸ் வேலையை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பாக்குறவங்களை பத்தியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்க கூடியவங்க இவங்க. இவங்களால வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது, எந்த முடிவையும் எடுக்காம அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்கற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாயிடும். இவங்க கிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்பதான் இது மாதிரி அதிகாரிகள் கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆபீஸ்ல வேலை பார்க்கறவங்க முக்கியமா சில விஷயங்களை ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆபீஸ்ல நடக்கிற நல்லது கெட்டது எதுவா இருந்தாலும் உடனடியா மேலதிகாரி கிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமா அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லது இல்ல. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்ல, அதனால அவருக்கு தெரியாம மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்க மேலதிகாரியும் தொழில் ரீதியா ஒரே படிப்பு படிச்சவரா இருக்கலாம், அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசுல வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திட்டு இருக்க கூடாது, அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்க மேலதிகாரி உங்க கூட படிச்சவரா இருக்கலாம், அதுக்காக அவர் எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படி இருக்க அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது. பொதுவா யாரும் அதை விரும்புறது இல்ல. இவ்வளவையும் உங்க மனசுல வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமா நடந்துகிட்டீங்கன்னா ஆபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையா இருக்காது, ஆனந்தமா இருக்கும்.
3: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: மற்றும் தெங்காசி
1: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
2: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
1: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
3: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: அறிவோம் ஆயிரம், இது இணைய நேரம். நம்ம கடலோசை எஃப்எம் 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்கிற ஒருத்தரை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாராம். எங்க ஆபீஸ்ல எவ்வளவோ பேர் வேலை பாக்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிட்டு இருப்பாங்க, ஆனா இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை. அவர் பாட்டுக்கு வருவார், வேலை பார்ப்பார், போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்பா அவனுடைய மேலதிகாரி கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால அப்படி செய்யறேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையா. ஒரு ஊர்ல ஒருத்தர் தான், ஒரு நாள் காலையில எழுந்திரிச்சான், ஒரு 10 ரூபாய் எடுத்து சட்டை பையில வச்சுக்கிட்டான், கடை தெருவுக்கு புறப்பட்டான், காய்கறி வாங்கறதுக்காக அவன் போறான். காய்கறி சந்தைக்கு போய் சேர்ந்தான், கத்திரிக்காய் 1/4 கிலோ கொடுங்கன்னா கொடுத்தாங்க. காசு கொடுக்கறதுக்காக சட்டை பையில கையை விட்டான், பணத்தை காணும். 10 ரூபாய் சட்டை பையில வச்சுக்கிட்டு தான் வந்தான், அது இப்போ அங்கே இல்லை, வழியில் எங்கேயும் அது விழுந்துட்டு போல்றாங்க, அல்லது யாராவது திருடர்கள் தெரியாம அதை எடுத்துக்கிட்டு போட்டாங்களா என்னன்னு தெரியல. எப்படியோ 10 ரூபாயும் இழந்துட்டான், கையில காசு இல்லை, அதனால கத்திரிக்காய திருப்பி கொடுத்துட்டு கவலையோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். அதையே நினைச்சுக்கிட்டு இருந்தான், அவனுக்கு துக்கம் அதிகமாக போச்சு, அழ ஆரம்பிச்சுட்டான். காய்கறிகள் வாங்கிட்டு வந்து ஆனந்தமா சமைச்சு சாப்பிடலாம்னு நினைச்சோம், அது முடியாம போச்சேங்கிற கவலை அவனுக்கு, அதனால அதை மறக்கவே முடியல. இது நடந்து கொஞ்ச நாள் ஆச்சு, அதே மனுஷன் இன்னொரு நாள் அதே மாதிரி புறப்பட்டான், பணத்தை எடுத்து பையில வச்சுக்கிட்டான், காய்கறி சந்தையை நோக்கி போய்கிட்டு இருக்கிறான். இப்போ வழியில் ஒரு ஏழை பையனை பார்த்தான், தம்பி எங்கே போற அப்படின்னு கேட்டான். ஐயா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இருக்கிறேன் அவன். சரி அதுக்கே எவ்வளவு கவலையோட போயிட்டு இருக்கிற அப்படின்னு விசாரிச்சான் அவன். ஐயா நான் ரொம்ப ஏழை, வீட்டில் வசதி இல்லை, பரீட்சைக்கு பணம் கட்டணும், இன்னைக்கு கடைசி நாள், என்ன செய்யறதுன்னு தெரியலன்னான். இவன் பார்த்தான், தாங்கிட்ட இருக்கிற பணத்தை எடுத்து அந்த பையன்கிட்ட கொடுத்தான், இதை வச்சுக்கோ, உடனே பணத்தை கட்டு, நல்லா படி, பரீட்சை எழுது அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்பி வந்துட்டான். வெறுங்கையோடு திரும்பி வந்தும் வீட்டில் கேட்குறாங்க, எங்கே காய்கறின்னு வழக்கம் போல் கேட்டாங்க.

0: ஆக இவன் நடந்ததை சொன்னான். இப்போ வீட்டில் இருந்தவங்க அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏங்க, இதே மாதிரி முன்னாடி ஒரு தடவை காய்கறி வாங்க போய் வெறுங்கையோடு திரும்பி வந்தீங்க, இப்போவும் வெறுங்கையோடு தான் திரும்பி வந்திருக்கிறீங்க. ஆனால் முன்னாடி வந்தப்போ வருத்தமாக இருந்தீங்க, இப்போ உங்கள் முகத்தில் வருத்தம் தெரியலையே அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதாவது வீட்டில் இருக்கிறவங்க கேட்டாங்களாம். இப்போ அந்த மனுஷன் யோசிக்க ஆரம்பித்தானான், இந்த ரெண்டு நிகழ்வுகளுக்கும் என்ன வித்தியாசம்? போன தடவையும் அவன் பணத்தை இழந்தான், இந்த தடவையும் அவன் பணத்தை இழந்திருக்கிறான். போன தடவை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, இந்த தடவை அவனாவே ஒரு பையன் பேர்ல இறக்கப்பட்டு எடுத்து கொடுத்துருக்கிறான். அன்னைக்கு பணம் போயிட்டுதேன்னு வருத்தமா இருந்தது, இன்னைக்கு பணம் போனாலும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு, நிறைவா இருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பணத்தை இழந்தது மகிழ்ச்சிக்கோ வருத்தத்துக்கோ காரணமா இருக்க முடியாது. அப்படின்னா வேற எது காரணம்? அன்றைக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன்னு அழுதான், இன்றைக்கு பணத்தை இழந்தாலும் மகிழ்ச்சியா இருக்கிறான். ஆகவே மகிழ்ச்சிக்கும் துக்கத்துக்கும் இழப்பு காரணம் அல்ல, இழப்பு பற்றிய நம்முடைய அறிவு தான் காரணம் அப்படிங்கிறது பெரியவர்களுடைய கருத்து. எந்த பொருளும் நமக்கு வந்து கவலையை உண்டு பண்றது இல்லை, அந்த பொருள் பேர்ல நாம வைக்கிற பற்று தான் கவலையை உண்டு பண்ணுது. பொருள்கள் வந்து நம்ம விட்டுட்டு போயிட்டா நாம அழுதுகிட்டு இருக்கிறோம், நாமே அதுகளை விட்டுட்டு வந்துட்டா மகிழ்ச்சியா இருக்கிறோம். இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையை நல்ல விதமா அமைச்சுக்கணும்.
1: பாடல்களுக்கு பிறகு அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியின் இன்றைய பதிவு தொடரும், தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இதை அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட? நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பாக செயல்படுத்துது. இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன்னை கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்பை மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை.

0: எஃப்எம் 90.4.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்பிடி தனியாட்டு விழா, சமூக சேவை பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4
1: அறிவோம் ஆயிரம். இது இனிய நேரம் நம்ம கடலோசை FM 90.4. இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சியில் திரு தென்கச்சிக்கோ சாமிநாதன் அவர்களின் பேச்சு. இது டைனமிக் வைப்ஸ் என்ற யூடியூப் சேனலில் இருந்து எடுக்கப்பட்டது.
2: எனக்கு ஒரு நண்பர், அவர் ஒரு வழக்கறிஞர். ஒரு நாள் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அப்ப கேட்டேன், ஏன் சார் நீங்கெல்லாம் கோர்ட்ல வாதாடுறப்போ கருப்பு நிற அங்கி அணியறீங்களே, அதுக்கு என்ன காரணம்? சட்டத்துக்கும் கருப்பு கலருக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டேன். அது ஒரு சுவாரஸ்யமான கதைன்னார் அவர். சொல்லுங்களேன் அப்படின்னு அவர் சொன்னார். கிபி 1694 வருஷத்துல இங்கிலாந்து அரசி இரண்டாவது மேரிங்கிறவர் இறந்து போனார். அந்த ராணியோட கணவர் 3rd William அவரு ஒரு உத்தரவு போட்டாராம். அரசியோட மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கிற வகையில வழக்குரைஞர்கள் எல்லாரும் கருப்பு நிற அங்கி அணியணும் அப்படின்னு. அன்னைக்கு ஆரம்பிச்ச அந்த பழக்கம் அதுக்கப்புறம் மாறவே இல்லையாம், இன்னைக்கும் தொடருது. வழக்குரைஞர்கள்லாம் முதல்ல வந்து கருப்பு அங்கி மட்டும்தான் அணிஞ்சாங்களாம். அதில் ஒரு சின்ன சங்கடம், ஏற்கனவே உடம்பு கருப்பாக இருக்கிறவங்க அதுக்கு மேலே கருப்பு ட்ரெஸ் வேற போட்டுக்கிட்டா முகம் பளிச்சுன்னு தெரியாது இல்லையா. அதனால் முகம் பளிச்சுன்னு தெரியறதுக்காக அவங்கெல்லாம் வெள்ளை நிற பட்டியை அணிய ஆரம்பித்தாங்களாம். இப்படி தான் இங்கிலாந்தில் அந்த பழக்கம் ஆரம்பமாயிருக்குது. அந்த சமயத்தில் இந்தியாவை ஆண்டது வந்து பிரிட்டிஷ்காரங்க தானே, அதனால் இங்கேயும் அந்த பழக்கம் அப்படி நடைமுறைக்கு வந்துட்டுது. அதே மாதிரி சர்ச்சிலின் மூதாதையரான மார்ல்பரோ பிரபுவின் ஞாபகார்த்தமாக நீதிபதிகள் வந்து இந்த வெள்ளை குள்ளாய் அணிகிற முறை வந்து பழக்கத்துக்கு வந்துதான். இதுதான் என்னுடைய நண்பர் சொன்ன தகவல். இங்கிலாந்தில் நீதிமன்றம்ங்கிறது ரொம்ப மதிப்புள்ளது, அந்த அளவுக்கு சட்டத்துக்கு அங்கே மரியாதை. அங்கே நடந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்ச்சியை ஒரு சகோதரி எழுதி அனுப்பியிருந்தாங்க. அவங்க அப்பா நீதித்துறையை சேர்ந்தவரா, அவர் சொன்னதான் இது. அவங்க எழுதி அனுப்பியிருந்த விஷயம் என்னென்னா, அங்கே வந்து ஒரு கேஸில் ஒரு முக்கியமான தீர்ப்பு வழங்க வேண்டியிருக்குது. ஜட்ஜி, பாரட்லா படித்த பெரிய பெரிய வக்கீல்கள், ஜூரி எல்லாருமா கூடி அந்த கேஸை பற்றி விவாதிக்கணும். சுமாராக 40 பேர். இதுக்காக கோர்ட்டு ஹாலில் விசேஷ சேம்பரில் நுழையிறதுக்கு முன்னாடி அவங்கெல்லாம் தங்களுடைய கோட்டு தொப்பி எல்லாத்தையும் கழட்டி அங்கே நின்றுக்கிட்டு இருந்த ஒரு அட்டண்டர்கிட்ட கொடுத்துட்டு உள்ளே போனாங்க. அந்த ஆள் படிக்காதவர், அவர் ஒவ்வொருத்தர் கொடுக்கறதையும் வாங்கி அங்கே அப்படியே ஒரு இடத்துல அடுக்கி வைக்கிறார், அப்படியே வாங்கி உள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிறார் ஒவ்வொரு இடத்துல, அது அவரோட வேலை. உள்ளே போன ஜட்ஜி, வக்கீல், ஜூரி எல்லாரும் ரொம்ப நேரமாக அந்த கேஸை பற்றி விவாதிக்கிறாங்க. ஒரு நாள் பூரா ஆயிட்டுது. அவ்வளவு தீவிரமாக அக்கு வேறு ஆணி வேறையா பிச்சு உதறி இருக்கிறாங்க. ஒரு வழியாக 13 மணி நேரம் கழித்து வெளியில் வந்திருக்கிறாங்க. ஒவ்வொருத்தராக வர வர அந்த அட்டண்டரும் அவங்கவுங்க கோட்டு தொப்பியை அவங்கக்கிட்ட எடுத்து ரொம்ப மரியாதையாக திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். கடைசியாக ஜட்ஜு ஜட்ஜ்மெண்ட்லாம் எழுதி முடிச்சுட்டு ரொம்ப திருப்தியோடவும் களைப்போடவும் வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறாராம். இந்த ஆள் அவருடைய மேல் கோட்டையும் தொப்பியையும் எடுத்து அவர்கிட்ட ரொம்ப மரியாதையோடு நீட்டினாராம். ஜட்ஜுக்கு ரொம்ப ஆச்சரியம், இந்த ஆள் எப்படி இவ்வளவு பேரோட கோட்டு தொப்பி எல்லாத்தையும் ஞாபகம் பேசகாமல் திருப்பி கொடுக்குறாரு அப்படிங்கிறது அவருக்கு ஆச்சரியம். அதனால் அவர் அந்த ஆளை பார்த்து கேட்டாராம், ஏப்பா இந்த கோட்டை கொடுக்குறியே இது என்னோடது தானா, என்னோடது தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னாராம். இதுக்கு அந்த பியூனு ரொம்ப பதவிசா பதில் சொன்னாராம், ஐயா இந்த கோட்டு ஹேட்டை வந்து உங்ககிட்ட வாங்கி மாட்டினேன், இப்போ திரும்ப உங்ககிட்ட தரணும் தந்துட்டேன், இதுதான் என்னோட வேலை, மற்றபடி இது உங்களோட தான் இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அப்படின்னாராம்.
0: இன்றைய அறிவோம் ஆயிரம் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைந்தது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: பாருங்க.

0: வானொலி
1: எங்கும் புகழ் துவங்க

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4 ஏழு ஏழு தலைமுறைக்கும் எங்க குடும்பமே இந்த ஊர்ல தான் இருக்குன்னு சில பேர் பேசுறத கேட்டிருப்போம். அப்ப எத்தனை வருஷமா அவங்க ஒரு ஊர்ல இருக்காங்க? அதே சமயம் ஒரு தலைமுறைங்கிறது எத்தனை வருஷம் தெரிஞ்சுக்கலாமா? ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷத்தை குறிக்கும். அப்ப ஏழு ஏழு தலைமுறைங்கிறது சுமார் 231 வருஷத்துக்கும் மேல. இனி யாராவது நம்ம கிட்ட வந்து நான் ஏழு ஏழு தலைமுறையா இங்க இருக்கேன்னு சொன்னா நாம கேக்குற கேள்வி கண்டிப்பா என்னவா இருக்கும்? 231 வருஷத்துக்கும் மேல இந்த ஊர்ல இருக்கீங்க.
1: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: டைல்ஸ் வாங்க எங்க போனாலும் ஸ்டாக் அவைலபிலிட்டி இல்ல. பிரைஸும் நார்மலை விட ரொம்ப அதிகமா இருக்கு.
1: அட, நம்ம அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்ல ட்ரை பண்ணு. அனுஜ்ல எப்பவும் ஸ்டாக் அவைலபிளா இருக்கும். இந்த கரண்ட் சிச்சுவேஷன்லயும் 30% ஆஃபர் தராங்க. சோ அஃபோர்டபிள் பிரைஸ்ல டைல்ஸ் பர்சேஸ் பண்ணலாம்.
2: அனுஜ் ஸ்டைல்ஸ் மால், மதுரை, ராம்நாத் மற்றும் தென்காசி.
3: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
4: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க 3 பேரும் 3 ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
3: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
5: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
6: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா. நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்மாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4. கடலோடு விளையாடு நிகழ்ச்சியில அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட விளையாட நாங்க ரெடி. ஏன் கூட விளையாட நீங்களும் ரெடியா?
1: வாங்க தாத்தா, நம்மளும் போய் விளையாடலாம். அட வாங்க தாத்தா.
2: அட போங்கடா, 6 வயசான உங்களோட 60 வயசான நானாடா சேர்ந்து விளையாடணும்.
1: தாத்தா, உங்களை என்ன நாங்க பிளே கிரவுண்ட்ல விளையாட கூப்பிடுறோம், ரேடியோல தானே விளையாட கூப்பிடுறோம்.
3: விளையாடுறதுக்கு வயசு ஒரு தடையா என்ன? இனி 6 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் எல்லாரும் விளையாடலாம். கடலோடு விளையாடு திங்கட்கிழமை முதல் சனிக்கிழமை வரை மாலை 5 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பறை பறை பறை பறை பறை பறை பறை விலங்கு விரட்ட பிறந்த பறை, கை விலங்கு ஒடிக்க ஒலிக்கும் பறை, கடைசி தமிழன் இருக்கும் வரை காதில் ஒலிக்கும் பழைய பறை, வீரப்பறை, வெற்றி பறை, போர்கள் முடிக்கும்

0: பாட்டன் முப்பாட்டங்களோட போய் சேரப்போறேன்.
1: இப்ப நான் மறுபடியும் அம்மா கற்பப்பையிலேயே படுத்துக்கிட்டேன். எல்லாரும் அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கிறப்ப தெரியுமாமே ஒரு இருட்டு. அது இப்ப எனக்கு தெரியுது, கதகதப்பா இருக்கு. நான் மறுபடியும் பிறந்து வருவேண்டா, பத்திரமா பாத்துக்குங்க என் பறையை.

0: பஜித்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறதை கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா, அது என்னப்பான்னு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா, என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: வைகை சிறிதங்கபத்தை சேர்ந்த ஒயிலாட்ட குழுவினர்கள் எங்கிருந்தாலும் கோயில் முன்பாக அமைந்திருக்கும் பந்தலுக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்தபடியாக கல்குறிச்சியை சேர்ந்த நையாண்டி மேல ராஸ் நையாண்டி மேலகாரர்கள் குழுவினர்கள் எங்கிருந்தாலும் வெகு சீக்கிரமாக கோயில் முன்பாக அமைந்திருக்கும் பந்தலுக்கு வருமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம்.
3: ஏ டங்கா டுங்கா

0: எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்னைக்கான கடலோடு விளையாடு நிகழ்ச்சியிலையும் உங்கள் கூட சேர்ந்து பேச போகிறது நான் நித்யஸ்ரீ. அடுத்த 2 மணி நேரம் ஆனால் இன்னொரு கெஸ்ட்டுமே வந்து இன்னைக்கு சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால வந்திருக்காங்க. சரி, உங்கள் பேர் என்ன? ஓகே, நினா இஸ்ரேல். எங்கேயோ பழக்கப்பட்ட பேர் மாதிரி யோசிக்க வேணாம். நம்ம நினா இஸ்ரேல் வந்து ஆல்ரெடி ஒரு தடவை ரொம்ப நாட்களுக்கு முன்னாடி வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வரணும் அப்படின்னு அடம் பிடிச்சி வந்திருக்காங்க. சரி, வந்து நீங்கள் எந்த ஊர் அப்படின்னு சொல்லிடுங்க.
1: காமராஜர் நகர்.
0: சரி, காமராஜர் நகர். எத்தனாவது ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: சரி, ஓகே. எந்த ஸ்கூலு?
1: இவ்யானந்தர்.
0: சரி, இந்த ஒரு டீடைல்ஸ் போதும். அதுக்கப்புறம் வந்து, சரி, இன்னைக்கு ஏதாவது கதை ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா சொல்றதுக்கு? சொல்ல போறீங்க அப்ப கதை. சரி, ஓகே. நம்ம நினா வந்து ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நேயர்களுக்கான ஒரு விளையாட்டு தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிரிக்கெட் தொடர், அதாவது இங்கிலாந்துக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான ஒரு போட்டி அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. அதில் முதல் போட்டி பார்த்தோம் அப்படின்னா மழை காரணமாக வந்து நின்றுச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இந்தியா டீம் மட்டும்தான் வந்து பேட்டிங் பண்ணாங்க, 189 ரன்கள் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் மழை வந்ததுனால அந்த இங்கிலாந்து வந்து டீம் வந்து விளையாட முடியலை. ஆனால் இன்னைக்கான கேம் வந்து விளையாடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் வந்து நிறைய பேர் வந்து காத்துட்ருக்காங்க. இன்றைக்கும் வந்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் 2வது T20 போட்டி வந்து நடக்க போகுது. அதுக்கான ஏற்பாடுகள் எல்லாமே வந்து போயிட்டுருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் ஒரு வானிலை முன்னறிவிப்பும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இன்றைக்குமே வந்து மழை வர்றதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஓல்ட் ட்ராஃபோர்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மைதானத்தில் தான் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அந்த ஒரு போட்டியிலையுமே வந்து பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்குது. வழக்கம் போல் நம்ம சஞ்சு சாம்சன் அவங்களோட ஒரு மேட்ச்க்காக நிறைய பேர் வந்து காத்துட்ருக்கோம். இன்னும் நிறைய பிளேயர்ஸ் அவங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ரிசல்ட் என்ன அப்படிங்கறத திங்கட்கிழமை நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்ப வந்து மழை எப்படி அந்த இடத்துல வந்து குறுக்கிட்டுச்சோ, அதே மாதிரி நம்ம ஊர் பகுதிகளில் ஒரு விஷயம் குறுக்கிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா காத்து தான். அதாவது அதிகப்படியான காத்து வந்து வீச ஆரம்பிச்சிருச்சு. தனுஷ்கோடி பகுதியெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் அந்த ஒரு சாலைகள் எல்லாமே வந்து மணலால மூடப்பட்டு இருக்கு. அது வந்து கடந்த ஒரு 20 நாட்களாகவே வந்து அந்த ஒரு சூழ்நிலையில தான் வந்து போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து நாட்டுப்படகு விசைப்படகு மீனவர்கள் வந்து மீன் பிடிக்கிற ஒரு தடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் வந்து அதை தொடங்க போகுதான். அது ஆல்ரெடி பார்த்தோம் அப்படின்னா 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த காற்று அப்படிங்கிறது வீசிக்கிட்டு இருக்கு. அதனால சனிக்கிழமையான இன்னைக்கு தான் வந்து அந்த ஒரு விஷயமே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால எல்லாருமே வந்து இந்த காற்றை வந்து கருத்தில் வச்சுக்கிட்டு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக பின்பற்றி அவங்களோட வாழ்க்கையில் வந்து முன்னேறி போகணும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து இந்த மாதிரி காற்று வீசுது, மீன் பிடிக்க போகக்கூடாது அப்படின்னு சொன்னாலுமே வந்து கேட்காம வந்து சிலர் வந்து போகிறது வாய்ப்புகள் இருக்கு. அப்படிலாம் போகாம என்னென்ன கட்டுப்பாடுகள் சொல்லியிருக்காங்களோ அதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்னைக்கு நம்மளோட நிகழ்ச்சியில் என்ன கேம் விளையாட போறோம் அப்படின்னா மாத்தியோசி கேம் தான் விளையாட போறோம். இந்த கேம் எப்படி விளையாடுறது அப்படிங்கிறது ஆல்ரெடி நேயர்களுக்கு தெரியும். நம்ம நினா வந்து அந்த அளவுக்கு தயாரா இருக்காங்களா அப்படின்னு தெரியல. சரி, இந்த மாத்தியோசி கேம் பத்தி ஏதாவது தெரியுமா?
1: தெரியும்.
0: என்ன தெரியும்? சரி, இப்போ நான் வந்து உங்கள் பேர் கேட்பேன், ஆனால் நீங்கள் வந்து என்ன சொல்லணும்?
1: மாத்தி சொல்லணும்.
0: மாத்தி சொல்லணும். சரி, உங்களோட பேர் என்ன?
1: நட்டி பார்த்தேன்.
0: நம்ம நினா பாப்பாவே வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க, நான் டிவி பார்த்தேன் அப்படின்னு மாற்றி. இந்த மாதிரி நேயர்களும் மாற்றி மாற்றி பதில்கள் தான் வந்து சொல்ல போகிறோம். நார்மலாக எப்பவும் பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி தமிழ் வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணணும், ஆங்கில வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரூல் இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்த ரூல் கிடையாது. அதுதான் வந்து ஸ்பெஷலாக இன்றைக்கி சனிக்கிழமை குட்டி பசங்களுக்காக நம்ம வந்து ஒரு விஷயமாக வந்து பண்ணியிருக்கோம். அதனால் ஆங்கில வார்த்தைகள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த ஒரு கேமில் நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக கால் பண்ணலாம். 709-443-9999 அப்படிங்கிற நம்பருக்கு. இந்த ஒரு கேம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு கேமு. அதனால் மாத்தியோசி கேமில் கலந்துக்க ஆசைப்படுறவங்க கண்டிப்பாக மறக்காமல் கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அடுத்ததாக ஒரு பாடலுமே வரப்போகுது. எனக்குள் ஒருவன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து வந்திருக்கு. அதில் வந்து பிரதீப் குமார் அவங்களோட குரலில் ஒரு அற்புதமான ஒரு பாடல் தான் வந்துட்டுருக்கு. என்ன பாடல் அப்படிங்கிறத இப்போது ஒரு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு, அதாவது மாலை நேரத்தில் கேட்குற மாதிரியான ஒரு பாடல் கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சேவல் புதிதாக உதயமாகி உள்ளது பாம்பன் பேக்ஸ். கூடவே அசத்தலா லான்ச் ஆகி இருக்குது PFC, அதாங்க பாம்பன் ஃப்ரைட் சிக்கன். பீட்சா, பர்கர், ஃப்ரைட் சிக்கன், ஃப்ரெஷ் ஜூஸ், மில்க் ஷேக், ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், எக்கச்சக்க ஐட்டம்ஸ் இருக்கு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு டேஸ்டியான ஸ்வீட்ஸ் அண்ட் கேக்ஸ் வாங்க ஃபர்ஸ்ட் சாய்ஸ் பாம்பன் பேக்ஸ், வாரச்சந்தை சர்வீஸ் ரோட் அருகில் பாம்பன். தொடர்புக்கு 9752067773.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப் கான்டெக்ட் ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
6: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:15 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ, அப்புறம்
1: நீனா இஸ்ரேல்.
0: ஓகே, நம்ம நீனா இஸ்ரேலும் நம்ம கூட பேசுறதுக்காக வெயிட் பண்றாங்க. சரி, இன்னைக்கு வந்து ஒரு கதையோட வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கல்ல, என்ன கதை அப்படிங்கறத சொல்லிடுறீங்களா? ஆ, சரி சொல்லுங்க.
1: ஒரு ஊர்ல ரெண்டு பூனை இருந்துச்சு. அப்ப ரெண்டு பூனையும் அங்க கீழே ஒரு ரொட்டி இருந்துச்சா, அத ஒரு பூனை சொல்லிச்சான்.

0: நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு சொல்லிச்சேன்.
1: சரி,
0: இன்னும் போல இல்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன்னு சொல்லிச்சேன். அப்புறம் அந்த ரொட்டி கொண்டு போய் ஒரு குரங்கிட்ட கொடுத்துச்சான். அப்புறம் அந்த குரங்கு வந்து
1: என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து தெரிஞ்சுக்கலாம். இது வந்து ஒரு குட்டி கதையாக இருக்கிறதுனால நியாயம் கேட்கறதுக்காக ஒரு குரங்கு கிட்ட ரெண்டு பூனைகளும் அவங்களோட ரொட்டிகளை கொண்டு போய் கேட்டிருக்காங்க. என்ன நியாயம் கேட்டிருப்பாங்க, என்ன அதுக்கப்புறம் அந்த தீர்வு என்ன கொடுத்துருப்பாங்க அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்றைக்கான நிகழ்ச்சியில் நம்ம மாத்தி யோசி கேம் தான் வந்து விளையாட போகிறோம். நேயர்கள் வந்து கால் பண்ண வேண்டிய நம்பர் 709-443-9999 அப்படிங்கிற நம்பர் தான். அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கான நிகழ்ச்சியில் மாத்தியோசி கேம் விளையாடலாம். கேட்குற கேள்விகளுக்கு நம்ம சம்மந்தமே இல்லாமல் பதில் சொல்லணும். இன்றைக்கி அதுவும் இல்லாமல் நம்ம வந்து ஆங்கில வார்த்தைகளுமே வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு நேயர் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோம்ண்ணா. உங்கள் பேர் அப்புறம் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: தூத்துக்குடியிலேருந்து சாதிக் பேசுகிறேன் மேடம்.
1: சொல்லுங்கண்ணா, நீங்கள் எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும் மேடம்.
1: சரி ஓகேண்ணா, இன்னைக்கு வந்து என்ன கேம் அப்படிங்கிறத கேட்டிங்களா?
2: என்ன
1: வண்டி ஓட்டுறீங்க?
2: நடந்து போய்கிட்டு இருக்காரு.
1: எங்க?
2: என்ன சாப்பிட்டீங்கன்னா?
1: ஒரு ஆளுங்க பைக்ல
2: பெரிய வீடு கட்டிட்டு இருக்காங்க.
1: யாருன்னா, நீங்க கட்டுறீங்களா இல்ல பக்கத்துல யாரும் கட்டுறாங்களா?
2: ஐயோ, ஆத்துல தண்ணி என்ன அடிச்சிட்டு போகுது.
1: ஆறுலாம் இருக்கானா உங்க ஊர்ல?
2: என்ன
1: பாடல் வேணும்? நினா இஸ்ரேலுக்கு கண்டிப்பா பிடிச்ச மாதிரியான பாடல் நாங்க கேட்டு போட்டுறோம். ரொம்ப நன்றி. ஓகே, தூத்துக்குடியிலேருந்து நம்ம சாதிக்கண்ணா தான் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அருமையாக வந்து இன்றைக்கான நிகழ்ச்சியில் கேம் வந்து சூப்பராக விளையாண்டாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு புது பாடலாக வந்து கொடுத்துடலாம். சரி, அதுக்கு முன்னாடி நினா இஸ்ரேல் உங்களோட விருப்பப்படி தான் பாடல் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு என்ன பாடல் பிடிக்கும்? தளபதி பாட்டு தான் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்குமா? சரி, கண்டிப்பாக ஒரு சூப்பரான தளபதி அவங்க நடித்த ஒரு படத்துலேருந்தே பாடல் கொடுத்துடலாம். அடுத்ததாக இந்த கோடைக்காலம் அப்படின்னாலே வந்து வாட்டர்மெலன் அதாவது தர்பூசணி பழம் எல்லாருக்குமே வந்து ஞாபகம் வரும். ஆனால் ரேடிஷ் அதோட சேர்ந்தா கேட்கவே கொஞ்சம் வியர்டான காம்பினேஷனாக இருக்குல்ல. அதாவது இதுவுமே வந்து ஒரு வகை ஆரோக்கியமான காய்கறி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்க்குறதுக்கு வெளியே வந்து பச்சை அப்புறம் வெள்ளை கலர்லையும், வெட்டும் போது தர்பூசணி பழம் மாதிரி அடர் சிவப்பு நிறத்துலையும் இருக்குமா. மற்ற முள்ளங்கி வகை மாதிரி வந்து வாசனையோ இல்லை வேற எந்த விஷயங்களோ வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக வெட்டும் பொழுது அழகாக தெரிகிறனால பெரும்பாலும் வந்து அந்த சாலட்களில் அலங்காரத்துக்கும் யூஸ் பண்ணுவாங்களாம். இதை பச்சையாக இருக்கும் பொழுது சின்ன சின்ன பீஸ் போட்டு அதில் வந்து உப்பு அப்புறம் வந்து லெமன் எலுமிச்சைச்சாறு இதெல்லாம் வந்து சேர்த்து சாப்பிடவும் செய்யலாமா. இதில் வைட்டமின் சி, கால்சியம், இரும்புச்சத்து அப்படின்னு ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து நிறைஞ்ச ஒரு காய்கறியாகவுமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகுது. ஸோ உடம்போட கழிவுகள்லாம் வந்து மூலமாக வந்து நம்மளோட நச்சுக்கள் எல்லாமே வந்து வெளியேற்றிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது முள்ளங்கியா தர்பூசணியா அப்படின்னு கேட்டால் ரெண்டுமே தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் முள்ளங்கி வகையாகவுமே வந்து சிலரால் சொல்லப்படுது. குறிப்பாக நம்மோட உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றிடும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதனாலேயே நம்மளோட முக்கியமான உறுப்புகள் அதாவது கல்லீரல், சிறுநீரகம் மாதிரியான முக்கியமான உறுப்புகள் எல்லாமே வந்து சேஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே விளைவிக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து குளிர் அதிகமான இடங்களில் தான் வந்து விளைவிக்கப்படுதான். அதுவும் 15 டிகிரி செல்சியஸ் டு 20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய இடங்களில் இது வந்து செழிப்பாக வளரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஊட்டி, கொடைக்கானல், ஏற்காடு இந்த மாதிரியான இடங்களில் வந்து விளைவிக்கப்படுது. குறைஞ்சது 6 to 8 மணி நேரம் வந்து அதுக்கு சூரிய ஒளியுமே வந்து கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இருக்கிறதுலே வந்து ஒரு கம்மியான காலகட்டங்களில் அறுவடையாகக்கூடிய காய்கறிகளில் இதுவுமே வந்து ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா 45 to 60 நாட்கள்லேயே வந்து அதுக்கான அறுவடைக்கு வந்து தயாராகிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை தவிர இதை வளர்க்குறதுக்கு நிறைய படிநிலை கதைகள் அப்படிங்கிறது தனியா இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4. நமது முன்னே

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: கடலோடு விளையாட, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

0: இப்போ நேரம் சரியாக 5:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ மற்றும் நீனா இஸ்ரேலும் நம்ம கூட பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க? காமராஜர் நகர்ல இருந்து பிரிட்டோ
1: பேசுறேன்.
0: சூப்பராவே இருக்காங்க. சரி ஓகேக்கா. ஓகே, இன்னைக்கு வந்து என்ன கேம் விளையாண்டுட்டு இருக்கோம் அப்படிங்கறத கேட்டிங்களா?
1: ஆ கேட்டுட்டு இருக்கேன்ப்பா.
0: சரி ஓகேக்கா, இன்னைக்கு மாத்தியோசி கேம் விளையாண்டுட்டு இருக்கோம். ஸ்டார்ட் பண்ணலாமா?
1: ஆ பண்ணுங்கப்பா.
0: ம், சரி ஓகே. உங்களோட ஊர் பேர் என்ன?
1: நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட்டேன்.
0: பிரியாணியா? இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலா?
1: இல்ல, நான் இன்னைக்கு வீட்ல காய் சமைச்சேன்.
0: காயா பிரியாணியா?
1: நாளைக்கு நான் ஊருக்கு போறேன்.
0: எந்த ஊருக்குக்கா போறீங்க?
1: நைட் தூங்க போறப்போ கொஞ்சம் ஆயில் போடுவேன்.
0: ஓ, ஏ ஃபேஸ்கா இல்ல ஹெட்கா?
1: இல்ல, நான் சாப்பிட்டுட்டு தூங்கிடுவேன்.
0: சாப்பிட்டுட்டு எல்லாரும் தூங்கிடுவோமே. சரி ஓகேக்கா, அடுத்து பதில் சொல்லுங்க.
1: காபி குடிச்சிட்டு இருக்கேன் இப்போ.
0: சரி ஓகே, பரவாயில்லக்கா, நீங்க வின் பண்ணிட்டீங்க இந்த கேம்ல. இருந்தாலும் வந்து கொஞ்சம் தாமதமா சொன்னதுனால கொஞ்சம் டைம் டிலே ஆயிடுச்சு, பரவாயில்ல. உங்களுக்கு என்ன பாடல் வேணும்க்கா?
1: எனக்கு கருப்பு நிறத்தலகி பாட்டு போடுங்க.
0: ஓகேக்கா, ஓகே, கண்டிப்பா கொடுத்துடலாம். நீங்க கேட்ட பாடல் ரொம்ப நன்றிக்கா. ஓகே, காமராஜர் நகர்ல இருந்து பிரிட்டோக்கா தான் வந்து கால் பண்ணி பேசினாங்க. கொஞ்சம் ரொம்ப நாட்களுக்கு பிறகு வந்து திரும்ப நம்ம நிகழ்ச்சியில பேசியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததான் நம்ம நினா பாப்பாவுமே வந்து ஒரு கதை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு குரங்கு கிட்ட வந்து ரெண்டு பூனைகள் வந்து அந்த ரொட்டியை எடுத்துட்டு போய் நியாயம் கேட்டிருக்கு. சரி, அதுக்கப்புறம் என்னாச்சு? குரங்கு வந்து என்ன பண்ணுச்சு?
2: பிரிச்சிருச்சு.
0: சரி, பிரிச்சு பூனைக்கு கொடுத்துச்சா? அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு சொல்லுங்க.
2: கதையில சண்டை போடாம
0: கதையில
2: தெரியல எனக்கு.
0: சரி, தெரியலையா என்ன அப்படிங்கிறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம நினா பாப்பா வந்து யோசிச்சு சொல்லுவாங்க. அந்த குரங்கு இப்போதைக்கு வந்து இந்த ஒரு பூனைக்கு வந்து அந்த ரொட்டியை வந்து பிரித்து கொடுத்துருக்கு. அவ்வளோதான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இனிமேல் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம நினாவும் தெரியலேன்னு ஒரு பதிலோடய முடிச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, அடுத்த பகுதியில் நம்ம கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி குழந்தைங்க வந்து அவங்களோட உணவு சாப்பிடும் பொழுது ஆய்வுகள் படி பார்த்தோம் அப்படின்னா ஒபிசிட்டி, அதாவது உடல் பருமன் அப்படிங்கிறது ஏற்படணும் ஒரு சிலருக்கு வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா வந்து நம்மளோட நிகழ்ச்சியிலே அந்த ஒரு தகவல் வந்து நம்ம சொல்லியிருக்கோம், என்னென்ன ஆய்வுகள் பண்ணாங்க, அதனால என்னென்ன விளைவுகள் நடக்குது அப்படின்னு. அதாவது இந்த உணவோட அளவு தெரியாமல் இருக்கிறது, இந்த டேஸ்ட் தெரியாமல் இருக்கிறது, அப்புறம் மனம் அதை வந்து முழுசாக வந்து நம்ம மோந்து பார்க்காம சாப்பிட்றது, இந்த மாதிரி முழுசாக வந்து அந்த ஒரு சாப்பாடையே வந்து ரசித்து சாப்பிட மாட்டாங்களாம். ஸோ இந்த உடல் பருமன் அப்படிங்கிறது ஏற்படுறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகம். இதை தவிர மருத்துவர்கள்கிட்ட இந்த ஒரு விஷயத்தை கேட்டப்போ, அதாவது இந்த மாதிரி ஃபோன் பார்த்துட்டே சாப்பிட்றாங்களே இதெல்லாம் வந்து நல்லது தானா அப்படின்னு கேட்டப்போ அவங்க வந்து ஒரு தகவல் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு சைலண்ட் எபிடெமிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைலண்ட் எபிடெமிக் அப்படிங்கிறது ஒரு தொற்று நோய் மாதிரியாம். அதாவது குழந்தைகளை வந்து சாப்பாடு சாப்பிட வைக்க மட்டும் இல்லாமல் அவங்கள வந்து கொஞ்சம் அமைதியாக்குறதுக்காகவும் சரி, இல்லை தூங்க வைக்கணும் அப்படின்னா கூட வந்து நிறைய பேர் இந்த செல்ஃபோனை தான் வந்து கையில் கொடுக்குறாங்க. குழந்தைகளும் ஏதோ பழக்கப்பட்ட ஒரு விஷயம் மாதிரி நல்லா யூடியூபை ஸ்க்ரோல் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறாங்க. அது பொது இடங்களாக இருந்தாலும் சரி, இந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தொடர்ந்துட்டே தான் இருக்குது. அதுலேயும் நானே வந்து நிறைய பேர்கிட்ட வந்து பார்த்துருக்கேன். சில குழந்தைங்க வந்து ஃபோனை வேணும் அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது வாங்கிட்டாலே போதும், தொடர்ந்து அழ ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களா போர் அடித்து திரும்ப வந்து கொடுத்தாதான் உண்டு. இதில் தப்பு யார் மேலே அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வந்து குழந்தைகளை சொல்ல முடியாது. அதை பழக்கப்படுத்தக்கூடிய பெற்றோர்களை தான் வந்து சொல்லணும். முன்னாடி காலங்களெல்லாம் வந்து இந்த ஃபோன் இல்லாமல் தான் குழந்தைகளே வளர்த்தாங்க. அதாவது சும்மா இருக்கக்கூடிய நேரங்களில் அவங்க தூங்கணும் அப்படின்னா தாளாட்டு பாடி தூங்க வைக்கிறது, அப்புறம் வந்து வேடிக்கை காமிச்சு அவங்களுக்கு வந்து சாப்பாடு ஊட்டுறது, நிலாவை காட்டுறது, கதை சொல்கிறது, இது எல்லாமே வந்து ஈஸியாக அந்த ஒரு விஷயத்தை வந்து முன்னாடி காலங்களில் பண்ணாங்க. ஆனால் இப்போவுமே வந்து அது எல்லாமே நடக்குது. எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த செல்ஃபோன் மூலமாக தான். செல்போன்லயே ஒரு தாளாட்டு பாடலை வச்சு விட்டுறாங்க. குழந்தைகளும் ஜாலியா பார்த்து என்ஜாய் பண்ணுது. ஆனா ஒரு பக்கம் வந்து இது வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியான ஒரு மெத்தடா இருந்தாலுமே, இன்னொரு பக்கம் குழந்தைங்களோட உடல்நிலை அப்படிங்கறது அதிக அளவுல பாதிக்கப்படுது. அது கண் பார்வையில தொடங்கி வளர்ச்சி, உடல்நிலை, மனநிலை அப்படின்னு எல்லாமே பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறதுனால மருத்துவர்களுமே இதை வந்து சைலண்ட் எபிடமிக் அப்படின்னு சொல்றாங்க. அதனால அதை பத்தின ஒரு விழிப்புணர்வோட எல்லாருமே வந்து இருக்கிறது நல்லது. இனிமேலாவது குழந்தைகளுக்கு அந்த போன் கொடுக்கறத முழுசா வந்து குறைக்க முடியாது, ஆனா வந்து படிப்படியா ஒரு ஒரு நிலையா வந்து கண்டிப்பா குறைச்சிக்கிட்டே வரும்பொழுது அவங்களுக்குமே அந்த விதமான ஒரு தொற்று நோய் வராம இருக்கும் அப்படிங்கறத சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: சுமித்து, எப்படி இருக்க?
1: ஏதோ இருக்கேனே.
0: என்னையா சோகமா சொல்ற? நல்லா பாசிட்டிவா இருக்க வேணாமா?
1: அது எப்படின்னு, காலையில இருந்து சாயங்காலம் வர எப்பவும் நீங்க மட்டும் உற்சாகமா ஒரு பாசிட்டிவ் வைப்லயே இருக்கீங்க.
0: காலையில 6 மணிக்கு எந்திரிச்சு ரேடியோ பெட்டி ஆன் பண்ணி கடலூர் எஃப்எம்ல அதிகாலை சுப வேலையை கேளு. அப்படியே முத்து முத்தா நல்ல நல்ல கருத்துக்களை சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு அந்த நாள் ஆரம்பிச்சோம்னா நாள் ஃபுல்லா நல்லா இருக்கும்.
2: அதிகாலை சுப வேளை திங்கள் முதல் சனி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
4: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.
5: இப்போ நேரம் சரியாக 5:46 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நானித்யஸ்ரீ மற்றும் நினா இஸ்ரேலும் நம்ம கூட இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு நேயரும் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
6: வணக்கம்ப்பா, மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்த சந்திரசேகர் பேசுறேன்.
5: சொல்லுங்கண்ணா, எப்படி இருக்கீங்க?
6: ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படிப்பா இருக்கீங்க?
5: நானும் நீனா பாப்பாவும் ரொம்பவே சூப்பரா இருக்கோம்ண்ணா.
6: ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கு இன்னைக்கு கிளைமேட் நம்ம ஊர்ல?
5: கிளைமேட் வழக்கம் போலதானா, எந்த மாற்றமும் கிடையாது.
6: என்ன
5: கேம் அப்படிங்கறது தெரியும்
6: தானே?
5: உங்களோட அப்பா பேர்
6: என்ன?
5: ரொம்ப இருக்கோ உங்களுக்கு.
6: என்ன
5: கிளைமேட்னா?
6: என்ன
5: சாப்பாடு பிடிக்கும்?
6: உடம்புக்கு ரொம்பவே நல்லது.
5: ஆப்பிள் சாப்பாடா? சாப்பாடு கிடையாதேனா?
6: அதாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம் அப்படிங்கறது எப்பொழுதுமே கம்மியா சாப்பிடணும்.
5: சரி ஓகேனா. ஓகே, நீங்க இந்த கேம்ல வின் பண்ணிட்டீங்க. ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்க கேம்.
6: அதுதான்.
5: சரி ஓகேனா, உங்களுக்கு என்ன பாடல் வேணும்?
6: எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு சாங் பாத்தீங்கன்னா மாஸ்டர் இந்த திரைப்படம். இதுல இருந்து வாத்தி கம்மிங் ஒத்து அந்த பாடல்.
5: ஓகேனா, ஓகே கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றிண்ணா.
6: ஆ தேங்க்யூப்பா, பை பை.
5: ஓகே, நம்ம சந்திரசேகர் அண்ணாவை இன்னைக்கும் நம்மளால தோக்கடிக்க முடியல. பரவாயில்ல, இன்னொரு கேம்ல நம்ம அண்ணா வந்து கண்டிப்பா வந்து தோல்வி அடைவாங்க அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன். அதுக்கு அடுத்தபடியா நம்ம நினா பாப்பா வந்து ஒரு கதை ஒண்ணு போன பகுதியில நான் மறந்துட்டேன் தெரியல அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஞாபகம் வந்துருச்சா? சரி ஓகே, என்ன கதை அப்படின்னு சொல்லுங்க. பூனை கதை. அந்த குரங்கு கிட்ட வந்து ரெண்டு பூனை ரொட்டியை கொண்டு போய் காமிச்சிச்சுல, அதுக்கு குரங்கு வந்து என்ன சொன்னுச்சு? குரங்கு வந்து என்ன ஐடியா கொடுத்துச்சு உங்களுக்கு? குரங்கு வந்து என்ன ஐடியா கொடுத்துச்சு?
7: பிரிச்சு தரேன்னு சொல்லிச்சு.
5: ஆ, பிரிச்சு கொடுத்துருச்சா? அப்ப
7: கொடுத்துச்சு.
5: சரி, அதுக்கு அப்புறம் என்ன ஆச்சு?
7: அதுக்கு அப்புறம் ஒரு பூனை சொல்லிச்சு, எனக்கு பெருசா இருக்கு. இன்னொரு பூனை சொல்லிச்சு, எனக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லிச்சான்.
5: குரங்கு எல்லாத்தையும் மொத்தமா சாப்பிட்டுச்சு. அப்ப கடைசியில வந்து இந்த பூனைகளுக்கு வந்து நியாயம் கிடைக்கல, குரங்குதான் வந்து எல்லா ரொட்டியுமே வந்து சாப்பிட்டுருக்கு. அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த கதையில இருந்து நீங்க என்ன கருத்தை சொல்ல வரீங்க?
7: சண்டை போடாம வச்சு சாப்பிடணும்.
5: ஓகே, நம்ம வந்து வாழ்க்கையில சண்டைகள் வந்ததுதான் நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்துது. அதனால தேவையில்லாத சண்டைகளை தவிர்த்து ஒரு பொறுமையா போனாலே அந்த ஒரு விஷயம் வந்து சிறப்பா முடியும் அப்படிங்கிற ஒரு கதையோட நம்ம நினா பாப்பா தான் அடுத்த ஒரு மணி நேரமும் நம்ம கூட தொடர்ந்து பேச போறாங்க. அதனால அடுத்த பகுதியில என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத வந்து நம்ம ஆர்வமா வெயிட் பண்ணுவோம் அப்படிங்கறத சொல்லிட்டு, அடுத்ததான் நம்மளோட தினசரி வாழ்க்கையில பிளாஸ்டிக் அப்படிங்கறது எப்படி ஒரு முக்கியமா தவிர்க்க முடியாத ஒரு தீங்கான பொருளா இருக்கோ அதே மாதிரி கெமிக்கலுமே நம்மளோட லைஃப்ல கலந்துட்ட ஒரு முக்கியமான பொருள் அப்படின்னே சொல்லலாம். காலையில வாயில எடுத்து வைக்கிற பேஸ்ட்ல தொடங்கி சோப்பு, ஷாம்பு, உணவுப் பொருட்கள்லாம் கூட வந்து கெமிக்கல் சேர்க்கப்பட்டு தான் தயாராகுது. அதை யார் செஞ்சாலும் வந்து நம்மளால தடுக்க முடியாது. அதாவது அந்த கெமிக்கல் சேர்க்கறது ஒன்லி நம்ம வாங்குறவங்களா நம்மளா பார்த்து மாறினாதான் உண்டு. அப்பேற்பட்ட அந்த வேதிப்பொருட்களை, அது வந்து நார்மலா வந்து இந்த சோப்பு ஷாம்புக்கு பயன்படுத்துகிற வேதிப்பொருட்கள்லாம் கிடையாது. பெரிய பெரிய தொழிற்சாலைகளில் வந்து உரம் தயாரிக்கிறதுக்கு, சிமெண்ட், பேப்பர் தயாரிக்க, அப்புறம் பெயிண்ட் ஃபேக்டரி அப்படின்னு நிறைய இடங்கள்ல அந்த கெமிக்கல் தயாரிப்பு அப்படிங்கிறது நடக்குது. அதுக்கான சுத்திகரிப்பு, குவாலிட்டி செக் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதுக்கு பின்னாடி ப்ராசஸ் ஆகவுமே இருக்கும். அதை பற்றி படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் தான் வந்து இந்த கெமிக்கல் டெக்னாலஜி அப்படிங்கிறது. இது வந்து இன்ஜினியரிங்கில் கூட இருக்குது, கெமிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது பிஇயில். இது வந்து ஒரு பொறியியல் படிப்பு அப்படிங்கிறதுனால ஒரு 4 வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும். வழக்கம் போல் கெமிஸ்ட்ரி அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறதும் வந்துடும். அப்புறம் தெர்மோடைனமிக்ஸ், வெப்ப இயக்கவியல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, இது எல்லாமே வந்து பாடமாக கண்டிப்பாக வந்துடும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆசிட், அப்புறம் வந்து பாலிமர் பிளாஸ்டிக் தொடர்பான விஷயங்கள் தான் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. கண்டிப்பாக வந்து இதுக்கு லேப் பாடங்கள் அப்படிங்கிறது ரொம்பவே அவசியம். ஏன்னா வந்து வேலை வாய்ப்புகள் கூட நிறைய ஆய்வகங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தவிர ஃபேக்ட்ரி வேலை வாய்ப்புகள் தான் வந்து இதுக்கு வந்து மேக்ஸிமம் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்ன மாதிரியான பதவிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினியர், அப்புறம் வந்து சூப்பர்வைசர், சேஃப்டி ஆஃபீஸர், இன்னும் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம். இது தொடர்பான வேலை வாய்ப்புகளும் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு வரதை பார்க்க முடியுது. அதனால நேயர்களுக்கு இந்த ஒரு தகவலோட அடுத்ததான் நம்ம சந்திரசேகரண்ணா கேட்ட பாடலுமே வந்துட்டு இருக்கு. கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 6 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது.

0: ஓகே, நம்ம நினா இஸ்ரேல் பாப்பாவும் தான் நம்ம கூட இருக்காங்க அடுத்த ஒரு மணி நேரம் பேசுறதுக்காக. அது மட்டும் இல்லாம நம்ம கூட ஒரு நேரம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
1: மாலை வணக்கம் நித்யஸ்ரீ.
0: ரொம்ப மாலை வணக்கம்க்கா. உங்க பேரு அப்புறம் எங்க இருந்து பேசுறீங்க?
1: சனிக்கிழமையான
0: என்ன கேம் அப்படிங்கறது கேட்டீங்களா? சரி ஓகேக்கா, நம்ம ஒரு கேம் விளையாண்டுலாமா?
1: என்ன
0: வேலையா போறீங்க?
1: என்ன
0: சாப்பாடு ரெடி பண்ணலாம் இருக்கீங்க? ஓகேக்கா, அப்ப நாளைக்கு வந்துருமா சம்பளம்?
1: நாளைக்கு
0: பண்ணுவீங்களா? ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு.
1: உங்களுக்கும்
0: பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அட்வான்ஸ் சொல்றோம். கண்டிப்பா கொடுத்துடலாம். ரொம்ப நன்றி. ஓகே, நம்ம தமிழரசி அக்கா வந்து இன்றைக்கி ரொம்ப அருமையாக பேசினாங்க. அது மட்டும் இல்லாமல் நாளை கழிச்சு அவங்களோட பர்த்டேவும் அப்படிங்கிற ஒரு தகவலுமே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக தங்கமான வாழ்த்து ஷோவில் அவங்களுக்கான ஒரு வாழ்த்துக்களை அவங்க தரப்பில் வந்து கண்டிப்பாக யாராவது கேட்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு நம்ம நினா பாப்பா வந்து இந்த ஒரு பகுதியில் வேற ஒரு விஷயம் தான் சொல்ல போகிறாங்க. ஆனால் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன விளையாட்டு பிடிக்கும் நினா?
2: கண்ணாமூச்சி.
0: கண்ணாமூச்சி தான் பிடிக்குமா? சரி, கண்ணாமூச்சி எப்படி விளையாடணும் எங்களுக்கு சொல்லித்தரீங்களா? சரி சொல்லுங்க.
2: ஒரு ஆளு பத்தணும்.
0: சரி,
2: இன்னொரு ஆளு ஒளியணும்.
0: ஓகே,
2: ஒளிஞ்சிட்டு கண்டுபிடிச்சு நீ ஐஸ் வைக்கணும்.
0: சரி, இப்ப நான் வந்து ஒளியறேன்னா நான் வந்து உங்களை பார்த்து ஐஸ்ன்னு சொல்லுவேனா? நீங்க வந்து ஐஸ்ன்னு சொல்லிட்டேன் நான் வந்து உங்களை பார்த்து. சரி, அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணணும்? நீங்க போய் பொத்தணுமா இல்ல நான் போய் பொத்தணுமா? ஓகே, அப்ப நீங்க தான். சரி, கேமோட ரூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ப நல்லா தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே, நம்ம நினா பாப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ரூல்ஸ் எல்லாமே சொல்லிட்டாங்க அவங்களோட ஃபேவரட்டான ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு பற்றி. ஆனால் இன்னைக்கான நிகழ்ச்சியில் வேற ஒரு விளையாட்டு, அதே மாதிரியே ஒரு விளையாட்டு தான். அது என்னன்னு நான் வந்து இப்போ சொல்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாட்ஸ், அதாவது ஹாப் ஸ்காட்ச் அப்படிங்கிற ஒரு விளையாட்டு பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். புரியாத பேராக இருக்குது, ஏதோ ஒரு நாட்டோட விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி நினச்சிட வேணாம். இது நம்ம ஊர் 90s கிட்ஸோட ஒரு விளையாட்டுக்களில் ஒன்றான பாண்டி விளையாட்டு இருக்கு இல்லையா, அதோட ஒரு ஆங்கில பேர் தான் இந்த ஹாப் ஸ்காட்ச் அப்படிங்கிறது. இப்போ உள்ள குழந்தைகளுக்கு இப்படி ஒரு கேம் இருந்துச்சா அப்படின்னு தெரியாமல் கூட வந்து இருக்கலாம். ஏன்னா வந்து

இந்த மாதிரி இந்த ஒரு கேம் வந்து தொலைஞ்சு போகிற ஒரு கேமாக வந்து மாறிக்கிட்டே வருது. அதனால தான் இன்றைக்கி அந்த ஒரு கேம் பற்றி நம்ம வந்து சொல்ல போகிறோம். அதுக்கு முன்னாடி இதோட ஹிஸ்ட்ரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரோமானிய படைகள் அவங்களோட ஒரு சுறுசுறுப்பையும் கால்களோட வலிமையையும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு பயிற்சி கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு பயிற்சியிலிருந்து தான் இந்த ஒரு விளையாட்டு உருவானதாக சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து காலப்போக்கில் வந்து நிறைய விஷயங்களாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அப்போலாம் வந்து 100 அடிக்கு மேலே பெருசாக வந்து அந்த கட்டங்கள் எல்லாமே வரையப்பட்டு இருந்துச்சோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த நொண்டி ஆட்டம் மாதிரியே இதுவுமே வந்து கொஞ்சம் ஒரு ஷார்ட்டான ஒரு இதில் தான் வந்து நடக்குது. ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஊர் ஊருக்கு ஒரு ஒரு ரூல்ஸ்லாம் வந்து வச்சுருப்பாங்க. ஆனால் நார்மல் ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கட்டத்தில் கல் போட்டு அதில் மிதிக்காமல் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு வந்து தாவணும். இது வந்து பேசிக்கான ரூல்ஸ். அடுத்து கடைசியாக போயிட்டு திரும்ப வந்து அதே மாதிரியே வந்து ரிட்டர்ன் ஆகணும். இந்த கட்டம் அப்படிங்கிறது வந்து சாக்பீஸு பொடி அப்படின்னு நிறைய விதங்களில் வந்து யூஸ் பண்ணி விளையாடுவாங்க. ஆனால் முக்கியமாக இந்த ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டு, அதாவது நம்ம போட்டிருப்போம் கட்டம், அந்த கட்டத்தை மிதிக்கக்கூடாது, அது மட்டுங்கிறதான். அடுத்ததா இந்த கல் இருக்கக்கூடிய கட்டத்திலையுமே வந்து குதிக்கக்கூடாது. ஒத்த காலில் சரியாக யார் பேலன்ஸ் பண்ணி நிற்கிறாங்களோ அவங்க தான் அந்த ஒரு கேமில் முக்கியமாக வின் பண்ணுவாங்க. இது பேலன்சிங்க்கு எவ்வளோ முக்கியத்துவம் தரப்படுதோ அதே மாதிரியே தசை ஒருங்கிணைப்பு, அதாவது நம்மளோட தசைகள் எலும்புகள் இது எல்லாமே ரொம்பவே வந்து ஸ்ட்ராங் ஆகுமா. அதனாலேயே இந்த ஒரு விளையாட்டு உடற்பயிற்சியாகவுமே வந்து சொல்லப்படுது. ஏன்னா வந்து ஒத்த காலுக்கு எக்ஸசைஸ் கொடுத்த மாதிரி இருக்கும், அடுத்த காலையும் திரும்பவும் வந்து மாற்றி விளையாடுவாங்க. இந்த மாதிரி மாற்றி எக்ஸசைஸாக இருக்கிறதுனால ஒரு உடற்பயிற்சி சார்ந்த விளையாட்டாகவுமே இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு, இந்த ஒரு கேம் வந்து குழந்தைங்க வந்து மறந்துட்டாங்க அப்படின்னா அதையுமே வந்து பெரியவங்க எடுத்து சொல்லி இப்படி ஒரு கேம் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கும் புரிய வச்சு சூப்பராக விளையாட வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்றைக்கான நிகழ்ச்சியிலையுமே ஒரு கேம் விளையாண்டுட்ருக்கோம் மாற்றி யோசி. அந்த கேமையுமே நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். அதுக்கு 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டுருக்கு, கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
5: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை எஃப்எம் 90.4.

இப்போ நேரம் சரியாக 6:19 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக. உங்க கூட பேசிக்கிட்டு இருக்கிறது நான் தியஸ்ரீ, அப்புறம் பாட்டு பாடுங்க.

0: பறந்து வா, சட்டை போட்டுறேன், ஓடை கொக்கே இங்கே வா, ஓடி பிடித்தாடலாம், மாட புடாவை இறங்கி வா, மடியில் அமர்ந்து பேசலாம்.
1: சரி, ஓகே, இந்த ரைம்ஸ் போதும். இதுக்கு அடுத்தபடியாலும் நம்ம வந்து இன்னொரு ரைம்ஸ் தான் கேட்க போகிறோம். இதிலேயே வந்து பாதி ரைம்ஸ் இன்னுமே வந்து இருக்குது, அதை அடுத்த பகுதியில் தான் வந்து நம்ம ரிவீல் பண்ணுவோம் அப்படிங்கிறத சொல்லிட்டு அடுத்ததான் இன்றைக்கான நிகழ்ச்சியில் மாத்தியோசி கேமுமே விளாண்டுட்ருக்கோம். இந்த ஒரு கேமில் நேயர்கள் யாராவது கலந்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஜாலியாக விளையாடலாம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இப்போ நிறைய பெற்றோர்கள் வந்து குழந்தைகளோட உண்மையான சந்தோஷம் அப்படிங்கிறது அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யறது, அதாவது பிடிச்ச பொருட்களை வாங்கி கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கேட்குற பொருட்களை எல்லாமே வந்து வாங்கி கொடுத்துட்டு பேரண்ட்ஸ் நம்மளை விட்டு தூரமாகவே இருக்கணும்னு எந்த குழந்தையுமே வந்து நினைக்கிறது இல்லை. அம்மா அப்பா ரெண்டு பேருமே வந்து பக்கத்திலே இருக்கணும் அப்படிங்கிறதான் நினைப்பாங்க. இப்போ சிலரோட அப்பாக்களே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெளிநாடுகளில் இருந்து குழந்தைகளுக்கு பிடிச்ச பொருட்களை மட்டுமே வந்து அனுப்பிட்டு இருக்காங்கன்னா குழந்தைங்க வந்து வேற வேற புது புது பொருட்கள்லாம் கேட்க மாட்டாங்க. என்ன கேட்பாங்க அப்படின்னா, நீங்கள் எப்பப்பா ஊருக்கு வருவீங்க, எந்த டைமுக்கு வருவீங்க, என் பிறந்த நாளைக்கெல்லாம் வருவீங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்வி தான் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதிலிருந்தே குழந்தைகளுக்கு வந்து இந்த பேரண்ட்ஸோட குவாலிட்டி டைம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் தேவைப்படுது அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கும். அதுக்கான ஒரு முழு உரிமையுமே வந்து குழந்தைகளுக்கு இருக்குதான். அப்படி வேலைக்காக வெளிநாடுகளுக்கு போகிறவங்க கிட்ட நேரடியாக பேசுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக குறைவாக தான் இருக்கும். ஆனால் மொபைல் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கைகள்லேயே இருக்கிறதுனால அது மூலமாக இந்த மாதிரியான விஷயங்களுக்கு, அதாவது குழந்தைகளோட ஒரு பாசத்தை வெளிக்காட்டுறதுக்கு அந்த மாதிரிலாம் கண்டிப்பாக அந்த ஒரு மொபைலை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஒரு மொபைல் மூலமாக தினசரி ஒரு 15 நிமிஷம் குறைஞ்சது அவங்களோட அந்த கான்வர்சேஷன் அப்படிங்கிறத வச்சுக்கணும். சிலர் வீடுகளுக்குள்ளே இருந்துகிட்டே வந்து சரியாக பேசிக்காமல் இருப்பாங்க, அதாவது அம்மா வந்து வேலையில் பிஸியாக இருப்பாங்க, அப்பா வந்து அவங்களோட வேலைகளில் பிஸியாக இருப்பாங்க. இதனால் குழந்தைகள் கிட்ட சரியான ஒரு உரையாடல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கலாம். அதனால அந்த ஒரு கனெக்ஷன் குடும்பத்துக்கும் குழந்தைகளுக்கும் இருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து உரையாடல்கள் அப்படிங்கிறத வந்து குழந்தைங்க கூட வந்து வச்சுக்கிட்டே இருக்கணும். அவங்களோட குவாலிட்டி டைம் அப்படிங்கிறத ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களும் வரப்போகுது. அடுத்த பாடல் மதராசி படத்திலிருந்து தங்க பூவே பாடல் தான். கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: கடலோடு விளையாடு, இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4. இப்போ நேரம் சரியாக 6:31 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை FM 90.4 கடலோடு விளையாடு.

0: நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும் ஓகே நீனா இஸ்ரேலும் நம்ம கூட தான் இருக்காங்க. சரி, அந்த பேலன்ஸ் இருக்கிற ஒரு பாட்டையும் பாடி காமிச்சிடுறீங்களா? ஓடைக்கொக்கு ஓடைக்கொக்கு
1: ஓடிக்கொக்கு எங்கே வா, ஓடி பிடித்தாடலாம், மாட புறவை இறங்கி வா, மடியில் அமர்ந்து பேசலாம், அன்னை பறவை அசைந்து வா, அழகாய் நல்ல மாடலாம், மடக்கத்து பறவை மகிழ்ந்து வா, மடக்கத்து பேசி சிரிக்கலாம்.
0: ஓகே, மரங்கு மயில்ல தொடங்கி மரங்கொத்தியில முடிச்சாச்சு. சரி, இந்த ஒரு பாடல் முடிஞ்சிருச்சா? சரி ஓகே, ஒரு சூப்பரான பாடல் தான் பாடி காமிச்சிங்க. அடுத்ததா நேயர்கள் யாராவது இன்னைக்கான கேம், அதாவது மாத்தி யோசி கேம் வந்து விளாண்டுட்டு இருக்கோம் இல்லையா, அதுல கலந்துக்கணும்னு ஆசைப்படுறவங்க 7094439999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா நீங்களும் நம்மளோட நினாவோட ஒரு மழலை பேச்சை கேட்டுட்டு அப்படியே ஜாலியா இன்னைக்கான கேம்லயுமே வந்து கலந்துக்க முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேரிங் அப்படிங்கிறது வந்து உணவுகள்லையும் சரி ஸ்நாக்ஸ்லையும் சரி அதுல தான் இருக்கணும் அப்படின்னு பெற்றோர்களுக்குமே வந்து ஒரு தாட் இருக்குன்னு சொல்லலாம். அதை தவிர லைஃப் ப்ராப்ளம்ஸை மனசு விட்டு ஷேர் பண்ணி பேசுகிறவங்க அப்படியுமே வந்து இருக்காங்க. வேற என்ன ஷேர் பண்ணிக்கிற போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அதுதான் பணம். இந்த ஒரு காலகட்டத்தில் பலர் பகிர வந்து தயக்கப்படுறது, பயப்படுறது, சுயநலமாக இருக்கிறது, இது எல்லாமே இந்த ஒரு பணத்துக்காக தான். அதே ஒரு பழக்கத்தை சிலர் வந்து குழந்தைகளுக்கும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அது என்ன விஷயம் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம கூட பேசுகிறதுக்காக ஒரு நேயர் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம்.
2: வணக்கம் நித்யஸ்ரீ, நான் வசந்தி ரங்கநாதன் அரூர்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: ரொம்ப நல்லா இருக்கோம்க்கா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன். சீஃப் கெஸ்ட் எப்படி இருக்காங்க?
0: சீஃப் கெஸ்ட் சொல்லுங்க, நீனா இஸ்ரேல் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு
1: கேக்குறாங்க. நல்லா இருக்கே.
2: ஓ தேங்க்யூப்பா, அழகா பேசுது குழந்தை.
0: ஆமாக்கா ஆமா.
2: ஒரு நாலஞ்சு யோசிச்சு வச்சிருந்தேன், சரி முடிஞ்சது சொல்லலாமே அப்படின்ட்டு கால் பண்ணினேன்.
0: சரி ஓகேக்கா, சைட்ல உங்க டேலண்டையும் வெளிப்படுத்தினா ரொம்ப நல்லதுதான்க்கா, கண்டிப்பா சொல்லலாம்.
2: சரி கேளுங்க.
0: ஓகேக்கா ஓகே ஓகேக்கா, உங்க வீட்டுல எத்தனை பசங்க இருக்காங்க?
2: மழைக்காக காத்திருந்த மனது நடைப்போட மேகங்கள் கை கோர்த்தன அன்னநடை பயில.
0: அன்னநடை அப்படின்னா மெது மெதுவா நடக்கிறதுன்னு சொல்லுவாங்க, வேற எந்த அர்த்தமும் புரியலையேக்கா, கொஞ்சம் சொல்றீங்களா?
2: முகிலுக்கு இன்னமும் வேட்க ஆரம்பிக்கவில்லை, வேட்டிருந்தால் மழை வந்திருக்குமே.
0: முகில் அப்படின்னா மேகம்னு தெரியுது, அது வந்து வரலைன்னு சொல்றீங்களா வந்துச்சுன்னு சொல்றீங்களா?
2: நான் விடுத்த தூது தென்றலோடு, தென்றல் விடுத்த தூது முகிலோடு, முகிலின் தூது வானிடம் சேரவில்லை, மழை பொய்த்து விட்டது.
0: ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கையோட தான் பயணம் பண்றது போலயே கவிதைகள்ல.
2: காருக்கும் பைக்கிற்கும் கன அடி தூரம், கண்ணிமிக்கும் நேரத்தில் இரண்டும் முத்தமிட்டு கொண்டன.
0: இப்பதான் இயற்கைன்னு சொன்னேன், அதுக்குள்ள காரு பைக்குன்னு போயிட்டீங்களேக்கா.
2: நான் வருகையில் என்னோடு போட்டியிட்டு என் முன்னே என்னை பார்த்து கொண்டே நகர்ந்தது கார்மேக கூட்டம், என்ன அழகை ரசிக்கவே என்னை பார்த்து நகர்கின்றனவாம், பொய்யென்றாலும் நானும் வெட்டி தலை குனிந்தேன்.
0: சரி ஓகேக்கா, இதுல இருந்து உங்க ஊருக்கு மழை வரப்போகுது இல்லைன்னா மழை வா அப்படின்னு சொல்றீங்கன்னு
2: நினைக்கிறேன். நன்றிப்பா.
0: சரி ஓகேக்கா ஓகே, சூப்பரா இன்னைக்கான கேம்ல நீங்களுமே வந்து ஒரு கவிதை எல்லாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப உங்களோட அந்த எழுத்து பணியை வந்து இன்னுமே வந்து சிறப்பா சூப்பரா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக ஒரு வாழ்த்துக்களும் சொல்லிக்கிறேன்க்கா.
2: நன்றிப்பா, ரொம்ப நன்றிப்பா.
0: சரி ஓகேக்கா, உங்களுக்கு என்ன இப்ப பாடல் வேணும் அப்படின்னு சொல்லுங்க.
2: எனக்கு என் சுவாச காற்று படத்துல இருந்து சின்ன சின்ன மலை துளிகள் சேர்த்து வைத்தேனும் அந்த
0: ஃபுல் அண்ட் ஃபுல் மலைனாலே மலை பாடல் கேட்டுறதாக்கா, அதுக்கு புது பாடல்கள் நிறைய இருக்குதே.
2: சரி, நீங்களே அதுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணு கொடுத்துருங்க, மெலோடி சாங்க நல்லதா, எனக்கு தான் தெரியாது இல்லையா.
0: சரி ஓகேக்கா ஓகே, மலை சம்பந்தமான ஒரு பாடலே உங்களுக்காக கொடுத்துறோம், ரொம்ப நன்றிக்கா.
2: நன்றிப்பா.
0: ஓகே ஓகே, நம்ம வசந்தி அக்கா இன்னைக்கான கேம் வந்து சிறப்பாகவும் விளையாண்டாங்க, அதே சமயம் அவங்களோட அந்த ஒரு கவிதை திறமையுமே வந்து வெளிப்படுத்திக்கிட்டாங்க. இந்த மாதிரியும் நம்மளோட நிகழ்ச்சிகளை நிறைய நேயர்கள் பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததா குழந்தைகளுக்கு வந்து இந்த பணம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வளர்க்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் வந்து பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கணும், தேவையில்லாமல் செலவு செய்யக்கூடாது, சேமிப்பு பழக்கத்தை வளர்த்துக்கோ, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்பவே நல்லது தான். ஆனால் வந்து நிறைய பேர் வந்து இந்த காசு கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விதியுமே வச்சுருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து அமௌண்ட் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸுமே இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு குழந்தைகளுக்கு வந்து அவசரமாக

அமௌண்ட் வந்து தேவைப்படலாம். பெருசாலாம் கண்டிப்பாக இருக்காது, 50 ரூபா 30 ரூபா இந்த மாதிரி சின்ன சின்ன தேவைகளாக தான் இருக்கும். அதுவும் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, டீச்சர் வந்து பேப்பர் காசு கேட்குறாங்க இல்லைனா வந்து எக்ஸாம் ஃபீஸ் கொடு அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா, அவங்களோட கணக்குகளை வேகமாக வந்து க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக குழந்தைகள்கிட்ட வந்து உடனே வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கித்தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்போது உதவி செய்ய யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஏக்கமான சூழல் கண்டிப்பாக வந்து குழந்தைகளுக்கு இருக்கும். அதனால் குழந்தைகளுக்கு இந்த பகிர்ந்து கொடுக்கக்கூடிய விஷயம், அது வந்து உணவு மட்டும் கிடையாது, மற்ற ஃபீலிங்ஸ் மட்டும் கிடையாது, அந்த ஒரு பணத்துலையுமே வந்து இருக்கணும். இல்லைனா வச்சுக்கிட்டே வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கூடாது. அதனால் குழந்தைகளுக்கு அந்த பகிரக்கூடிய குணம் வந்து பணத்துலையும் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அடுத்ததான் மெஹந்தி சர்க்கஸ் படத்துலேருந்து ஒரு பாடல் வரப்போகுது, அதை தொடர்ந்து நம்ம வசந்தி அக்கா கேட்ட மாதிரி ஒரு மலை சம்மந்தமான பாடலுமே வந்து கொடுத்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து பாடல்களை கேட்டு இணைஞ்சிருங்க. இது கடல் ஓசை FM 90.4.

0: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
1: இனிமே தான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
0: எதுக்கு அலையணுங்கறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
2: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் ஐயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ஜோடியோட விளையாடு. இது உங்க களம், இறங்கி விளையாடுங்க. நம்ம கடலோசை FM 90.4.

இப்போ நேரம் சரியாக 6:47 ஆயிருச்சு. நேயர்கள் எல்லாரும் கேட்டுட்டு இருக்கிறது நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 கடலோடு விளையாடு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் நித்யஸ்ரீ மற்றும் கண்டிப்பா வந்து நீங்களும் வந்து சூப்பரா வந்து பேசணும். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்காக எடுத்துட்டு வந்து ஸ்பெஷலா பேசணும் ஓகேங்களா? சரி, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய சின்ன பசங்க கிட்ட எல்லாம் சொல்லுவீங்களா இந்த மாதிரி பேசலான்னு? வாய் திறந்து சொல்லுங்க. சரி ஓகே, நம்ம நினா இஸ்ரேலும் சொல்லுவாங்க, அதே மாதிரி நாங்களும் இப்போ வந்து சொல்ல போகிறோம். என்ன அப்படின்னா, சனிக்கிழமை நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து பேசலாம், அதுக்கான ஒரு வாய்ப்பு தான் நம்ம நினா பாப்பாவுமே இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அது மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களும் இந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வாரம் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு வந்து அந்த வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கிறவங்க 7094349999 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அவங்களோட வருகைக்கான ஒரு கன்ஃபர்மேஷனையும் கொடுத்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கான நிகழ்ச்சி ரொம்பவே சிறப்பா போச்சு. மாத்தி யோசி கேம் வழக்கம் போல இந்த வாரம் சனிக்கிழமை வச்சதுனால ஒரு சூப்பரா நிறைய பேருமே வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட விஷயங்கள் எல்லாமே சொன்னாங்க. நம்ம வசந்தி அக்கா வந்து சூப்பரா கவிதை வந்து வாசிச்சு காமிச்சாங்க. நம்ம தமிழரசி அக்கா புதுசா நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. நான் வந்து இந்த கேம்ல வின் பண்ணி ஆகணும் அப்படின்னு அந்த மாதிரி ஆர்வமா இருந்து விளையாண்ட எல்லாருக்கும் ஒரு நன்றியை சொல்லிட்டு அடுத்ததா இன்னைக்கான வானிலை தகவல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு காற்றோட வேகம் 19 கிலோமீட்டர்ல இருந்து 22 கிலோமீட்டர் வரை தென்மேற்கு அப்புறம் மேற்கு திசையில இருந்து வீசும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இன்னைக்கு மழைக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா சொல்லுங்க நீனா. இல்ல, அதே மாதிரி இன்னைக்கு மழைக்கான சான்ஸ் எதுவுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு தகவல் ராமேஸ்வரத்துல இருந்து மண்டபம் வரை யார் யார் இருக்கீங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் அப்படிங்கறத சொல்லிட்டு இன்னைக்கான நிகழ்ச்சியில உங்கள்ட்ட டாடா பை பை சொல்லி கிளம்புறது நான் தி எஸ் ஸ்ரீ மற்றும் சரி ஓகே, எல்லாருக்கும் டாடா சொல்லிருங்க, டாடா சொல்லிருங்க. சரி ஓகே, கையில டாடா கஞ்சா அவங்களுக்கு தெரியாதுல, அதனால டாட்டான்னு ஒரு தடவை சொல்லிட்டீங்கன்னா சூப்பரா நம்மளோட நிகழ்ச்சி வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தடுத்து பாடல்களும் வந்துட்டு இருக்கு, கேட்டு இணைஞ்சாங்க. இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: இன்னைக்கு எங்க டீச்சர் கடலை பத்தி நிறைய கேள்வி கேட்டாங்க. நீங்க கடலுக்கு தானே போறீங்க, உங்களுக்கு கடலை பத்தி எவ்வளவு தெரியும்னு செக் பண்ணவா?
1: போட்டிக்கு அப்பா ரெடி.
0: மன்னார் வளைகுடால எத்தனை தீவு இருக்கு?
1: 10-12.
2: நான் சொல்லவா? 21.
0: வாவ், அம்மா கரெக்டான ஆன்சர். இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுவுல இருக்கிற கடல் பகுதிக்கு என்ன பேரு?
1: இங்க தொண்டையில இருக்கு ஆனா வர மாட்டேங்குது.
2: இது நான் சொல்றேன், அது பேரு பாக் ஜலசந்தி.
0: சூப்பர்மா, அடுத்த கேள்வி கேக்கட்டா? கச்சா காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையை நோக்கி அடிக்கும்?
1: ஐயோ, இத சொல்லலைனா நம்மள கம்மா இருக்காமே நம்ப மாட்டாங்களே.
2: அது தெற்கு திசையில இருந்து வடக்கு திசை நோக்கி தான் அடிக்கும்.
1: என்னமா, கடற்கரை பக்கம் சும்மா கூட வந்ததில்ல. ஆனா கடலை பத்தி எனக்கு தெரிஞ்சதை விட உனக்கு நிறைய தெரியும் போல. கடலுக்கு எதுக்கும் போக ஆரம்பிச்சிட்டியா?
2: இல்லங்க, நம்ம கடலோசை எஃப்எம்ல சமுத்திரம் பழகு நிகழ்ச்சி கேக்குறன்ல, அதுதான் காரணம்.
3: கடல் அளவு தகவல்கள் உங்கள் கையருகில். சமுத்திரம் பழகு, திங்கள் முதல் சனி வரை மாலை 7 முதல் 9 வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது மாலை 7 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ராமேஸ்வர ஊர் பொதுமக்களுக்கும் மீனவர்களுக்கும் நாங்கள் சார்ந்த அருளகம் இயற்கை நிறுவனத்தின் சார்பாகவும் கடலோசை எஃப்எம் சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றளவு சேவைகளை செய்கிறோம், அதை பாட்டில் சொல்கிறோம்.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக அடுத்த 2 மணி நேரம் உங்க கூட பேச போறது நான் திபோன். நம்மளுடைய பகுதிகள், அதாவது குறிப்பா நெய்தல் பகுதிகளில் பார்த்தீங்கன்னா அதிகமாக ஆண்கள் தான் வேலைக்கு போகிற நிலைமை இன்னமும் கூட இருக்குது. ஆனால் ஒரு சென்னை எடுத்துக்கிறங்க, இல்லை மதுரை எடுத்துக்கோங்க, கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க, இந்த மாதிரி சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பெண்கள் வந்து ஆண்களுக்கு நிகராக சம்பாதிக்கிறாங்க, அதே போல் ஆண்களுக்கு அதிகமாகவும் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதனால அவங்களுடைய குடும்ப தேவைகளை பார்த்தீங்கன்னா பெண்களால் சந்திக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். அதே போல் அவங்க ஒரு ஊதியம் வாங்கும் பொழுது அதை வேறு விதங்கள்லையும் பயன்படுத்தலாம். அதாவது குடும்பத்துடைய முன்னேற்றத்துக்கு மட்டும் இல்லாமல் வீட்டு வசதிக்காக, இல்லை குழந்தைங்களோட படிப்புக்காக எக்ஸ்ட்ரா செலவழிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்களில் பெண்கள் வந்து ஒரு குடும்பத்தை முன்னேற்றுறதுல அதிக பங்கு வகிக்கிறாங்க. அதே நேரத்தில் நம்மளுடைய நெய்தல் பகுதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கண்டிப்பாக பெண்கள் தான் குடும்பத்தை முன்னேற்றுறாங்க அப்படின்னு சொல்லலாம். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னதான் சம்பாதிக்கிறது ஆண்களாக இருந்தாலும் கூட பெண்கள் தான் அது எப்படி நிர்வாகம் செய்கிறது அப்படின்றத தீர்மானிக்கிறாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் பெண்களும் சேர்ந்து தான் முடிவெடுப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா அதிக முடிவுகளை குடும்பத்தில் பெண்கள் தான் எடுக்கிறாங்க. எந்த கடனை எந்த நேரத்தில் சரியாக கொடுக்கணும் அப்படின்றது பெண்களுக்கு தான் தெரியும். அதனால பெண்கள் தான் ஒரு குடும்பத்துடைய தலைவியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பெண்கள் தான் ஒரு குடும்பத்துடைய முக்கியமான ஆளுமை அப்படின்னு கூட சொல்லலாம். பாடுகள் அதிகமாக இல்லைன்னா வருமானம் அப்படின்றதும் ரொம்ப கம்மியாக தானே இருக்கும். வர்ற வருமானம் உங்களுக்கு போதுமானதாக இருக்கா, செலவுகளுக்கு என்ன செய்வீங்க, ஒரு வீட்டை சமாளிக்கிறதுக்கு குடும்ப தலைவியாக என்னென்ன விஷயங்களை நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்றது தான் இன்றைக்கான கேள்வியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.
3: நாள் இதே நாள், நேரம் ரொம்ப நல்ல நேரம், பொண்ணு எங்க மாமன் பொண்ணு, மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ள.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: சொன்னபடிகள் மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பாக்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயலு வாக்கியா ஒன்னா ரெண்டா போ போ. ஒழுங்கா சொன்னதை கேளு சொன்னபடிகள். அப்படியே அது இல்ல உள்ள சொன்னபடிகள் மக்கர் பண்ணாதே. சொன்னபடி கேளு மக்கர் பண்ணாதே. என்னுடைய ஆளு இடைஞ்சல் பண்ணாதே. அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அம்மா, உங்களோட பேர் எங்கேருந்து பேசுகிறீங்க?
3: என் பேர் சகாயம் பாமன்.
2: போனதுலேருந்து பார்த்தோன்னா அதிகமாக பாடுகள்லாம் எந்த படகுலையுமே இல்லை. இசைப்படகாக இருக்கலாம், நாட்டுப்படகாக இருக்கலாம், ரெண்டுலேயுமே வந்து பாடுகள்லாம் அதிகமாக இல்லை. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து ஃபேமிலியோட அந்த குடும்ப செலவுகளை சமாளிக்கிறதுன்றது நம்மளுக்கு எப்பயுமே இருக்கக்கூடிய ஒன்று தான். அதுவும் இல்லாமல் June 15 ஆயிடுச்சு அப்படின்னா ஜூன் மாதம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களோட செலவையும் பார்க்கணும், அதே நேரத்தில் குடும்பத்தில் இருக்கிற தேவைகளையும் பார்க்கணும். அதே நேரத்தில் இந்த தடவை நம்மளோட பகுதியில் விசேஷங்கள் ரொம்ப அதிகமாக இருந்தது. இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு ஒரு குடும்ப தலைவியாக நீங்கள் என்னென்னலாம் பண்ண வேண்டியிருந்தது?
3: இப்போ குடும்ப தலைவியானா எங்கள் வீட்டுக்காரவங்க லஷ்கரா தான் போகிறாங்க. இப்போ வாரத்துக்கு 5000 ரூபா சம்பளம்னு சொல்லையிலேயே அந்த வாரத்துலேயே வந்து 20,000-30,000 ரூபா மொய் வந்து மொய்களை போடலை. மொய் இப்போ நாங்கள் வாங்கியிருக்கிறோம்னா மொய்கள் வந்து கண்டிப்பாக போட்டாகணும், இல்லைன்னா வீட்டுக்கு பட்டாளத்திலேயே வந்து கொண்டுகிட்டு வந்துடுறாங்க, மொய் போட்டிருக்கோம் நீங்கள் மொய் போடலை அப்படின்னு. ஆனால் இந்த வருஷம் நிறைய ஃபங்க்ஷன், காது குத்து, கல்யாணம், சடங்கு, வீடு குடியேறது, இது நிறைய ஃபங்க்ஷன்கள் ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ வந்து இப்போ கல்யாணம்னா கல்யாணம் இப்போ ஸ்ட்ரைக் முடிஞ்சு தொடங்குறாங்கன்னா கல்யாணம் முக்கியமானது. இந்த சடங்கு, இந்த புதுநன்மை அதுனா வந்துக்கிட்டு கொஞ்சம் தவிர்த்தா தான் மக்களுக்கு வந்து வாழ முடியும். இதுக்கடையெல்லாம் 65 நாளில் வந்து சாப்பாடுகளுக்கு வந்து இப்போ வார வட்டி, இப்போ 2 ரூபா வட்டிக்கு வாங்குறோம்னா 10 ரூபா வட்டி, 10 ரூபா வட்டி தர்றியா அப்போ தான் தர்றேன் அப்படின்னு. அப்போ கிடைக்காத பட்சத்தில் போய் மக்களுக்கு அதில் உள்ளத்தான் செய்கிறேன். எப்படி அந்த 5000 ரூபா சம்பளத்தில் மொய்ய போடுமா, இல்லை வார வட்டியை சமார் கட்டுவோமா? லாஞ்சு ஒரு கடல் போனாலுமே அந்த கடங்காரவுக்கு வீட்டுக்கு வந்துடுறாரு. ஏன்னா அது வந்து ரொம்ப வந்து கடினமாக இருக்குது. இப்போ மாஸ்தையில் ஒரு மொய் மட்டும் மாஸ்தையில் ஒரு 4-5 ஃபங்க்ஷன், 6 ஃபங்க்ஷன், இல்லை குறைஞ்சது ஒரு 10 ஃபங்க்ஷன் மாஸ்தைக்கு வந்தால் கூட பரவாயில்ல. இந்த வட்டம்லாம் ஒரு நாளிலேயே வந்து 5 பந்தல் 6 பந்தல் இப்படி இருந்ததுனால மக்கள் வந்து வாங்கின மொய் வாங்கின மக்கள் வந்து சிக்கி திணறி இருந்தாங்க. ஆனால் இப்போ கடலுக்கு போய் வருமானங்களும் அதிகமாகவும் கிடையாது, பட்டவங்களுக்கு பாடு. அங்கிட்டு லோனும் இப்போ லோனு இப்போ வந்து திங்கள்ல இருந்து புதன்கிழமை வியாழக்கிழமை வர லோனு, இதில் மாத லோனுக்கு வேறு மாத லோனுகள்லாம் வாங்குறோம்ல, அந்த மாத லோனுகள்லாம் வந்துடுது. அது வந்து இப்போ 5000 ரூபா வாரத்தில் வந்து கடன் இல்லாத ஆட்கள்னால் 5000 ரூபா அவங்களுக்கு மிச்சம் சாப்பாடு செலவு தானே, லோன் எதுவும் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கடன்பட்டிருக்கிறவங்க, இந்த திருமண காரியம் பண்ணியிருக்கிறவங்கலாம் வந்து தொழிலே இல்லைன்னா ரொம்ப கடன் தான் வாங்குற மாதிரி.
2: இப்போ உங்களுக்கு வந்து லோன் அப்படின்றது நம்மளுக்கு நம்மளோட பகுதியில் இப்போ அதிகமாகிட்ட ஒன்றா இருக்குது. அப்போ உங்களுக்கு மாத லோனு அப்படின்றது கட்டுறது ஈஸியாக இருக்குமா, இல்லைன்னா வாரத்தில் திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இதில் ஒரு ஆளே வந்து மாத லோனும் எடுத்திருப்பாங்க, வார லோனும் எடுத்திருப்பாங்க, இப்படிலாம் இருப்பாங்க. அப்போ எது வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக மாத லோன் மட்டுமே இருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லுவீங்களா, இப்போ வார லோனு அதுவே ஓகே தான் நம்மளுக்கு கட்டுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குன்ற மாதிரி நீங்கள் யோசிப்பீங்களா?
3: இப்போ வார லோனும் சொல்லையில் வந்து 600 ரூபா 700 ரூபா. இப்போ தொழிலே போகலைனாலும் பக்கத்து வீட்டுக்காரர்கள்ட்ட ஒரு 600 ரூபா தாங்க அடுத்த நாள் தர்றேன் அப்படின்னா கூட வாங்கிடலாம். இப்போ மாத லோனு வந்து அந்த 5 வாரத்தையும் மொத்தமாக சேர்த்து 3000-3500 அப்படின்னு இருக்கையில் வந்துக்கிட்டு ரொம்ப கஷ்டம். இருந்துட்டாலும் மாத லோன் வந்து அந்த ஒரு நாள் தானே பார்க்குறோம், அந்த ஒரு நாள் கடன் வாங்கி கட்டுறோம்ல அப்படின்னும் மாத லோனும் கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஆனால் அதிகம் அமௌண்ட்டை பார்க்கையில் வார லோன் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியுது எங்களுக்கு. ஏன்னா வாரந்தோறும் சம்பளம் வாங்கினா அந்த 600 ரூபா போயிடுதுல, அந்த மாதத்தில் வந்து அந்த 3000-4000 இப்படி வந்து எங்களுக்கு பரட்ட முடியலை.
2: இப்போ வாரத்துலேயே அதிகமாக லோனு அமௌண்ட் கட்டுற மாதிரிலாம் இருக்குதா, அந்த அமைப்பு இருக்குதா, அது அமௌண்ட்டை பொறுத்து அமையுமா?
3: அமௌண்ட்டை பொறுத்து தான் அமையும். இப்போ 1,00,000 ரூபாய்னா 1,200 ரூபா அப்படி கட்டுறதில்ல, 1,00,000 ரூபாய்னா. ஆனால் என்ன 3 வருஷத்துக்கு போடுறாங்க, 3 வருஷத்துக்கு தர்றாப்பில் போடுறாங்க, அதனால கொஞ்சம் கம்மியாக தாங்க சொல்கிறோம். இப்போ 1,00,000 ரூபா வேறு லோனில் வாங்கினோம்னு வைங்களேன், 4,500-5,000 மாதத்துக்கு கட்டுற லோன்.
2: இப்போ கவர்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு லோன்லாம் முன்னாடி இருந்தது, இப்போ முழுக்க முழுக்க நம்மளுக்கு பார்த்தோன்னா தனியார் லோன் தான் நம்மளுக்கு மேக்ஸிமம் நம்மளோட பகுதியில் இருக்குது. ஏன் யாருமே வந்து கவர்மெண்ட் லோனை வந்து அது ஒரு அக்செப்ட் பண்ணலை, கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கக்கூடிய லோன் வந்து அதிகமாக வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்களா?
3: கவர்மெண்ட்லேருந்து லோன் வாங்கியிருக்காங்க, கவர்மெண்ட் லோனை வாங்கிட்டு தான் கெட்டமாக இருக்கோம்ல. ஏன்னா வீட்டுக்கு வந்து கொடுக்குற லோனு, வீட்டில் வந்து மேனேஜரோ ஆஃபீஸரோ வந்து பேசுனாங்கன்னா வந்து வீட்டுக்குள்ளே வந்து லோன்காரன் கிழிச்சிடணும்னு பயந்துக்கிட்டு வந்து நம்ம லோனை இங்கே வீட்டில் வர்ற லோனை தானே கட்டுறோம். கவர்மெண்டில் பேங்குகளில் வாங்குற லோனை நம்ம கெட்டமாக இருக்கோம்ல, அது என்ன ஆலையை கட்டிக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துடுறோம்ல. அதனால கவர்மெண்ட்லேயும் லோன் நிறைய மக்கள் வாங்கியிருக்காங்க, இந்த லோன்லேயும் வாங்கியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்டில் வந்து நாள் பிரகாரம் கட்டுறது இல்லை. இப்போ 10ஆம் தேதி கட்டுறோம்னா சரி ஒரு 15ஆம் தேதி கட்டுவோமே அப்படின்னு இருந்துடுறது. இவன் வந்து 10ஆம் தேதினா 10ஆம் தேதி பைக்கை வச்சுக்கிட்டு வாசலில் நிற்பாங்கல்ல, அப்போது அவமானமாக தெரிஞ்சிருக்காங்க இங்கே கட்டிடுறது. இங்கேயும் வாங்கிட்டு அங்கேயும் வாங்கிக்கிட்டு எங்கள் படுற பாடு இருக்கே, எங்களால் தாங்க முடியலை.
2: ஆனால் வந்து நம்மளுக்கு கவர்மெண்ட் லோன் இல்லாமல் நீங்கள் சொல்லும் போது என்ன புரிஞ்சது என்னென்னா, நம்ம ஒரு 10ஆம் தேதினா நம்மளுக்கு ஒரு கேப் இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு சம்பள நாள் வந்துடும், டக்குன்னு நம்ம கட்டிடலாம். ஒரு 2 நாள் அவகாசம் இருக்குது. ஸோ நம்மளுக்கு அது ஒரு கவர்மெண்ட் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வசதி இல்லையா?
3: பேங்க் அது பேங்கில் வந்து 2 நாள் அவகாசம், 3 நாள் அவகாசம் கொடுக்காங்க. ஆனால் இந்த தனியார் லோன் நம்ம எடுக்கிறோம்ல, அது வந்து காலையில் 10 மணிக்கு லோன் கட்டணும், இல்லைன்னா தலைவி மாதிரியே கிழிப்பாங்கல்ல. என்ன என்ன கொடுத்துல லோனு ஆஃபீஸர் என் வீட்டு வாசலில் நிற்கிறாருன்னு சொல்லிட்டு தலைவி மாதிரியே பேசுவாங்கல்ல, அதுக்கு பயந்துக்கிட்டு தான் கவர்மெண்ட் கொடுத்த லோனை கெட்டாமல் கிழி வாங்கிக்கிட்டு இந்த லோனை கெட்டிக்கிட்டு இருக்கோம்.
2: நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன புரியுதுன்னா, கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ஏதோ ஒரு குடும்ப தலைவியாக எதையாவது ஒன்று அங்கிட்டு மாற்றி இங்கிட்டு மாற்றி எதையாவது பண்ணியே ஆகணுன்ற ஒரு கட்டாயத்திலையும் நெருக்கடியிலையும் நம்ம இருப்போம். இதுக்கெல்லாம் சரியான தீர்வு வரணும்னா பாடு நம்மளுக்கு அதிகமாக வரணும்,
3: பாடு அதிகமாக வரணும். இப்போ பாடு வந்துச்சுன்னா கூட கொஞ்சம் சரி கட்டி வந்துடலாம். இப்போ ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறோம்னு நினச்சா கூட, இப்போ லோனு வேண்டாம் நம்மளுக்கு 2 வருஷம் கஷ்டப்படணும், ஒருத்தவங்கள்ட்ட கேட்குறோம்னா 10 ரூபா வட்டி வார வட்டி அப்படின்னு நினைக்கையில் அதுக்கு லோன் எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடலாமே அப்படின்னு சொல்கிறதுக்காக இப்போ லோனுகள் மக்கள் விழுந்துடுறாங்க. இப்போ ஒரு தேவை ஒருத்தவங்கள்ட்ட போய் எதா காசு தாங்க அப்படின்னு கேட்டால், உனக்கு போட்டு வச்சுருக்கியா லாஞ்சி வச்சுருக்கியா வீட்டு பத்திரம் வச்சுருக்கியா அப்படின்னு கேட்கையில் லோன்காரர் வந்து நம்ம வந்து இதைத்தானே எலிஜிபிளாக தானே பார்க்குறாங்க, பார்த்தா உங்களுக்கு லோன் வருது கரெக்டாக கட்டுறாங்க, இவங்களுக்கு லோன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்களே. அப்போ இங்கிட்டு வாங்கி மக்களுக்கு வந்து தேவைகளை சந்திச்சுக்கிறாங்க. இப்போ அதிகமாக வார வட்டி இதுக கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இந்த லோன் வந்ததுலேருந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கிற மாதிரி தெரியுது. மக்கள் வேறு எங்கே வாங்கியிருக்காங்களோ தெரியல, ஏன்னா கல்யாண தேவைகள் அதிகம் இல்லைப்பா. ஒரு மறுக்கரையேற்ற மாதிரி இருக்கையிலே வந்து ரொம்ப, இப்போ நம்ம வீட்டில் வந்து பொண்ணு இருக்குது அப்படின்னு பார்க்க மாட்டாங்கல்ல, 15ஓந்தறியெல்லாம் 20ஓந்தற ஒரு அதுக்கு வந்து ஒரு கல்யாணம், ஒரு பொம்பளை பிள்ளைய கல்யாணம் மேக்ஸிமம் ஒரு 15 ரூபாவும் போட்டு கட்டி கொடுத்தாலுமே அந்த அந்தானு 16 லட்சரூபா 17 லட்சரூபாய்க்கு மேலே வருது. அதனாலயே இப்போ வந்து அந்த மொய் வந்தாலுமே அந்த பொம்பளை பிள்ளை கட்டிக்கிற வீட்டில் வந்து பத்த மாட்டேங்குது, அதனால அந்த லோனுகள் எடுத்து கடன் கொடுப்போமே அப்படின்னு சொல்கிறது தான்.
2: அப்போ இதுலேருந்து நம்ம வந்து கல்யாணத்தில் இருக்கக்கூடிய சிஸ்டத்தையும் நம்ம மாற்றி ஆகணும். ஒரு ஃபேமிலியோட எதிர்காலத்தை அது வந்து பாதிக்கும். இப்போ ஒரு அக்கா இருக்காங்க, அடுத்து தம்பியோட எதிர்காலத்தை அது பாதிக்கும் அப்படின்றது நீங்கள் சொன்னதுலேருந்து ஒரு குடும்ப தலைவியாக எனக்கு புரிஞ்சுது. ரொம்ப நன்றி அம்மா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
3: ரொம்ப நன்றி.
2: பாடல்களை தொடர்ந்து பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள்நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு.
1: தம்பி கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இத பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துல தான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்கு சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள் கடல் ஓசை FM 90.4.
5: வணக்கம் அம்மா, உங்களோட பேர் எங்க இருந்து பேசுறீங்க?
6: நானா பாமல்ல இருந்து பேசுறேன். என் பேர் செங்கோல் ராணி.
5: ஒரு குடும்ப தலைவியா நீங்க என்னென்ன செலவுகளை எப்படிலாம் சமாளிக்க வேண்டியிருக்கு?
6: ஒரு நம்ம ஒரு மக்கள்கிட்ட வாங்கித்தான் ஒரு மக்களுக்கு கொடுக்காப்புல இருக்குது. ஒருத்தவங்கள்ட்ட வாங்கித்தான் மறுபடியும் மறு ஆளுக்கு மொய் போடுறாப்புல இருக்குது. எல்லாமே கடன் தான் வாங்குறாப்புல இருக்குது. ஏதோ நம்ம ராமேஸ்வரம் தான் போட்டு கிடக்கு, ஒன்றுமே செய்ய முடியல. போயிட்டு போயிட்டு போயிட்டு போயிட்டு நட்ட நட்டன்னு தான் வருது. தொழில் பார்க்க முடியலை. இங்கே பயந்துக்கிட்டே இங்கிட்டே தொழில் பார்த்து இங்கிட்டே கரையை வந்துடுறாங்க. அதனாலே ரொம்ப முக்காசி என் குடும்பத்தில் ரொம்ப இதாக.
5: இப்போ வந்து நீங்கள் ஒரு எந்த செலவை, இந்த செலவு தான் எனக்கு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, ஒருவேளை இந்த செலவு எனக்கு இல்லைன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அப்படின்னா என்ன செலவு?
6: லோனு எங்கள் வீட்டுக்காரங்க பிடிக்கிறது. இந்த ரெண்டு தான் ரொம்ப பாரமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. எப்படியோ சமாளிச்சு ஓடுதியா? ரொம்ப இந்த வருஷம் ரொம்ப சிரமம், கடன் தான் வாங்குறப்ப.
5: ரொம்ப நன்றி அம்மா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
6: நன்றி.
5: இந்த சீசன் நம்மளுடைய பகுதிகளில் அதிகமாக பாடுகள் இல்லை, அதனால வருமானமும் குறைவாக தான் இருக்குது. இந்த நேரம் உங்களுக்கு குடும்ப செலவுகளை சமாளிக்க என்ன செய்கிறீங்க அப்படின்றது தான் கேள்வியாக கேட்டுட்ருக்கோம். பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: வணக்கம் அம்மா, உங்களை அறிமுகப்படுத்திக்கோங்க.
3: என் பேர் ஜனவா, பாமலேருந்து பேசுகிறேன்.
2: தொடக்கத்துலேருந்தே பார்த்தோம்னா எல்லாருடைய உதவிகளும் உச்சரிக்கிறது பாடுகை இந்த வாட்டி இல்லை, சுத்தமாக விஏ செலவு காசு இல்லை. இதுக்கு இடையில வந்து விசேஷம் நம்மளோட பகுதியில் இந்த டைமில் பார்த்தோம்னா ரொம்ப ஜாஸ்தியாக வச்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கே அதிகமான ஃபங்க்ஷன் வந்து நம்ம அட்டன் பண்ணிகிட்ருந்தோம் ஒரு டைமில். அப்படி இருக்கிற நேரத்தில் ஒரு குடும்ப தலைவியாக பாடுகளும் இல்லை, அதே நேரத்தில் விசேஷத்துக்கும் போகணும், குடும்ப செலவுலையும் சமாளிக்கணும்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டியிருக்குது, எப்படி சமாளிக்கிறீங்க?
3: நகை இருந்தால் ஈடுவைப்போம், அப்படி இல்லைன்னா சந்தாவில் வாங்குவோம்னா நிறையா லோன்லாம் நான் இருக்க விட மாட்டேன். ரெண்டு லோன் அதுக்கு மேலே கெட்டையும் முடியாது, ஏன்னா தொழில் இல்லை. இப்போ முன்னாடி மாதிரி சீசன் வரும் பாடு வர மாட்டேங்குது, அதனால் நிறையா லோன்லாம் எடுக்க மாட்டேன். என்னால் எவ்வளோ சுருக்கி செலவழிக்க முடியுமோ அவ்வளோ தான் நான் செலவழிப்பேன். நான் யார்கிட்டையும் நிறையா கடன்லாம் போய் வாங்க மாட்டேன். எவ்வளோ முடியுதோ அவ்வளோ காசு செலவழிப்பேன், அவ்வளவு தான் படிச்சுட்டு கொடுத்தா நானே இதை செஞ்சு

0: மாட்டேன். இன்னொன்று, நான் லோன் எடுத்து அந்த லோன் எடுக்கிற காசை வந்து நான் வீட்டுக்கு செலவுக்குலாம் கொடுக்க மாட்டேன். அது என் பிள்ளைகளுடைய தேவைக்கு மட்டும்தான் நான் அதை வந்து வச்சுருப்பேன், வச்சு செய்வேன். ஏன்னா அது அதிகமான செலவழிக்கிறதுக்கெலாம் வந்து எவ்வளோ உழைப்பு வருதோ அந்த உழைப்புக்கு தக்க நான் நல்லா செலவழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கேன். நம்ம வல்லம் பொருளையே போட்டு போடல, இல்லை ரெண்டு பேரும் சம்பளத்து தானே வராது, அந்த சம்பள காசு எவ்வளோ வருதோ அதை வச்சு தான் நல்லா சமாளிச்சுக்கிட்டுருக்கேன். நானும் எல்லோரும் இருக்கானே யார்ட்டையும் போய் வார வட்டி அது இதுக்கெலாம் வாங்கினேன், ஒரு ஒரு சில நேரம் வாங்கினேன். என் மகன் கடலுக்கு போகாமல் இருக்கும்போது இப்போ அவன் கடலுக்கு போகணும் அதையெல்லாம் விட்டுட்டேன். நான் 1000 ரூபா வந்தாலும் 1000 ரூபாயும் 7 நாள் செலவழிக்கணும்னு செலவழித்து, 10 நாள் செலவழிக்கணும்னு செலவழிப்பு அந்த காசை வச்சு. நான் வந்து ஆடம்பரமாவெல்லாம் இருக்க மாட்டேன். அதனால எனக்கு பாடு இருந்தாலும் பாடு வரலைனாலும் எனக்கு ஒன்றும் தெரியாது.
1: இந்த நேரத்தில் வந்து இந்த சிக்கனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சிக்கனம் அப்படின்றது வேற சேமிப்புன்றது. இப்போ சிக்கனமும் சேமிப்பும் இந்த நேரத்தில் உங்களுக்கு வந்து எவ்வளோ தூரத்துக்கு அவசியமானதாக படுது? ஒரு முன்னக்கூடியே நம்ம யோசிச்சுருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் என்றைக்காவது ஒரு நாள் யோசிச்சுருக்கீங்களா?
0: கண்டிப்பாக நான் யோசிச்சுருக்கேன். ஏன்னா நான் வச்சுருக்கிற பொம்பளை பிள்ளைகள் நிறையா பொம்பளை பிள்ளைகள் நாங்கள் நிறையா யோசிச்சுருக்கேன். ஒரு லோன் வாங்கி ஒரு ஆள்கிட்ட கொடுத்து வச்சு என்னுடைய சேமிப்பு, என் மகனுடைய சேமிப்பு எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இன்றைக்கி நான் எப்படினாலும் நான் ஆடம்பரமாக இருக்கலாம், அந்த ஆடம்பரமாக நான் இருக்க மாட்டேன். என் மகளுக்கு இன்றைக்கி நான் இப்போ 2 வருஷம் ஆச்சு ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு, அப்போ இந்த பிள்ளைக்கு நான் கல்யாணம் முடிக்கணும்னா நான் சிக்கனம் வர்றதானே அது சரியாக வரும். அதுக்காக நம்மளுக்குன்னு 1000 செலவு வரும், பாடு வரல பாடு வரலாம் நான் சொல்ல மாட்டேன். பாடு வரலைன்னு இந்த இருக்காக நான் சொல்லவும் மாட்டேன், எனக்கு சொல்லவும் தெரியாது பாடு வரலைன்னு. அதே மாதிரி நான் லோன் எடுக்கிற காசு, என் மகன் கொண்டுற காசெல்லாம் சேமித்து வச்சு பாப்பாவுக்குமே இப்போ நான் நகை எடுத்தேன். 7 ரூபா 6 ரூபா நகை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். போய்
1: இந்த டைமில் நம்மளுக்கு வந்து விசேஷம் அப்படின்றது எப்பயுமே ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க நம்மளோட பகுதியில். பொதுவாகவே ஸ்ட்ரைக் நேரத்தில் விசேஷம் வைக்க மாட்டாங்க மேக்ஸிமம். ஸ்ட்ரைக்கு முடிஞ்ச உடனே பார்த்தா பயங்கரமாக வைப்பாங்க. அப்போ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
0: அந்த ட்ரிப்பு அப்படி மொய் வர நேரத்தில் 10 ரூபா கூட சேமிக்க முடியாது ராஜா, 10 ரூபா கூட எங்களுக்கு சேமிப்பு கிடையாது. ஒரு 3-4 வாரம் ஃபுல்லாக 1,60,000 ரூபா உழைச்சதுக்கப்புறம் மொய் தான் போட்டிருக்கேன். ஒரு சோறு சாப்பிட்ருக்கோம், மொய் போட்டிருக்கோம். அதையெல்லாம் அந்த கல்யாண ஜிசனுக்கெல்லாம் அந்த சேமிக்க நினைக்கிறதுலாம் குதிரை கொம்பு சேமிக்கலாம் முடியாது. ஏன்னா சொந்தக்காரங்க மொய்க்கு 5,00,000, 5,000, 5,000, 5,000 ரூபா மொய் போட்டால் எங்கேருந்து கூட சேமிக்கிறது? 2 மாதம் சுத்தமாக சேமிப்பே கிடையாது. ஸ்ட்ரைக் முடிஞ்சு இது வரைக்கும் எந்த சேமிப்பு அந்த காசில் நான் 10 ரூபா கூட சேமிக்கலை, மொய் தான் போட்டிருக்கேன். ஒரு ஈடு கூட திருப்ப கிடையாது.
1: இந்த நேரத்தில் அவங்க ஏதாவது யோசிக்கலாம் விசேஷம் வைக்கிறவங்க அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? யோசிக்க மாட்டேன்.
0: நான் யோசிச்சிருக்கேன் எப்படின்னா கல்யாணம் மட்டும் முடிக்கலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். இந்த தண்ணி ஊற்றுற சடங்கு, பால் காய்ச்சுறது, காது ஊற்று, இதுகளெல்லாம் தவிர்த்து கல்யாணம் மட்டும் முடிக்கலாம் அப்படின்னு நான்
1: நினச்சிருக்கப்பா. ரொம்ப நன்றி அம்மா உங்களோட கருத்துக்களை சொன்னதுக்கு.
0: ரொம்ப நன்றி.
1: பாடல்களை தொடர்ந்தும் பேசலாம், இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன்.

0: கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 8:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலின் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
2: அப்படின்றதுக்கான தமிழ் பொருள் என்னன்னு தெரியுமா? கடமை அப்படின்றது. அப்ப நம்ம செய்யக்கூடிய வேலையும் கூட கடன் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நேயர்கள் இணைந்திருப்பது பாம்பன் நேசகரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திமு. முன்னாடி இருந்த காலங்களில் பெண்கள் நம்மளுடைய கடல் தொழிலுக்கு அதிகமான வேலைகளை செஞ்சு கொடுத்தாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? ஒரு முதுகெலும்ப போல. காரணம், அவங்க கடலுக்கு போறவங்களுக்கான தண்ணீர் கொண்டு போறதுல இருந்து கரைக்கு பிடிச்சிட்டு வந்த மீன்களை கொண்டு வர வரைக்கும் எல்லாமே பெண்களுடைய ஒரு வேலையா இருந்துச்சு. இது எல்லாமே இதர வேலைகள் அப்படின்னு சொல்லலாமே. குறிப்பா நிர்வாக திறன் அப்படின்றது அன்றைய பெண்களிடம் அதிகமாகவே இருந்துச்சு. காரணம், சொந்தமா தன்னுடைய கணவருக்கு ஒரு நாட்டுப்படகோ ஒரு விசைப்படகோ இருக்குது, இல்ல வேறு ஏதோ ஒரு தொழில் செஞ்சிட்டு இருக்காங்க கடல் தொழில் சம்பந்தமா அப்படின்னா, அதை வழி நடத்தி கொண்டு போறது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா பெண்களாக தான் இருந்திருக்காங்க. அதனால நம்மளுடைய பகுதிகளில் நிர்வாகத்திறன் பெண்களிடம் இயற்கையாகவே இருந்த ஒன்று அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஆண்களுக்கு இணையாக பெண்களும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு குடும்ப தலைவியா, ஒரு மனைவியா, ஒரு அக்காவா, ஒரு அம்மாவா, ஒரு அத்தையா, அவங்களுடைய பணி அவங்களுடைய தலைக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சரி, இந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கடல் தொழில் நலிவடைந்து கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். காரணம், பாடுகள் அதிகமாக வரமாட்டேங்குது. அந்த நேரங்களில் கடன் சுமை அப்படின்றது வீட்டில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கெல்லாம் ஒரு கணவருக்கு சப்போர்ட் பண்ணணும்னா பெண்கள் என்னென்னலாம் செய்யலாம் அப்படின்றத இன்னைக்கு நிகழ்ச்சி மூலமாக நான் சொல்ல போகிறேன் பாடல்களுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை FM 90.4.

0: கார் வாங்குறது கனவு மாதிரி. அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காசு வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

பக்கத்தில் வந்தவன்னே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். பட்டு கோட்டை பக்கத்தில் கொட்டை பார்த்து வைக்கிறவே. பட்டணத்தில் வந்தவன்னே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். புத்தி கட்டு போட்டுக்கிட்டான், மாட்டினது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மகரதி

ராத்திரியே இந்திரனின் ஊர்வசியே என் தோட்ட மல்லிகையே எப்போது பார்த்தாலும் கைபிடியில் நிற்கிறிய எப்போது பார்த்தாலும் கைபிடியில் நிற்கிறிய அடிமாமா மகரதியே

0: மாறுதடி.
1: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4 நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க.
2: தெரிஞ்சுக்கலாமா நம்ம கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
4: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
5: ஒரு பறவை தன்னுடைய குஞ்சுக்கு பறக்கிறதுக்கு எப்படி கற்றுக் கொடுக்குமோ அதே போல பெண்களுக்கான வாய்ப்புகளை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4 சமுத்திரம் பழகு நிகழ்ச்சிக்காக உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். இந்த நேரங்கள்ல கடல் தொழில அதிகமா பாடுகள் இல்ல அப்படின்னா அதிகமா வருமானம் இல்ல அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்துல பெண்கள் கண்டிப்பா ஒரு தொழில் முனைவோரா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். தொழில் முனைவோர் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பெண்ணுடைய தனி குடும்பத்தை மட்டும் வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போறது இல்ல, அது ஒரு சமுதாயத்தை வளர்ச்சி பாதைக்கு கூட்டிட்டு போகுது அப்படின்னு சொல்லலாம். காரணம் முன்னாடி இருந்த பெண்கள் எல்லாம் எடுத்துக்கோங்களேன், அவங்க கல்லூரிக்கு முத முதல்ல ஒரு அக்கா போகும்பொழுது அவங்களுடைய தங்கை என்ன சொல்லுவாங்க, அக்கா தான் காலேஜ் போச்சு இல்ல நானும் காலேஜ் போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுல இருக்கிற பெரியம்மா பொண்ணோ இல்ல பெரியப்பா பொண்ணோ சித்தி பொண்ணோ யாரா இருந்தாலும் என்ன சொல்லுவாங்க, அந்த அக்கா காலேஜ் போறாங்கல்ல நானும் அவங்களோடய சேர்ந்து காலேஜ் போயிட்டு வந்துடுறேன், சேஃபாக தானே இருப்பேன் அப்படின்ற மாதிரி பெண்கள் முத முதல்ல தங்களுடைய கல்லூரி படிப்பை ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பகுதிகளில் எல்லா பெண்களுமே இன்றைக்கி கல்லூரிக்கு போகிற நிலைமை வந்திருக்கு. இதே போல தான் ஒரு பெண் தொழில் முனைவோர் ஆகும்பொழுதும் அவங்க மட்டும் இல்லாமல் அவங்க கூட இருக்கிற 10 பேரையும் சேர்த்து தொழில் முனைவோர் ஆக்க முடியும். எப்படின்னு கேட்குறீங்களா? கல்லூரிகளுக்கு எப்படி ஒரு பெண் வந்து போகும் பொழுது அந்த பெண்ணை சார்ந்து மற்றவர்களும் போனாங்களோ அதே போல் ஒரு தொழில் முனைவோரை சார்ந்து பல தொழில் முனைவோர்கள் உருவாகுவாங்க. அந்த நேரத்தில் ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான சிந்தனை எல்லா பெண்களுக்குமே வரும். அந்த சிந்தனை தான் பார்த்திங்கன்னா அவங்களுடைய முதல் கருவி அப்படின்னு சொல்லலாம். இதற்காகவே இதை ஊக்குவிக்கிறதுக்காகவே பல அமைப்புகளும் இருக்குது. குறிப்பாக வீட் அப்படின்னு சொல்லுவாங்க, WEAT, அதாவது மகளிர் தொழில் முனைவோர் சங்கம். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பெண்களுக்கு தொழில் முனைவோராகிறதுக்கான பயிற்சியையும் அதற்கான கடன் உதவிகளையும் சேர்த்து கொடுக்குறாங்க. அது மூலமாக நீங்கள் ஒரு தொழில் முனைவோராகி அது மூலமாக உங்களுடைய குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தலாம். அதே போல் பார்த்தீங்கன்னா உத்தியம் சகி. இப்போ ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சிட்டோம், அந்த பொருளை எப்படி விற்கிறது அதற்கான இணையதளம் தான் இந்த உத்தியம் சகி. இது மூலமாக நீங்கள் கடன் உதவிகளையும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, ஒரு நிறுவனத்தில் கடனும் கொடுத்து அதே நேரத்தில் சேமிப்பையும் பண்ண முடியுமா, அது என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன் பாட்டுக்கு அப்புறமா. தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.
6: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ இங்கு வந்ததாரோ.
7: பாஞ்சாலி பாஞ்சாலி,
8: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ என்ன பேரோ.
7: பரஞ்சோதி பரஞ்சோதி.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: ஒரு வெற்றியை அடைகிறதுக்கு முத முதல்ல எடுக்கக்கூடிய அந்த படிநிலை அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு முயற்சி தான் ஒரு வெற்றியை தீர்மானிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமுத்திரம் பழக நிகழ்ச்சிக்காக நான் திபோன். முத முதல்ல சுய தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த நிறைய பெண்கள் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பை உருவாக்குனாங்க. அதுதான் சுய தொழில் புரியும் பெண்கள் சங்கம், அதாவது சேவா அப்படின்னு சொன்னாங்க. இதை 1970 வருஷத்திலேயே இந்தியாவில் உருவாக்குனாங்க. இதை ஒரு முன்னுதாரணமாக வச்சுதான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் முத முதல்ல 1990 வருஷம் மகளிர் சுய உதவிக்குழு அப்படின்றத உருவாக்குனாங்க தமிழக அரசு. இது மூலமா பெண்களுடைய பொருளாதாரத்தையும் அவங்களுடைய சமூக முன்னேற்றத்தையும் உருவாக்க முடியும் அப்படின்னு நினைச்சாங்க. சுய உதவி குழுக்கள்ல என்னதான் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெண்கள் ஒரு 10 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த 10 பேரும் சேர்ந்து ஒரு மகளிர் சுய உதவி குழு. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள்ட்ட இருக்கக்கூடிய காசுகளை சேமிப்பு தொகையா கட்டுவாங்க அந்த மகளிர் சுய உதவி குழுல. அந்த மாதிரி கட்டும் பொழுது அவங்களுக்கு சேமிப்பு, அதுக்கேற்ற வட்டி, இது எல்லாமே வரும். அதே நேரத்தில் ஏதோ ஒரு தேவை வீட்டில் இருக்குது, அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய சேமிப்பு தொகையிலிருந்து நீங்கள் கடன்களை வாங்கிக்க முடியும். அந்த மாதிரி கடன்களை வாங்கும் பொழுது உங்களுடைய சேமிப்பையும் கட்டுவீங்க, அதே நேரத்தில் கடன் வாங்குறதுக்கான முதலையும் கட்டுவீங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த வட்டியிலேயே இருக்கும். மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமா தொழிலும் கூட ஆரம்பிக்கலாம். அந்த மாதிரி தொழில் ஆரம்பிக்கும் பொழுதே நீங்க நிறைய இடங்கள்ல கேள்விப்பட்டிருக்கலாம். பனை ஓலை பொருட்கள் செய்யறது, அதே போல வீட்டுக்கு தேவையான பொருட்களை செய்யறது, இது எல்லாமே மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாவே கிடைக்குது. அதே நேரத்துல இது மூலமா இதை ஊக்குவிக்கிறதுக்காக அரசும் கூட நிறைய சலுகைகளை கொடுக்குறாங்க, நிறைய இடங்கள்ல அவங்களுக்கான கடைகளை கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுக்கும் பொழுது பெண்களுடைய வாழ்வாதாரம் ரொம்பவே மேம்படும் அப்படின்றத சொல்லலாம். அதனால கிராமப்புறங்களில் மட்டுமே இருக்கக்கூடிய மகளிர் சுய உதவி குழுக்கள் நம்மளுடைய பகுதிகளிலும் இருக்குதா அப்படின்றத சர்ச் பண்ணுங்க, அதில் போய் ஒரு உறுப்பினராக சேருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உங்களுக்காகவே பாடல்கள் வருது. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடலுக்கு கிளம்புவோமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணலாம் சம்பாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பையன் கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
3: சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம்.
0: எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வரம் தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்தை போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா ஒரு நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக் பைய போடுறோம். அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
0: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
2: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
4: கடல் தாய்க்கு பாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: சமுத்திரம் பழக, சமுத்திரம் பழக, அலை தரும் கடலில் அழியாத தகவல்கள். கடல் ஓசை FM 90.4.
7: அருமையான பாடல்கள் கேட்டுட்டு இருக்கீங்க கடல் ஓசை FM 90.4. சமுத்திரம் பழக நிகழ்ச்சியில உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் திபோன். மடவா மீன், இத முல்லட் ஃபிஷ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதுல நிறைய நன்மைகளும் கூட இருக்குது. புரதச்சத்து, ஒமேகா 3, விட்டமின்கள், விட்டமின் B12, விட்டமின் D, விட்டமின் A, இந்த சத்துக்கள் எல்லாமே இருக்குது. அதே போல தாது உப்புக்கள் அதிகமா இருக்கு, குறிப்பா பொட்டாசியம், செலினியம், கால்சியம், பாஸ்பரஸ், இந்த மாதிரியான சத்துக்கள் அதிகமாவே இருக்குது. அதனால உங்களுடைய சரும ஆரோக்கியத்தை நீங்க நல்லா வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மடவாய் மீன்கள் வாங்கி சாப்பிடலாம். அதே போல இதய நோய், மூளை செயல்பாடு, இது எல்லாத்தையும் மேம்படுத்துறதுக்கு உதவி செய்து நிறைய நோய்களுடைய அபாயத்தை குறைக்கிறதுல இந்த மடவாய் மீன்களுக்கு முக்கிய பங்கு வகிக்குது. எலும்புகளை வலுப்படுத்துறதுக்கும் இது உதவி செய்யுது. அதனால ஆரோக்கியமான நன்மைகளை பெறணும்னு நினைச்சிங்கன்னா எல்லா மீன்களை போல மடவா மீன் என்னென்னக்கு கிடைக்குதோ அன்னைக்கு வாங்கி குழம்பு வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பெண்கள் பறக்கணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் அவங்களுடைய சிறகுகளை கத்தரிக்காம அவங்களுடைய சிறகுகளுக்கு வர்ணம் பூசி பறக்க வைங்க, கண்டிப்பாக அவங்க ஒரு சாதனையை செஞ்சு உங்களுக்கும் பேர் வாங்கி தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கான சமுத்திரம் பழக நிகழ்ச்சியை நான் நிறைவு பண்ணிக்கிறேன். இதே மாதிரி அருமையான கருத்துக்களோட உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் திபோன். தொடர்ந்து இணைந்திருங்கள், இது கடல் ஓசை FM 90.4.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

Thank you.

0: தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 9:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: அலைப்பாயுதே நிகழ்ச்சிக்காக அன்பான உள்ளங்களோட வீட்டுக்கே காற்றலைகள் மூலமா வந்தாச்சு சுல்தானா. எல்லாரும் சாப்பிட்டாச்சா? சாப்பிடாம இருந்தீங்கன்னா சீக்கிரமா போய் சாப்பிடுங்க. அடுத்த 1 மணி நேரம் நம்ம கேட்க இருக்கிற கதை பேரு பொன்னுச்சாமி எழுதின கோடை மழை. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4. கதைக்குள்ள நுழையலாமா? இப்படி ஆகும்னு பரமசிவம் கனவு கூட காணல. உள்ளுக்குள்ள இடி விழுந்த பச்சை மரமா திகைப்புல அரண்டு போனாரு. மனுஷனோட புத்தி இம்பிட்டு தாழ்ந்து போகுமா? இன்னைக்கு நடந்தது நிஜம்தானா? என்னால இன்னும் நம்ப முடியல. கடவுளே என்ன இது அப்படின்னு ஒரு மாயமான சந்தேகத்தோட மனசுக்குள்ள யோசிச்சபடியே பரமசிவம் அமைதியா உட்கார்ந்திருந்தாரு. நான் இத போய் எப்படி என் மனைவி கிட்ட சொல்றது? கறி பூசிக்கிட்ட மூஞ்சியோட எப்படி போய் நிக்கிறது? என்ன எவ்வளவு ஏளனமா பாப்பா, எனக்கு படபடான்னு வருது அப்படின்னு பரமசிவம் மனசுக்குள்ளேயே புலம்பும் போது அவருக்கு கை கால்லாம் வேறுத்து ரொம்ப படபடப்பா ஆகி போச்சு. அந்த ஊரோட வடக்கு பக்கத்துல வரிசை வரிசையா கடைகள். கடைகளோட முன்னாடி பஸ்ஸுக்கு காத்திருந்த ஜனக்கூட்டம் அங்கேயும் இங்கேயும் போனபடி இருந்துச்சு. கூட்டத்துல ஒட்டாம அந்நியமா பரமசிவம் வெறுக்கு வெறுக்குன்னு பார்த்த

நினைவோட்டம் ஓடிக்கிட்டு இருக்க கொதிக்கிற மனசுக்குள்ள தல தளக்கிற சோற்று பறக்கைகளா நினைவுகள் நினைவோட வாழ பிடிச்சு பரமசிவத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போனபடி இருந்துச்சு. அந்த இந்தான மணி 7:30 ஆச்சு. அவ்வளவா அவருக்கு குளிர்ல ஆடிக்காத்து இப்பவே லேச பாசா தலை காட்டி அசைச்சு பாத்துட்டு இருந்துச்சு. ரோடு முழுக்க கடை வரிசைகளோட நிழல். பஸ் ஸ்டாண்டில இருந்து வெளியேற பஸ் எல்லாம் சர் சர்ன்னு போயிட்டு இருந்துச்சு. எதிர் வரிசையில இருக்கிற கடைகள் எல்லாம் மக்கள் அவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. முதல்ல வந்த வேலையை முடிச்சுட்டு ஊர் பக்கம் போய் சேரணும். இங்க இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு புதுசா தெரியறாங்க. இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னு மனசுக்குள்ளேயே கவுச்சுக்கிட்டு அமைதியா நின்னுட்டு இருந்த பரமசிவம் கிட்ட கண்ணெல்லாம் பீழ அப்பி இருக்க பரிதாப கோலத்தோட ஒரு யாசகர் தாத்தா பரமசிவம் சுத்தி சுத்தி வந்தார். அவரை பார்க்கும்போது ரொம்ப நலிவடைஞ்ச நிலையில இருக்கிறது மாதிரி இருந்துச்சு. உடம்புல புண் காயங்களோடையும் கந்தலாகி போன சட்டையை போட்டுக்கிட்டு உடம்பு ரொம்ப வத்தி போய் மரக்குச்சி போல சோர்ந்து போய் பரமசிவம் கிட்ட வந்து கையேந்தி உதவி கேட்டார். ஐயா நாதியத்த சீவன்யா, இதாச்சும் கொடுங்கயா, தர்மம் பண்ணுங்கயா அப்படின்ற அந்த யாசகம் கேக்குற தாத்தாவோட வார்த்தைகள் மத்தவங்களா இருந்தா அவங்களோட மனச பெசைய வச்சிருக்கும். ஆனா அந்த குரலோட அவலமும் அந்த குரலோட வலியும் பரமசிவத்தை ஒண்ணுமே பண்ணல. அந்த தாத்தா பரமசிவம் கிட்ட யாசகம் கேட்டதுக்கு பரமசிவம் என்ன சொன்னாரு தெரியுமா? கதையெல்லாத்துக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க அலைப்பாயுதே நிகழ்ச்சியில. சூப்பரான பாடல்கள்.

0: சம்மர் நா ஹாட் கூல் ரூஃப் டைல் வாங்கி அதை சமாளிக்க அனுஜ் ஸ்டைல்ஸ் மால் தான் சரியான ஸ்பாட். அனுஜ் ஸ்டைல்ஸ் மால்.
1: கார் வாங்குறது கனவு மாதிரி, அப்படிப்பட்ட கனவு நனவாகும் போது அது பெஸ்டா இருக்க வேண்டாமா? பெஸ்டான காஸ் வாங்க பெஸ்டான கம்பெனி தான் நம்ம ஆனமலைஸ் டொயோட்டா. டிரைவர் ஃப்ரெண்ட்லி கார்ஸ், கஸ்டமர் ஃப்ரெண்ட்லி கம்பெனி, பிராண்ட் நியூ மாடல்ஸ், பிரீத்தபிள் பிரைசஸ். உங்க ஆசைக்கும் கொடுக்கற காசுக்கும் கொஞ்சமும் குறை இல்லாம பாத்துக்க வேண்டியது நம்ம ஆனமலைஸ் டொயோட்டாவின் பொறுப்பு. இது கார் வாங்குற இடம் மட்டும் இல்ல, உங்க கனவு கார்களை கேர் பண்ற இடம். ஆனமலைஸ் டொயோட்டா, வழுதூர், ராமநாதபுரம். தொடர்புக்கு 8012799000.
2: ஸ்கூல்லாம் தொடங்கியாச்சு, என்ன பசங்களுக்கு யூனிஃபார்ம்லாம் வாங்கியாச்சா?
3: இனிமேதான் வாங்கணும். என் பிள்ளைங்க மூணு பேரும் மூணு ஸ்கூல்ல படிக்கிறாங்க, எத்தனை கடைக்கு தான் போறது?
2: எதுக்கு அலையணுங்கிறேன், அதுக்கு தான் இருக்கவே இருக்கு நம்ம அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ்.
4: எல்லா ஸ்கூல் யூனிஃபார்மும் ஒரே இடத்துல வாங்கணும்னா நீங்க வர வேண்டிய இடம் அயூப்கான் டெக்ஸ்டைல்ஸ், பாம்பன் ராமேஸ்வரம் மண்டபம் மற்றும் தங்கச்சி மடம்.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
6: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
7: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. எத்தனையோ பேரு அந்த யாசகம் கேக்குற தாத்தாவ கடந்து போனபடி இருந்தாங்க. சில பேரு அவரை ஏறெடுத்து கூட பாக்கல. இன்னும் சில பேரு அவரு கையேந்தி உதவி கேட்டதுக்கு மதிப்பு கூட கொடுக்காம, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ பரமசிவம் கிட்ட அந்த ஐயா வந்து கையேந்தி நிக்கும் போது அவரும் அதையே தான் பண்ணாரு. என்கிட்ட ஒரு பைசா இல்லப்பா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிருங்க. ஐயா, சாப்பிட்டு நாலு நாள் ஆச்சியா, ரொம்ப பசிக்குது. பசிக்குதுன்னா அதுக்கு நான் என்ன பண்ண? ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க சாமி, ஒரு பண்ணும் டீயாச்சும் வாங்கி குடிக்கிறேன். அதுக்கு உங்களால முடிஞ்சதையாச்சும் கொடுத்துட்டு போங்களேன், உங்களுக்கு புண்ணியமா போகும். எதுக்குங்க நான் உங்களுக்கு தேவையில்லாம செலவழிக்கணும்? எனக்கு என்ன தலையெழுத்தா? இங்க பாருங்க, அதெல்லாம் தர முடியாது. உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை. முதல்ல நான் இந்த ஊரை விட்டு கிளம்பணும், அதை விட்டுட்டு இப்படி வந்து என் கண்ணு முன்னாடி நின்னு என்ன தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பரமசிவம் அந்த தாத்தாவை நிமிந்து கூட பார்க்காம அங்கிருந்து போயிட்டாரு. அந்த இடத்துல இருந்த யாரையுமே பாக்குறதுக்கு பரமசிவம்க்கு பிடிக்கல. அவர் அங்கன்னு மட்டும் கிடையாது, அவங்க வீட்டுலயும் யார்கிட்டயும் சரியாவே பேச மாட்டாரு. மதுரைக்கு எப்ப பஸ் வரும்னு காத்துக்கிட்டே இருந்தாரு. எவ்வளவு நேரம் நிக்கிறது இந்த பஸ் வருதா? சே, ஒரு வழியா வந்துருச்சு, ஏறி சீட்டை பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்லயும் ஏறி உட்கார்ந்துட்டாரு. நல்ல வேலையா பரமசிவம் உட்கார்றதுக்கு பஸ்ல ஒரு இடமும் கிடைச்சிச்சு. கண்டக்டர் எல்லார்கிட்டயும் டிக்கெட் எடுக்கிறதுக்காக வரும்போது, எங்க சார் போனோம்? நான் ராஜபாளையம் போனும். சார், இங்க பாருங்க, ராஜபாளையம் போய் சேர்றதுக்கு 10 மணிக்கிட்ட ஆயிரும். சரியா 10:10 கோயில்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து புறப்படும். அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சிட்டா கலிங்கப்பட்டியில இருந்து இறங்கி பொடி நடையா நடந்து போனீங்கன்னா 2 மைல ஊர் வந்துடும். மெயின் வரைக்கும் தான் வண்டி போகும், உள்ளுக்குள்ளலாம் போகாது. ஏற விருப்பம் இருந்தா ஏறுங்க, இல்லனா இப்பே இறங்கிருங்க. அப்புறம் தேவையில்லாத பிரச்சனை உங்களுக்கு எனக்கும் வேண்டவே வேணாம். ஏன்னா எல்லாரும் இங்க பொறுமையா இருக்காங்களா என்ன? சொல்லாம கொல்லாம வண்டியில ஏறி உட்காந்துடுறது, அப்புறம் தேவையில்லாம சண்டை போடுறது எதுக்கு சார்? உங்களுக்கு ஏற முடிஞ்சா ஏறுங்க, ஊருக்கு பக்கத்திலே போயிருவீங்கன்னா ஓகே, அப்படி இல்லன்னா இப்பயே இறங்கிருங்க. இல்ல இல்ல, நான் பஸ்லயே இருக்கேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டக்டர் அங்கிருந்து அடுத்த சீட்டுக்கும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் கதையில என்னாச்சு தெரியுமா? சொல்றேன், பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிய கடல் ஓசை FM 90.4 கேட்டுட்டு இருக்கிறோம்.

0: ஓட்டுவே.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
3: அலைபாயுதே நிகழ்ச்சியில கோடை மழை அப்படின்ற கதையை கேட்டுட்டு இருக்கிறோம். பஸ் கொஞ்ச நேரத்திலேயே புறப்பட்டுச்சு. கண்ணு மூடி படுத்த பரமசிவத்தோட மனசுக்குள்ள அவங்க அப்பாவை பத்தின நினைவுகள்லாம் அலைபாய ஆரம்பிச்சுச்சு. இளவட்டம் ஆனதுக்கு அப்புறமும் சுப்பிரமணியத்துக்கு அம்மாவோட கூலி உழைப்புல வயத்த நினைச்சுக்கிட்டே தெருல சும்மா சுத்திட்டு இருந்தார். ஊர்ல யாருமே உப்புக்கல்லுக்கு கூட சுப்பிரமணிய மதிக்க மாட்டாங்க. வெறும் ஆளா தெரிஞ்ச அவர் மேல பரமசிவத்தோட அப்பா சங்கையாவோட பார்வை விழுந்துச்சு. சங்கையா ஐயா கைமுறுக்கான ஆள், நல்ல குணம் கொண்டவர், ரெண்டு ஜோடி காளை மாடுகள் வண்டிய வச்சு பெரிய விவசாயம் பாத்துட்டு இருந்த ஒரு நபர். தொழுவத்தை நிறைச்ச கால்நடைகள், அப்புறம் மூணு சொந்த கிணத்து பாசனம், இன்னும் வேறு சில கிணறுகள்லயும் பங்கு பூஞ்சை எல்லாம் பண்ணதோட நல்ல செல்வ செழிப்பா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு மனுஷன். எல்லாருக்கும் உதவி பண்ற குணத்தோட இருக்கிற ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர்னே சங்கையா ஐயாவ சொல்லலாம். அவரோட நெஞ்சல ஈரத்துக்கு பஞ்சமே இல்லை. என்னடா சுப்பிரமணி, அதான் இளவட்ட ஆயிட்டல்ல, சும்மாவே இருந்தா என்ன அர்த்தம்? பிறகு என்ன செய்ய மாமா, வேற வழியே இல்லையே, என்ன பண்ண சொல்றீங்க? அது சரி, வழியே இல்லையா, அப்போ உன்கிட்ட எதுவும் வழி இருக்கா? கையில துட்டு காசு இருந்துச்சுன்னு வைங்க, சைக்கிள் ஏதாச்சும் வியாபாரம் பண்ணுவேன், ஆனா எனக்கு தான் அதுக்கு வழியே இல்லையே.
4: வியாபாரம் பண்ணுவியா?
3: ஆமா மாமா, ஆசைலாம் இருக்கு. ஏன், பரமசிவாண்ண மாதிரி நானும் ஒரு நல்ல நிலைமைக்கு போமாட்டேனா என்ன? ஆளாகிற முடியுன்ற தெம்பு இருக்கு, ஆடி மாசம் முடியட்டும், ஒரு வழி பாத்துருவோம் அப்படின்னு சுப்பிரமணி கள்ளக்கபடம் இல்லாம சொல்லும் போது அவரோட வார்த்தைகள்ல மனசோட ஈரம் அழகா தெரிஞ்சிச்சு. சொன்னபடியே ஆவணி மாசம் வந்ததும் சுப்பிரமணி எப்படியோ 300 ரூபாய புரட்டி தொழுவத்துல கிடந்த ஒரு பழைய சைக்கிளையும் வாடகைக்கு எடுத்தார். அதுக்கு உதவி பண்ணது யாரு தெரியுமா? சங்கையா ஐயா. வாழ்க்கையில தான் யாருன்னு நிரூபிச்சு காட்டணும்ன்ற வெறி சுப்பிரமணியத்துக்கு உடம்பு முழுக்க நிறைஞ்சு இருந்துச்சு. உப்புக்கல்லுக்கு கூட மதிக்காத ஊர்க்காரவங்க முன்னாடி வைரக்கல்லா ஜொலிச்சு காட்டணும்ன்ற ஒரு வேட்க சுப்பிரமணியோட மனசுல புறையோடி போச்சு. சில்லறைக்கு பருத்தி வியாபாரமும் செஞ்சார். வத்தல வித்தாரு, வேப்ப முத்த வித்தாரு, ஆமனுக்கு எள்ளுன்னு எல்லா பொருட்களையும் தெரு தெருவா கூவி கூவி வித்தாரு. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில விளக்கேத்தி வைக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா? சங்கையா ஐயாவும் சுப்பிரமணியோட வாழ்க்கைக்கு நல்லபடியா விளக்கேத்தி வச்சாரு. அவர் ஏத்தின விளக்குதான் கொஞ்ச நாள்லயே சுப்பிரமணியோட வாழ்க்கையில பிரகாசமா எரிஞ்சிச்சு. சைக்கிளை வாடகைக்கு கொடுத்ததும் சங்கையா ஐயா தான், 300 ரூபாய் பணத்தை கொடுத்ததும் சங்கையா ஐயா தான். கஷ்டத்துல இருக்கிறவங்களோட முகத்துல சிரிப்ப பாக்குறது சங்கையா ஐயாக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது பரமசிவத்தோட மனசுக்குள்ள அவரோட கடந்த கால வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிற மாதிரியே இருந்துச்சு. அவரோட கடந்த கால வாழ்க்கையை நோக்கி பயணிக்கிறது போலயே இருந்துச்சு. சுப்பிரமணியோட வாழ்க்கையில என்ன ஆகிருக்கும், பரமசிவம் இப்ப எதுக்காக ஊருக்கு வந்துட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டு இருக்காருன்றது உட்பட நாம என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து இணைஞ்சிருங்க. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா.
5: மேகங்கறக்குது, மழை வர பாக்குது, வீசி அடிக்குது காத்து காத்து.
6: ஏன் நிறுத்திட்டீங்க? பாட நல்லா இருக்கு, இன்னொரு தரம் பாடுங்களேன்.
7: அது வந்து இந்த பாட்டு எதுக்கு உங்களுக்கு?
6: பாட்டு ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கணும் போல ஆசையா இருக்கு, பாடுங்கன்னா

0: முன்னாடிலாம் மழை காலத்துல சரியா மழை வரும், பெய்யற மழைக்கு கிணத்துல தண்ணி அப்படி கிடக்கும். இப்ப என்னன்னா மழையும் சரியா பெய்யறது இல்ல, காத்தும் சரியா அடிக்க மாட்டேங்குது. இனி கிணத்துல தண்ணி இருக்குமானே தெரியல. இப்பவே ரெண்டு நாள் வெயிலுக்கு ரெண்டு வர தண்ணி வத்தி போயிருது. போற போக்க பார்த்தா குடிக்க தண்ணி இருக்குமானே தெரியலையே.
1: என்ன ஒரே புலம்பலா இருக்கு.
0: இன்னும் கொஞ்ச காலத்துல தண்ணி இல்லாம போச்சுன்னா புலம்பித்தானே ஆகணும்.
1: எதுக்காக இல்லாம போக போது? நம்ம கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எல்லாம் எடுக்கலாம்ல.
0: மனுஷன் எதை எதையோ செயற்கையா உருவாக்குறான், ஆனா தண்ணிய உருவாக்க முடியலையே. தண்ணியா இயற்கை தான் கொடுத்தாகணும். பின்ன எப்படி முன்னெச்சரிக்கையா இருக்கிறதா?
1: நீ சொல்றதும் சரிதான், ஆனா இயற்கையா வர்ற மழை தண்ணிய வீணாக்காம சேகரிச்சு அது மூலமா அடுத்து வர தண்ணி பற்றாக்குறையில இருந்து நம்மளால தப்பிக்க முடியும் இல்லையா?
0: அது எப்படி பண்றது?
1: நம்ம வீட்டு மாடி மேல இருந்தோ இல்ல ஓட்டு மேல இருந்தோ வேஸ்ட் ஆகுற தண்ணிய ஒரு தொட்டில சேகரிச்சு அதை சுத்திகரிப்பு பண்ணி பயன்படுத்திக்க முடியும். சிலர் இந்த மழை தண்ணிய அவங்க வீட்டு கிணத்துல வடி வச்சிருப்பாங்க, அதுவும் கூட நல்ல ஐடியா தான். மழை நீரை சேகரிச்சு நிலத்துக்கு திருப்பி அனுப்புறது மூலமா நிலத்தடி நீர் மட்டம் ரொம்ப அதிகமாகும். அதனால வீட்டுல முதல்ல மழை நீர் சேகரிப்பு தொட்டியே கட்டணும். அப்புறமா இந்த மாதிரி புலம்புறதுக்கு அவசியமே இருக்காது.
2: வீணாகும் மழை நீரை சேகரிப்போம், நீர் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே, அலை பாயுதே, நம்ம கடல் ஓசை FM 90.4.
0: அலை பாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. சைக்கிளோட கேரியர் முழுக்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான வியாபார பொருட்கள் எல்லாமே நிறைஞ்சு இருக்கும். சுப்பிரமணி பருத்தி விப்பாரு, காஞ்ச மிளகா விப்பாரு, அப்புறம் காய்கறிகள் எல்லாம் விப்பாரு. ஏன் காலப்போக்குல துணி எல்லாம் விற்க ஆரம்பிச்சாரு. அந்த சைக்கிள் தாங்காத பொருட்களே இல்ல. புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஆனா போதும், அந்த பகுதியில இருக்கிற மக்களுக்கெல்லாம் புதன்கிழமைக்காரர் வந்துட்டாரா வெள்ளிக்கிழமைக்காரர் வந்துட்டாரான்ற பேச்சுதான் அரசல் பொருசலா இருக்கும். அவ்வளவு எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையவும் கொடுத்த சுப்பிரமணி காலப்போக்குல மக்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நபராவும் மாறி போனாரு. அவர்கிட்ட பொருள் வாங்கினாதான் மக்களுக்கு திருப்தியா இருக்குன்ற நிலைமைக்கு வந்தாரு. இப்போ வெள்ளிக்கிழமை ஒரு பொருள் கொண்டு வர்றாருன்னா புதன்கிழமை வேற பொருள் கொண்டு வருவாரு. சமயத்துல யாராச்சும் எனக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்லி வச்சாங்கன்னா அவங்க சொன்னது போலயே சரியா கொண்டு வந்துருவாரு. வேலை பாக்குறதுக்கு வழிகாட்டினது மட்டும் இல்லாம சுப்பிரமணிக்கு சங்கையா ஐயா தான் பொண்ணு பார்த்த கல்யாணமே முடிச்சு வச்சாரு. சங்கையா ஐயா பார்த்த பொண்ணு நல்ல பெரிய வீட்டு பொண்ணு, அதனால சுப்பிரமணிக்கு யோகம் அடிச்சதுன்னு கூட சொல்லலாம். கல்யாணம் ஆன கொஞ்ச நாள்லயே சுப்பிரமணி தனக்குன்னு ஒரு அடையாளத்தையும் உருவாக்கிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட பெரிய ஆளாவே ஆகிட்டாரு. அந்த கிராமத்திலேயே தனக்குன்னு ஒரு கடையை ஆரம்பிச்சு அத பெரிய அளவுல பலசரக்கு கடையாவும் மாத்தினார். சங்கையா ஐயா பெருமிதத்தோட சுப்பிரமணிய பார்த்து மனம் நெகிழ்ந்து போனாரு. அப்போ சங்கையா ஐயா ஊரை விட்டு கிளம்பினவர் தான். ரொம்ப நாள் கழிச்சுதான் அவர் திரும்ப அவரோட கிராமத்துக்கே வந்தாரு. ஏதோ ஒரு வேலையா வெளியில போனாரு. ஆனா போகும்போது இருந்த முக மலர்ச்சியும் சந்தோஷமும் அவரு ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கூட இல்ல. ஏன் காலப்போக்குல அவருக்கு உடம்புக்கு முடியாம போய் படுத்த படுக்கையாவே போயிட்டாரு. ஆஹா ஓஹோன்னு வாழ்ந்த மனுஷன் ஒரு கட்டத்துல எதுவுமே செய்ய முடியாம சோர்ந்து போய் கிடந்தாரு. காலப்போக்குல சங்கையா ஐயா கடவுள்கிட்டயும் போயிட்டாரு. சங்கையா ஐயா தவறினதுக்கு அப்புறம் அவரோட சொத்து பத்து நிலம் பொலம்னு எல்லாத்தையும் சமமா பிரிச்சு அவரோட பொண்ணுங்களுக்கும் அப்புறம் பையனான பரமசிவத்துக்கும் கொடுத்துட்டாங்க. எல்லாம் கொஞ்ச நாளைக்கு நீடிச்சு வரல, நிலையா இல்ல. அப்பாவோட சொத்து தனக்கு வந்துருச்சுன்ற சந்தோஷத்துல சங்கையாவோட பிள்ளைங்க இருக்கிற சமயத்துலதான் அவரு ஒரு சில இடத்துல கடன் வாங்கியிருக்காருன்ற விஷயமே அங்க இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. பரமசிவம்க்கு தலையில பெரிய இடி விழுந்தது போல இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் கதையில பெரிய திருப்பமே. அது என்னன்னு நாமளும் தெரிஞ்சுக்கலாம். பாடல்களை தொடர்ந்து என்ன செருங்க.

0: சம்மர்ல குளுகுளனே இருக்க அனுஜ் டைல்ஸ் மாலோட கூல் ரூஃப் டைல் வாங்குங்க. அனுஜ் டைல்ஸ் மால்
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: அலை பாயுதே அலை பாயுதே நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4. அலைபாயுதே நிகழ்ச்சிக்காக நான் சுல்தானா. உடம்பு சரியில்லாம சங்கையா ஐயாக்கு போகவும் அவரு வேலைக்கு போகாமலும் அவரோட தொழில் எதையும் பார்க்காமலும் சோர்ந்து போய் இருந்தார். அந்த சமயத்துல அவரோட குடும்பத்தை பாத்துக்கிறதுக்கு கொஞ்சம் பணமும் தேவைப்பட்டுச்சு. அதுக்காக தன்னோட நிலத்தையும் பொலத்தையும் செல்வந்தர்கள் கிட்ட அடகு வச்சு அதுல வந்த காசை வச்சுதான் குடும்பத்தையே பாத்துட்டு இருந்தார். ஆனா அதுக்கப்புறமா அவருக்கு முடியாம போகும்னு யாருமே நினைச்சு கூட பாக்கல. அந்த விஷயத்த அவரு வீட்டுல இருந்த யாருக்கிட்டயுமே சொல்லல. கடன்காரவங்க எல்லாம் வரிசையா வீட்டுல வந்து நிக்கும் போது அவங்களோட கடன் அடைக்கிறதுதான் பரமசிவத்துக்கு மொத வேலையா இருந்துச்சு. அப்பா உயிரோட இருந்த வரைக்கும் அவர்தான் தனக்கு எல்லாமேன்னு சொல்லி அவரை சுத்தி சுத்தி வந்தவங்க எல்லாம் அவர் தவறி போனதுக்கு அப்புறம் ரெண்டு நாளைக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கிறதுக்கு பரமசிவத்தை தேடி வரவே இல்லை. ஒரு பிரச்சனைனா கூட வந்து நிக்க வேண்டியதானே, ஏன் யாருமே என்னன்னு கேட்காம இருக்காங்க அப்படின்ற எண்ணம் அந்த நொடியிலதான் பரமசிவத்தோட மனசுல பொறையோடி போச்சு. அப்பா நல்லா இருந்த வரைக்கும் அவர்கிட்ட எல்லாரும் உதவி கேட்டாங்க, அவரால சந்தோஷமா இருந்தாங்க. ஆனா அவரோட சொத்து பத்தினி எல்லாம் போனதுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் அவரோட கண்ணுக்கே தெரியலையா. ஏன், நான் அவரோட பையன் தானே, அவருக்கும் மூணு பொண்ணுங்க இருக்காங்களே, அவங்க இப்ப எப்படி இருக்காங்க, கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா, எங்களோட நிலைமை என்னன்னாச்சும் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்த்தாங்களா அப்படின்னு தனக்குள்ளேயே புலம்பி புலம்பி பரமசிவம் ரொம்ப வேதனைப்பட்டு போனாரு. தன்னோட சொத்து பத்துன்னு எல்லாமே தன்னை விட்டு போனதுக்கு அப்புறம் பரமசிவம்க்குன்னு மிஞ்சினது ஒரே ஒரு காணி நிலமும் ஒரு சின்ன ஓட்டு வீடும் தான். அவரோட தங்கச்சிங்க அக்காக்களுக்கெல்லாம் சங்கையா ஐயா கல்யாணம் பண்ணி வச்சனால குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லாம இருக்கிற பட்சத்துல நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருச்சுன்ற எண்ணத்தோட பரமசிவம் அதுக்கப்புறம் அதை பத்தி பேசவே இல்லை, நினைக்கவே இல்லை. அவரோட அக்கா தங்கச்சிகளும் பெருசா தனக்கு சொத்து வேணும், காசு வேணும், பணம் வேணும்னு எதுவும் பரமசிவத்துக்கிட்டையும் கேக்கல. அண்மையில இருந்து பரமசிவம் இறுகி போன ஒரு வாழ்க்கையை தான் வாழ ஆரம்பிச்சாரு. அவரோட மனசு இப்ப வரைக்கும் மாறல. காலம் ஒரு சிலர மாத்தோன்னு சொல்வாங்க, பரமசிவத்தோட வாழ்க்கை அப்படி அமைஞ்சிருச்சு. எல்லாரோட வாழ்க்கையும் இங்க ஒரே மாதிரி இருக்கிறது இல்லல்ல. நேயர்களுக்கு இன்னைக்கு நம்ம கேட்ட கதை பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல கதையில அன்பான உள்ளங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் போயிட்டு வரேன், தொடர்ந்து இணைஞ்சிருங்க. இது பாம்பன் நேசக்கரங்கள் அறக்கட்டளையின் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: அவ்வளவுதானா? இப்ப பாரு.
1: சரிதான்,
0: மேல பாடு
1: நீ.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது இரவு 10 மணி. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: செய்தி சொல்லட்டா?
1: நாட்டு நடப்புகள், அரசியல், வணிகம் மற்றும் விளையாட்டு செய்திகள். இனி நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 ஆகாசவாணியின் செய்திகளை நமது கடல் ஓசை எஃப்எம் 90.4 காலை 8 மணிக்கும் காலை 9 மணிக்கும் கேட்டு பயன்பெறுங்கள். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: கடல் ஓசை எஃப்எம் 90.4 நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமுத்திரம் பழகு நிகழ்ச்சியில நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, கூண்டு மீன் வளர்ப்புனா என்ன, அதை பத்தி தான் இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம்.
1: ரேடியோல கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வீடியோவா பார்க்க முடியுமா?
2: முடியும்ல.
1: எப்படி?
3: கடல் ஓசை எஃப்எம் 90.4 சமூக வலைதளங்களான இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், யூடியூப் பேஜஸ் மூலமா நம்ம மாவட்டத்துல நடக்கிற விஷயங்கள், விழிப்புணர்வு தகவல்கள், மாற்று தொழில்கள்னு பலதரப்பட்ட விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்க இன்ஸ்டாகிராம், பேஸ்புக் அண்ட் யூடியூப்ல கடல் ஓசை எஃப்எம் 90.4 CR டைப் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான

0: அக்கா கொரியர் வந்திருக்கு.
1: தேங்க்ஸ்ப்பா. ஏய் தம்பி நில்லுப்பா, பாக்ஸ்ல வர பேப்பர் தான் இருக்கு, ஆர்டர் பண்ண பொருளை காணோம்.
0: போச்சா?
1: என்னப்பா 70% டிஸ்கவுண்ட்னு ஒரு வாட்ச் ஆர்டர் போட்டிருந்தேன், இது என்ன?
0: அக்கா இதுதான் இப்ப புது ட்ரெண்ட், சைபர் கிரைம், ஆன்லைன் மோசடி. இதுக்கு தான் அக்கா மலிவான விலையில எப்படி இவ்வளவு சீப்பா கிடைக்குதுன்னு யோசிக்காம பொருட்களை ஆர்டர் பண்ண கூடாது.
2: அறிமுகம் இல்லாத புதிய இணையதளத்தில் சென்று குறைந்த விலையில் பொருட்கள் கிடைக்கும் என்று நம்பி அதில் இருக்கும் செல்போன் எண் மற்றும் லிங்கில் சென்று பொருட்கள் வாங்குவதை தவிர்ப்போம்.
3: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: ஐஸும் ஏத்தியாச்சு, டீசலும் ஊத்தியாச்சு. என்னப்பா கடல கிளம்புமா?
1: எல்லாம் ரெடி, இன்ஜின ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லாட்டி.
0: என்ன ரமேஷ், காலேஜ் முடிச்ச பைய கடல் தண்ணியே கால படல, முத வாட்டி கடலுக்கு வர வாந்தி கிந்தி எடுத்துட மாட்டியே?
2: அதெல்லாம் எடுக்க மாட்டேனே.
0: ஆ சரி சரி, ஆளை பார்த்தா அப்படிதான் எனக்கும் தோணுது, வா பாத்துக்கலாம். எல்லாம் ரெடின்னு சொன்னானுங்க, மளிகை சாமானே காணோம். எங்க இருக்கு, எங்க இருக்கு, எங்க இருக்கு? ஆ இந்தா இருக்கு.
2: இவ்வளவு பிளாஸ்டிக் பையா, எதுக்குனே?
0: இதுல அரிசி இருக்கு, இதுல சீனி இருக்கு, இதுல மசாலா பொடி இருக்கு, இதுல முறுக்கு இருக்கு, இதுல மிச்சர் இருக்கு, இதுல என்ன இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு.
2: ஏனே இதுல குறைஞ்சது ஒரு 10 பிளாஸ்டிக் பை இருக்குமா?
0: பத்தா? கூடவே இருக்கு ரமேஷ், எதுக்கு கேக்குற?
2: இல்ல இது எல்லாத்தையும் கடல்ல தானே தூக்கி போடுவிய?
0: ஆமா.
2: ஏன்னா நம்ம ராமேஸ்வர தீவுல மட்டும் குறைஞ்சது வல்லம் மத்த போட்டு இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணா 1000 மேல வரும். வருஷத்துக்கு 150 கடலுக்கு போறதா வச்சுக்கிருவோம். ஒரு போட்ல இருந்து மட்டும் ஒரு நாளைக்கு 10 பிளாஸ்டிக் பைய கடல்ல தூக்கி போட்டா 1 நாளைக்கு மட்டும் 10,000 பிளாஸ்டிக்

0: பிளாஸ்டிக் பைய போடுறோம், அப்ப வருஷத்துக்கு கணக்கு பண்ணா எவ்வளவு வரும்?
1: அட ஆமாப்பா, நானே ஒரு 18 வருஷமா கடலுக்கு போறேன், அப்ப நான் போட்ட குப்பையே எக்கச்சக்கமா வருமே.
0: அப்போ இனிமே கடல்ல மீன் இருக்குமோ இல்லையோ? கண்டிப்பா பிளாஸ்டிக் இருக்கும்.
1: அட அதை வேற நினைச்சாலே அடிவயிறு கலங்குது ரமேஷ். இப்பவே வலையில பாதி பிளாஸ்டிக் தான் வருது. கடல் மதா மேல ஆணையா சொல்றேன், இனிமே கடல்ல நான் பிளாஸ்டிக்க போடவே மாட்டேன். கேட்டுக்க
0: அண்ணே, நீ மாசுனே.
2: வாரி வழங்கும் கடல் தாய்க்கு வாரி இறைப்பது குப்பையா? கடலுக்குள் பிளாஸ்டிக்கை தூக்கி எறிவதை தவிர்ப்போம், கடல் வளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடல் ஓசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: சக்தி மாமா மச்சான், எல்லாரும் ஒரு நிமிஷம் நான் சொல்ல போறது கேளுங்க. காலம் போற வேகத்துல நாமளும் சேர்ந்து ஓடலைன்னா காலம் நம்மளுக்கு டாடா பை பை சொல்லிட்டு பறந்து போயிடும். எப்பவும் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். அதுக்கு முதல் படி ஒரு குடிமகனுக்கான அடிப்படை சான்றிதழ்களை எடுத்து வச்சுக்கணும். அடிப்படை சான்றிதழ்களா? அது என்னப்பானு தோணுதா? 10th, 11th, 12th மார்க் ஷீட்டு. இதுக்கு மேல படிக்கலன்னா அதுக்கான டிசி, அதாங்க டிரான்ஸ்பர் சர்டிபிகேட், பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, இருப்பிட சான்று, ஆதார் அட்டை, அப்புறம் வங்கி கணக்கு புத்தகம். நான் இப்ப சொன்ன விஷயங்கள்ல எதெல்லாம் உங்களால எடுக்க முடியுமோ அது எல்லாத்தையுமே எடுத்து பத்திரமா வச்சுக்கோங்க. எங்க எது தேவைப்படும்னே சொல்ல முடியாது, அதனால சிரமம் பார்க்காம எடுத்து வச்சுக்கோங்க. வரட்டா? என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 11:00. வானிலை தகவல். இன்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்திலிருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை, அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட் விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட் விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனசனா, விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்து ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மள வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்ளோ பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலாம்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட்டை கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோவை எடுத்து மார்பிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்டரா? நம்ம போட்டோவை இப்படி மார்பிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிரலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா Facebook ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டதை நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பா இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதே கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: உச்சியில நிக்குது, இப்ப போய் முத்தம் தெளிச்சிட்டு இருக்கீங்க, ஏன் லேட்டா தான் எந்திரிச்சிங்களா?
1: வாச தெளிச்சிருக்கேனா? உங்க மச்சான் இப்பதான் குளிச்சாரு, அந்த தண்ணி தான்.
0: அதுல என்ன ரெண்டு மூணு மீன் மண்டையும் மிதக்குது.
1: கடலுக்கு போயிட்டு வந்தாங்கல்ல, மீனை சுத்தம் பண்ணேன். வீட்டுக்குள்ள கொட்டினா கவுச்சு வாட அடிக்காது, அதான் வெளியே ஊத்துனேன்.
0: அப்ப தெருவுல விட்டா மட்டும் மணக்குமா என்ன?
1: நீ வேற, வேலை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்கிட்ட உன் புக்கம் தியாக்கும். வீட்டுல இடம் இருந்தா நான் ஏன் வெளியே விட போறேன்?
0: வீட்டுல இடம் இல்லைன்னா செப்டிக் டேங்க் போடாமலா இருக்கும்? இத உங்ககிட்ட வம்புழுக்க சொல்லல, இந்த மாதிரி வெளியே விட்டீங்கன்னா உங்களோட சேர்த்து எங்களுக்கும் டெங்கு காலரா நோய் அதிகமா பரவும்.
1: சரி, இப்ப என்ன பண்ணனுங்கற
0: அக்கா? அதுக்குதான் உறிஞ்சு குழி ஒண்ணு போடுங்க. ரொம்ப பெரிய இடம் எல்லாம் தேவையில்லை, ஒரு மூணுக்கு மூணு இடத்துல சின்ன செப்டிக் டேங்க் மாதிரி போடுங்க. அதுல இந்த மாதிரி கழிவு தண்ணிய விடுங்க.
2: கழிவு நீர் தொட்டிகள் அமைப்போம், நோயில்லா சமுதாயம் உருவாக்குவோம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கிறாங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்ன மாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதான். ஆனா நம்ம உசுர காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்டை கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுர காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன். கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமூக

0: என்ன வெயில், 5 நிமிஷம் வெளியே போயிட்டு வர முடியல. இப்படியே போச்சுன்னா நாம இந்த பூமியில வாழ முடியுமா என்ன?
1: முடியாதுப்பா, என்னால முடியாது.
0: இதுக்கெல்லாம் காரணம் இந்த பருவநிலை மாற்றம் தான்.
1: ஆமா, எங்க பார்த்தாலும் எல்லாரும் பருவநிலை மாற்றம் பத்தி தான் பேசுறாங்க. இந்த பருவநிலை மாற்றம்னா என்ன, எனக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றியா?
0: சொல்றேன் சொல்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பருவநிலை மாற்றம்னா என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க கேப்போம்.
1: வெயில் காலத்துல வெயில் அடிக்காம மழை பெய்யும், மழை காலத்துல வெயில் அடிக்கும், அதானே?
0: எல்லாருமே பொத்தாம் பொதுவா இப்படிதான் நினைக்கிறாங்க. நமக்கு கோடை காலம் மார்ச் ஏப்ரல் மே, மழைக்காலம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர், குளிர்காலம் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி. இதுதானே நம்ம படிச்சது. ஏன், நம்ம தாத்தா பாட்டிலாம் இப்ப என்ன சொல்றாங்க, அவங்க காலத்துல எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி அந்தந்த சீசன்ல அது அது நடக்கும்னு. ஆனா இந்த காலத்துல எல்லாமே மாறிட்டுன்னு புலம்புறாங்க. அதாவது கடந்த 30 வருஷத்துல வெயில் காலம், மழைக்காலம், பனிக்காலம் இந்த சீசன்ல மாற்றம் வந்திருக்குல்ல, அதுதான் பருவநிலை மாற்றம். தினசரி நடக்கிற மாற்றங்களை வானிலை மாற்றம்னு சொல்லுவாங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் ஒண்ணு இருக்கு. இந்த பருவநிலை மாற்றத்தினால எல்லாமே அளவுக்கு அதிகமா தான் நடக்கும்.
1: எப்படி, புரியலையே.
0: அளவுக்கு அதிகமானா வெயில் அடிக்கும் போது இப்ப நமக்கு அடிக்கல அந்த மாதிரி அளவுக்கு அதிகமா வெயில் அடிக்கும், அளவுக்கு அதிகமா மழை பெய்யும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட துபாயில 1 வருஷத்துல பெய்ய வேண்டிய மழை ஒரே நாள்ல பெஞ்சு தீத்துச்சே, மறக்குமா நெஞ்சம், அதிகமான பனி. இப்படி எல்லாமே அதிகமா தான் நடக்கும். இனிமே பேச்சே கிடையாது, வீச்சு தான். இப்ப புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பருவநிலை மாற்றம்னா என்னன்னு.
1: புரிஞ்சிருச்சு புரிஞ்சிருச்சு.
2: வரும் காலங்களில் இந்த பூமியில் நடக்க போகும் பல்வேறு மாற்றங்களுக்கு காரணமாக இருக்க போவது பருவநிலை மாற்றம் தான் என்பதை புரிந்து கொள்வோம், விழித்துக் கொள்வோம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது நள்ளிரவு 12 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
1: நல்லா மென்னு சாப்பிடணும், அப்பதான் சாப்பாடு உடம்புல சேரும்னு நம்ம முன்னோர்கள் சொல்றது வழக்கம். சாப்பிடுறதுக்கு உதவுறது வாய் தான். அந்த வாய் நம்ம உடம்புல தலைப்பகுதியில இல்லாம வயிற்று பகுதியில இருந்தா யோசித்து பார்த்தாலே காமெடியா இருக்குல்ல. ஆனா ஒரு உயிரினத்துக்கு வாய் அதோட வயிற்று பகுதியில தான் அமைஞ்சிருக்கு. அது என்ன உயிரினம்னா நம்மளாம் விரும்பி சாப்பிடுற நண்டுக்கு தான். நண்டு சாப்பிடுறது மூலமா நண்டுல இருக்கிற புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கும் எலும்புக்கும் உறுதி அளிக்குது. முக்கியமா குழந்தைகளோட முடி, நகம், சருமம் அப்புறம் சளி பிரச்சனைக்குமே அருமருந்தா இருக்குது.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை FM 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கரகாட்டக்காரன் படத்துல கவுண்டமணி செந்தில் கிட்ட எத்தனை பழம் வாங்கிட்டு வர சொன்னாரு?
1: ரெண்டு.
0: மொபைலா? மொபைலா. இந்த பாட்டு எந்த படத்துல வரும்?
1: ரெண்டு.
0: சைக்கிளுக்கு சக்கரம் எத்தனை?
1: ஹலோ, இப்ப எதுக்கு ரெண்டுன்னு பதில் வர்ற மாதிரியே கேள்வி கேக்குறீங்க?
2: ஏன்னா இனி நீங்க கேட்கலாம் இரு பட பாடல்கள் திங்கள் முதல் சனி வரை மதியம் 1 மணி முதல் 2 மணி வரை நம்ம கடல் ஒசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய

0: கரண்ட் வந்துருச்சு, வேகமா போய் மோட்டர் போட்டு டேங்க்ல தண்ணி ஏத்து. காலையில இருந்து கரண்ட் இல்லாம தண்ணியே இல்ல டேங்க்ல.
1: அம்மா ஏன், கொஞ்சம் நேரம் கழிச்சு போடுங்க.
0: டேய், மறுபடியும் கரண்ட் போயிர போகுதுடா.
1: மறுபடியும் கரண்ட் போயிர கூடாதுன்னு இத சொல்றேன்.
0: என்னடா சொல்ற, ஒண்ணு புரியலையே எனக்கு.
1: அம்மா, இந்த மாதிரி கரண்ட் போயிட்டு வந்த உடனே எல்லார் வீட்டுல இருக்கிற ஃப்ரிட்ஜு, ஏசி, மோட்ரு, ஃபேனு இப்படி எல்லாத்தையும் உடனே போட்டா டிரான்ஸ்ஃபார்மர் ஓவர்லோட் ஆகி மறுபடியும் கரண்ட் கட் ஆயிரும். கொஞ்சம் நேரம் கழிச்சு போட்டா நம்ம வீட்டுல இருக்கிற பொருளுக்கும் பாதுகாப்பு, டிரான்ஸ்ஃபார்மருக்கும் பாதுகாப்பு.
2: மின்சார பயன்பாட்டில் கவனம் தேவை இக்கணம். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: வேளா வேளா, இங்க கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதுல காத்து எவ்வளவு போட்டிருக்குன்னு படிச்சு சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையில இருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்ல இருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காத்து வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா? நாளைக்கு
0: காத்து வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆபீஸ்ல டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாட மாறுற வரைக்கும் இப்படித்தான், காத்து கொஞ்சம் புயலாத்தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாட?
0: அதான், ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தல?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலதுகையில அடிக்குதா இடதுகையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐசு வச்சது போது, இனிமே தினமும் நீயா காம்பச வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.
1: நேரம் இப்பொழுது 1:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
2: இன்று மைக்கேல் மதன காமராசன் மற்றும் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

இன்று மைக்கேல் மதன காமராசன் மற்றும் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: மாலா மாலா இதா மீன்.
1: என்னங்க சீக்கிரம் வந்துட்டீங்க?
0: காத்து வேற அதிகமா இருந்ததுனால பாடு வைக்க முடியல, ரெண்டு போட்டு வேற தண்ணியில மூழ்கிருச்சு.
1: ஐயோ, ஆட்களுக்கு என்னாச்சுங்க? பத்திரமா இருக்காங்களா?
0: எங்க எல்லாரும் தேடிட்டு இருக்காங்க, இன்னும் யாருமே கிடைக்கல.
1: என்ன வரந்தான் வாங்கி வந்தோமோ நாம மட்டும். நம்ம மீனவர்கள் வாழ்க்கையில ஏன் தான் இவ்வளவு கஷ்டம்? எல்லாத்துக்கும் நம்ம அசால்ட் தான் காரணம்.
0: என்னமாலா சொல்ற, காத்து கடல்ல போட்டு மூழ்கி போச்சுன்னா நாம என்ன பண்ண முடியும்?
1: அதுக்கு ஒன்னும் பண்ண முடியாதுதான். ஆனா நம்ம உசுரை காப்பாத்த கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட்ட கொண்டு போனா உயிரோடையாவது வீடு வந்து சேரலாம்ல. 1000 ரூபாயில இருந்து 1,00,000 ரூபாய் வர செலவு பண்ணி கடலுக்கு போறோம். இந்த உசுரை காப்பாத்துற லைஃப் ஜாக்கெட் எவ்வளவு வரப்போகுது? எல்லாரும் கடலுக்கு போகும்போது லைஃப் ஜாக்கெட் கொண்டு போனா வீட்டுல உள்ள நாங்க கொஞ்சம் நிம்மதியா இருப்போம்ல. போட்டு போனா திரும்ப வந்துரும், உயிர் போனா வருமா?
2: கடலுக்கு செல்லும் ஒவ்வொருவரும் உயிர் காக்கும் கவசம் அணிந்து செல்வோம். நமக்காகவும் நம்மையே நம்பியிருக்கும் நம் குடும்பத்திற்காகவும் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: வேளா வேளா, இங்கே கொஞ்சம் வாப்பா.
1: என்ன தாத்தா?
0: இந்த நம்ம கடலோசை எஃப்எம்ல வானிலை தகவல் அனுப்பியிருக்காங்க, அதில் காற்று எவ்வளோ போட்டிருக்குன்னு படித்து சொல்லு.
1: மாலை 5 மணி நிலவரப்படி வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கி மணிக்கு 40 கிலோமீட்டர்லேருந்து 55 கிலோமீட்டர் வரைக்கும் காற்று வீசும்னு போட்டிருக்கு தாத்தா. 45 கிலோமீட்டர் வரைக்கும் அடிக்குதுன்னா கடலுக்கு போகுமா தாத்தா நாளைக்கு?
0: காற்று வரமா இருக்கும்ல, அதனால ஏடி ஆஃபீஸில் டோக்கன் கொடுத்தா போவாங்க. இந்த கரவாடை மாறுற வரைக்கும் இப்படித்தான், காற்று கொஞ்சம் புயலாக தான் இருக்கும்.
1: அது என்ன தாத்தா கரவாடை?
0: அதா, ஒவ்வொரு காத்துக்கும் ஒவ்வொரு பேரு. காத்து எந்த திசையில இருந்து அடிக்குதுங்கிறத வச்சு இதெல்லாம் கணக்கு பண்ணுவாங்க.
1: ஏன் தாத்தா? இப்ப GPS, காம்பஸ், இன்டர்நெட் எல்லாம் வச்சு காத்தடிக்கிற திசைய ஈஸியா கண்டுபிடிச்சிடறோம். அந்த காலத்துல நீங்க எப்படி காத்தோட திசையெல்லாம் கண்டுபிடிப்பீங்க?
0: அப்படி கேள்றா என் பேராண்டி. தாத்தா, அந்த காலத்துல எப்படி காத்து பாப்போம்னு சொல்றேன் கேளு. இப்ப இந்த கரை எந்த திசையில இருக்கு?
1: வடக்கு திசை.
0: அந்த காம்பஸை எடுத்து நெத்திக்கு நேர கிழக்கு பார்த்து நில்லு. காத்து உன் உடம்புல எந்த பக்கமா அடிக்குதுன்னு சொல்லு பாப்போம்.
1: என்னது புரியலையே?
0: இங்க வா, நானு உன் கூட கிழக்க பார்த்து நின்னு சொல்றேன், அப்ப புரியும் உனக்கு. உன் நெத்தி நேரா எந்த பக்கம் இருக்கு?
1: கிழக்கு பக்கம்.
0: பின்னந்தால?
1: மேற்கு பக்கம்.
0: வலதுகை?
1: தெற்கு பக்கம்.
0: இடதுகை?
1: வடக்கு பக்கம்.
0: இப்ப சொல்லு, காத்து வலது கையில அடிக்குதா இடது கையில அடிக்குதா, இல்ல கண்ணத்து பக்கமா அடிக்குதா? முகத்துல எங்க படுதுன்னு சொல்லு, அப்புறம் திசைய பாக்கலாம்.
1: தாத்தா, கையிலயோ முகத்திலயோ காத்து பட்டா திசைய சொல்லிடலாம், கண்ணத்துல பட்டா எப்படி தாத்தா கண்டுபிடிக்கிறது?
0: அது கொஞ்சம் சிரமம் தான். எல்லாரும் செல்லிலேயே பார்த்து பழகிட்டீங்க, கொஞ்சம் பாரம்பரியத்தையும் கத்து வச்சுக்கோங்க.
1: இப்போ கையிலையும் காத்து படல, நெத்திலையும் காத்து படல, வேற எந்த பக்கத்துல இருந்து காத்து படுதுன்னு எனக்கு ஃபீலே ஆகலையே தாத்தா.
0: சரி, தூரத்துல ஒரு கொடி கம்பம் தெரியுதா, அதுல கொடி எந்த திசையில அடிக்குது?
1: வடக்கு திசைக்கும் கிழக்கு திசைக்கும் நடுவுல வடகிழக்கு.
0: இடது கண்ணா எந்த திசையை நோக்கி இருக்கு?
1: வடகிழக்கு.
0: இப்போ ஃபீல் பண்ணி பாரு.
1: கொஞ்சம் கொஞ்சம் ஃபீல் பண்ண முடியுது தாத்தா.
0: நம்ம பாரம்பரிய அறிவு இதுதான் பேராண்டி, அம்புட்டு ஈஸியா உடனே கத்துக்க முடியாது. அதனாலதான் எல்லாராலையும் அந்த காலத்துல கடல் தொழில் செய்ய முடியாது. இதெல்லாத்தையும் கரைச்சு குடிச்சவங்களைத்தான் கம்மாறுக்காரன்னு சொல்லுவாங்க. நிலத்துல காத்து புரியறத விட கடல்ல சுலபமா புரியும். ஒரு நாளைக்கு கூட்டிட்டு போறேன்.
1: நீங்க பெரிய கம்மாறுக்காரன் தான் தாத்தா.
0: ஐஸ் வச்சது போது, இனிமே என்னமோ நீயா காம்பஸ வச்சு கிழக்க பார்த்து நின்னு காத்து எந்த திசையில இருந்து எந்த திசையில அடிக்குதுன்னு நீ பார்த்து கண்டுபிடிச்சு என்கிட்ட சொல்லணும். அப்புறமா வாட்ஸ்அப்ல கடலோசை எஃப்எம் ஓட வானிலை தகவல் காலையில 7 மணிக்கும் சாயங்காலம் 5 மணிக்கும் வரும். முதல்ல நீ கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா சரியா கண்டுபிடிச்சிருக்கோமான்னு பார்த்து தெரிஞ்சுக்க.
2: தொழில்நுட்பமும் வேண்டும், பாரம்பரிய அறிவும் வேண்டும். பாரம்பரிய அறிவு கற்போம், பாரம்பரிய அடையாளம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
2: இன்று மைக்கேல் மதன காமராசன் மற்றும் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

0: கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. ஆயிரம் தகவல் தெரிந்தாலும் ஆர்வம் குறைவதில்லை.
1: கடலாய் பரவியிருக்கும் தகவல்களை அலையாய் அள்ளி முத்தாய் கோர்த்து வானொலி வழியே உங்கள் வாசல் சேர்க்கும் வளமான நிகழ்ச்சி அறிவோம் ஆயிரம். திங்கள் முதல் சனி வரை மதியம் 2 மணி முதல் 4 மணி வரை நம்ம கடல் ஒசை FM 90.4.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஒசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: மாப்பிள வெள்ளம் கடலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்குன்னு சொல்லி ராப்பகலா வேலைய பாத்துட்டு கம்பெனிலே தூங்கி எந்திரிச்சு சம்பாதிச்சுட்டு இருந்திய, நல்ல வருமானமா?
1: அட போங்க மச்சான், சம்பாரிச்சு சம்பாரிச்சு எல்லாத்தையும் அந்த ஹாஸ்பிட்டலுக்கே கொடுத்துட்டு வர்றேன்.
0: ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்துட்டு வரியா? என்னையா, என்னாச்சு?
1: ரெண்டு நாளா கடற்கரையிலே படுத்திருந்தேன்ல மச்சான், நைட்டு பகல்னு பாக்காம ஒரே கொசு கடி, லைட்டா உடம்பு அணத்துற மாதிரி இருந்துச்சு. என்னன்னு ஹாஸ்பிட்டல் போய் கேட்டா டெங்குன்னு சொல்லிட்டாங்க. அதுக்குதான் மச்சான் வைத்தியம் பாத்துட்டு இருக்கேன்.
0: மாப்பிள, இதுக்கு காரணம் நாம பண்ற ஒரு தப்பு தான்.
1: ஏன் மச்சான், கடற்கரையில தூங்குறது ஒரு தப்பா?
0: ஆனா தூங்குறத சொல்லலையா, நாம போட்டு வல்லம்லாம் ஒவ்வொன்னு இடிச்சுக்காம இருக்க டயரை போட்டு வைக்கிறோம்ல, அந்த டயர் பழசாகி கிழிஞ்சு போச்சுன்னா அப்படியே அதை கடற்கரையில சும்மா தூக்கி போட்டு போயிடுறோம். அப்புறம் மழை பெய்யறப்ப தண்ணி அந்த டயருக்குள்ள போய் தேங்கிக்குது, அதுக்குள்ள கொசு வந்து எத்தனையோ ஆயிரம் முட்டைய போட்டுட்டு போகுது. அதுல உற்பத்தி ஆகிற கொசு தான் நம்மள கடற்கரையில நிக்க விடாம, நடக்க விடாம, தூங்க விடாம
1: கிடைச்சிட்டு இருக்கு.
2: டெங்கு கொசுக்களை ஒழிப்போம், உடல் நலம் காப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: இன்று மைக்கேல் மதன காமராசன் மற்றும் பாண்டியன் திரைப்படங்களில் இருந்து பாடல்களை கேட்டு மகிழுங்கள்.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது 2:00. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. இன்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: உப்பிலா பண்டம் குப்பையிலே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி கேள்விப்பட்டதுண்டு. காரணம், உப்பு நம்ம சாப்பாட்டுல அதிகமா இருந்தாலும் சரி கம்மியா இருந்தாலும் சரி நம்மளால அந்த சாப்பாட்டை சாப்பிட முடியாது. ஒருவேளை நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல நிறைய உப்பு சேர்த்துட்டோம்னா அதை எப்படி சரி பண்றது தெரிஞ்சுக்கலாமா? ஒரு முழு உருளைக்கிழங்க தோலை உரிச்சு நம்ம சமைக்கிற சாப்பாட்டுல சேர்த்து நல்லா உருளைக்கிழங்கு வெந்ததும் எடுத்துட்டா சரியாயிரும். காரணம், உருளைக்கிழங்கு சமைக்கிற உணவுல இருக்கிற உப்பு உறிஞ்சி கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துரும். முக்கியமா நீங்க எவ்வளவு உப்பு சேர்த்திருக்கீங்களோ அதுக்கு தக்கன உருளைக்கிழங்க சேர்த்துக்கலாம்.
0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: அக்கா, நம்ம பிரியாக்கா நேத்து மேடையில பேசினாங்களே, சூப்பரா இருந்துச்சுல.
1: ஆமா ஆமா, நல்லா பேசினாங்கல்ல.
0: நமக்கு அந்த மாதிரி மேடை கிடைச்சு நமக்கு தோன்ற கருத்தை சொல்லி அத நாலு பேர் கேட்டா எப்படி இருக்கும்?
1: இப்ப என்ன, நீ சொல்ற கருத்தை கேட்க ஒரு ஆள் வேணும். அதானே, ஒரு ஆள் இல்ல, ஊரே உன் கருத்தை கேக்கும்.
0: எப்படிக்கா?
1: நம்ம கடலோசை எப்பம் நேசகரங்கள் நிகழ்ச்சியில தினமும் சமூக ரீதியான தலைப்புல மக்களோட கருத்துக்களை கேட்பாங்க. அதுல கலந்துக்கோ, மத்தது தானா நடக்கும்.
2: நேசக்கரங்கள் திங்கள் முதல் சனி வரை காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: உங்க கடையில கொஞ்ச நேரம் என் போன சார்ஜ் போட்டு தரீங்களா?
1: சரி குடுமா.
2: ஏய் பிரியா, இங்க போட வேணாம், இங்க வா.
0: ஏய், சார்ஜ் 10% தான் இருக்கு. ஊருக்கு போய் இறங்கனோட வீட்டுக்கு போன் பண்ணி சொல்லணும்.
2: அப்படினா போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு அங்க போனது யூஸ் பண்ணு, இல்லனா ஏதாச்சும் கடையில இருந்து போன் பண்ணி சொல்லு. அதுவும் இல்லையா, உன்னோட கேபிளை யூஸ் பண்ணி சார்ஜ் போடு.
0: ஏய், இதுல என்ன இருக்கு
2: பிரியா? இப்படி தெரியாத ஒருத்தவங்களோட கேபிளை யூஸ் பண்ணும் போதோ, இல்ல பொது இடங்கள்ல இருக்கிற வைஃபை மூலமா பண பரிமாற்றம் செய்யும் போதோ நம்ம போன்ல இருக்கிற டேட்டா ஈஸியா திருடப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம அக்கவுண்ட்ல இருந்தும் பணம் திருடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஓ, இப்படி கூட பண்ணுவாங்களா?
3: பொது இடங்களில் சார்ஜ் போடும் போதோ அல்லது வைஃபை பயன்படுத்தும் போதோ கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். முடிந்தவரை அதை பயன்படுத்தாமல் இருப்பது நலம்.
4: சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் ராமநாதபுரம் மாவட்ட சைபர் கிரைம் காவல் பிரிவு மற்றும் கடல் ஓசை FM 90.4.
5: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணனும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள் நீ.
1: நான் எந்த சோஷியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரி தான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம், அப்புறம் அதை வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, ஃபேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அதை நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இத பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும் தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைதளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4, நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வக்கீலாத்து வசந்த உன் மனதை எந்தன் வசந்தா, வட்ட கண்கள் சுழந்தாரிடம் மாறா எந்தன் விருந்தா, ஆடை கொஞ்சம் அசைந்தா மலர்.

0: கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 3 மணி.
2: வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.

கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுது. என்ன கவனிக்க ஆள் இருந்தோ யாருமே ஹாஸ்பிடல் கூட்டி போக மாட்டாங்க.
1: நான் ரோட்ல நடந்து போகும்போது நாலு பசங்க எப்ப பார்த்தாலும் என்ன கிண்டல் பண்ணிக்கிட்டே பின்னாடி வராங்க. வர்ற கோவத்துக்கு
2: என் வீட்டுக்காரர் என்னோட சேர்ந்தும் வாழ மாட்டேங்கிறாரு, குடும்பத்துக்கும் எதுவும் செய்ய மாட்டேங்கிறாரு. என்னையாவது படிக்க வச்சாங்களா? அதுவும் இல்ல. இப்ப என்ன பண்ணுவேன்?
3: என் மாமியார் மாமனார் வரதட்சணை கேட்டு கொடுமை பண்றாங்க. யாருக்கிட்டயாச்சும் மனசு விட்டு பேசணும், விவரமானவங்க கிட்ட ஆலோசனை கேட்கணும்.
4: சட்ட உதவி, மருத்துவ உதவி, காவல் உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம் என பெண்களுக்கான எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அழையுங்கள். 181 24 மணி நேர சேவை உண்டு. இது மாநில மற்றும் மத்திய அரசின் சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமை துறையின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
5: மச்சான், கையில கொஞ்சம் சேவிங்ஸ் இருக்கு, இத அப்படியே வச்சிருக்காம ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் நினைக்கிறேன். எவ்வளவு லாபம் வந்தாலும் சரி.
6: கண்ணை மூடிட்டு ஷேர் மார்க்கெட்ல போறதுக்கு அந்த பணத்தை தூக்கி ஆத்துல போடு.
5: ஏன்பா, நாங்கெல்லாம் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண கூடாதா? உங்களை மாதிரி நாங்களும் நிறைய சம்பாதிக்க கூடாதா என்ன?
6: அதெல்லாம் பண்ணலாம், ஆனா அத பத்தி முதல்ல நீ தெரிஞ்சு வச்சிருக்கியா? சரி, உனக்கு என்ன தெரியும் அத பத்தி சொல்லு கேப்போம்.
5: தெரியும், ஏதாவது கம்பெனி பேர்ல காசை போடணும். அந்த ஷேர் வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சுன்னா நமக்கு லாபம், மைனஸ்ல போச்சுன்னா நட்டம்.
6: என்ன ரொம்ப ஈஸியா சொல்லிட்ட! நான் 2 வருஷமா ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றேன், எனக்கே இந்த மார்க்கெட் பத்தி முழுசா தெரியல. இந்த ஒரு விஷயத்த மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீ எதுல இன்வெஸ்ட் பண்ணுவ?
5: அப்படி என்னத்த தெரிஞ்சுக்கணும் சொல்லு கேப்போம்.
6: முதல்ல செபிய பத்தி நீ தெரிஞ்சுக்கணும்.
5: செபியா?
6: செபினா செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இதுதான் நம்ம நாட்டில் நடக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், ட்ரேடு, ஸ்டாக்கு எல்லாத்தையும் கண்காணிச்சு மோசடி எதுவும் நடக்காம பாதுகாப்பா செயல்படுத்துது.
2: இப்போ நீ உன் காசை ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண போறேன்னா எப்படி பண்ணுவ? இன்ட்ராடேவா இல்ல லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்டா?
5: அதான் டெலிகிராம்ல நிறைய லிங்க்ஸ் வருது, அதுல உன கிளிக் பண்ணி அதுல என்ன சொல்றாங்களோ அது மாதிரி செஞ்சிட வேண்டியதான்.
6: நல்லா இருப்ப, இந்த தப்ப மட்டும் பண்ணிடாத.
5: ஏன்?
6: இந்த மாதிரி டெலிகிராம் அட்வைசர் எல்லாமே உண்மையா இருக்க மாட்டாங்க. அதுல நம்பி ட்ரேட் பண்ணா பெரிய லாஸ் ஆகி நம்மள ஃப்ராட் பண்ணிடுவாங்கன்னு செபியே சொல்லுது.
5: அப்ப எத்தனை விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணனும் அதையும் சொல்லு.
6: நீயே படிச்சு தெரிஞ்சு இன்வெஸ்ட் பண்ணு, இல்லனா நிறைய வகையான இன்டர்மீடியேட்டர்ஸ் இருக்காங்க. ஸ்டாக் புரோக்கர்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர், கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சிஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ், செல்ஃப் சர்டிஃபைடு சிண்டிகேட் பேங்க்ஸ்னு 37 வகையில இருக்காங்க. இதுல ஒவ்வொரு வகையிலையும் ஆயிரக்கணக்கில் புரோக்கர்ஸ் இருப்பாங்க. இதுல நீ யாருக்கிட்ட பணத்தை கொடுக்கணும், எது உண்மைன்னு எப்படி தெரிஞ்சுப்ப?
5: அதெல்லாம் எப்படிப்பா கண்டுபிடிக்கிறது?
6: நெட்ல செபியோட வெப்சைட் இருக்கும், அதுல நீ அமௌண்ட் போட போற அந்த புரோக்கரோட டைப்பு, அவங்க நேம், ரெஜிஸ்டர் ஐடி இதெல்லாம் வாங்கி டைப் பண்ணா அது உண்மையிலேயே செபி ரெஜிஸ்டர் கம்பெனி தானா அப்படிங்கறத காட்டும். அத பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
5: மச்சான், அதெல்லாம் கேட்டா தருவாங்களா?
6: அவங்க கிட்ட நம்ம பணத்தையே நம்பி கொடுக்கறப்போ அவங்கள பத்தின தகவலை நம்ம தெரிஞ்சுக்க கூடாதா? கேளு, தகவலை சொல்லுவாங்க. ஸ்டாக் பத்தி நல்லா தெரிஞ்சுக்காம ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாத.
7: ஷேர் மார்க்கெட் என்பது நன்கு அறிந்து கவனமுடன் செயல்பட வேண்டிய தளம். மற்றவர்கள் லாபம் ஈட்டுகின்றனர் என்று அதை சரியாக புரிந்து கொள்ளாமல் இன்வெஸ்ட் செய்ய வேண்டாம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.
9: Dria, dria, dria, dria, dria.

பசுவென்று சொல்வார்கள் கண்ணே. காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, காலையிலே உன் முகம் பார்த்த பின்னே, கடமை செய்வாய் எங்கள் தமிழ்

0: பிறந்த நாள் வாழ்த்து, கல்யாணம், காதுகுத்து, புப்புனித நீராட்டு விழா, சமூக சேவை, பாராட்டு, யாருக்கோ எதுக்கோ கை தட்டுனு வாழ்த்து சொல்லி புடிச்ச பாட்டை கேட்க கால் பண்ணுங்க. தங்கமான வாழ்த்து,
1: தங்கமான வாழ்த்து, திங்கள் முதல் சனி வரை காலை 9 மணி முதல் 10 மணி வரை நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

ரொம்ப நல்லா பண்ண, நல்லதை கண்டாதான் நமக்கு பொறுக்காத பிடிச்சு போட்ட.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: Marseille FM 90.4.
1: நேரம் இப்பொழுது அதிகாலை 4 மணி. வானிலை தகவல். நேற்றைய தினத்தின் மாலை 5 மணியின் நிலவரப்படி காற்றின் வேகம் மணிக்கு குறைந்தபட்சம் 19 கிலோமீட்டர் வேகத்தில் இருந்து அதிகபட்சம் 22 கிலோமீட்டர் வேகம் வரை தென்மேற்கு மற்றும் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும் எனவும் இன்று மழைக்கான வாய்ப்பு இல்லை எனவும் கணிக்கப்படுகிறது. இந்த வானிலை தகவல் ராமேஸ்வரம் முதல் மண்டபம் வரையுள்ள பகுதிகளுக்கு மட்டுமே உட்பட்டது. என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை எஃப்எம் 90.4.
0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4. நமது முன்னேற்றத்திற்கான வானொலி
2: நாள் இதே நாள் நேரம் ரொம்ப நல்ல நேரம். பொண்ணு எங்க மாமன் பொண்ணு மாப்பிள்ள ரொம்ப ரொம்ப நல்ல மாப்பிள்ள.

0: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
1: சொன்னபடி கேளு, மக்கர் பண்ணாத. எத்தனை வேலை இருக்கு, அத்தனை உங்க அப்பனா செய்வான், நான் தானே செய்யணும். காலையில தோப்புக்கு போய் போனது வந்ததை பார்க்கணும், அப்புறம் இங்க வந்து தவிடு வைக்கணும், தண்ணி ஆட்டணும், அப்புறம் வயல் வாக்கியா ஒன்னா ரெண்டா. ஓ போ, ஒழுங்கா சொன்னதை கேளு. சொன்னபடி கேளு. அப்படியே அது இல்ல உள்ள சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே, சொன்னபடி கேளு. மக்கர் பண்ணாதே என்னுடைய ஆளு, இடைஞ்சல் பண்ணாதே, அரைச்ச பருத்தி கொட்ட புண்ணாக்கு நான் தாரே.

0: எல்லாரும் தனித்தனியா போட்டோ எடுத்தது போதும், டூர் வந்ததுக்கு ஞாபகமா எல்லாரும் சேர்ந்து ஒரு குரூப் போட்டோ எடுக்கலாம் வாங்க. சூப்பரா இருக்கு. அப்படியே நான் போட்டோவை இன்ஸ்டாகிராம்ல அப்லோட் பண்ணிடுறேன். எல்லாரும் உங்க இன்ஸ்டாகிராம் ஐடி சொல்லுங்க, டேக் பண்ணணும்.
1: ஏய், நான் இருக்கிற போட்டோவெல்லாம் அப்லோட் பண்ணிடாதீங்க, நான் இன்ஸ்டாகிராம்லாம் இல்ல.
0: என்ன, இன்ஸ்டாகிராம் இல்லையா? இந்த காலத்துல இப்படி ஒரு மனுஷனா? விசித்திரமான ஆள்.
1: நான் எந்த சோசியல் மீடியாலயும் இல்ல. நம்ம போட்டோவை நெட்ல போடுறது, மத்தவங்க அதுக்கு ஏதாச்சும் கமெண்ட் பண்றது, அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. அதை விட நம்ம போட்டோவை எடுத்து யாராச்சும் தப்பா எடிட் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது?
0: நீ சொல்றது சரிதான், ஆனா சோசியல் மீடியானா ஆபத்து மட்டும் இல்ல, நமக்கு தேவையான நிறைய நல்ல விஷயங்களையும் இந்த சோசியல் மீடியா பண்ணும். இப்ப நிறைய பேருக்கு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கிறது இல்ல. அவங்க அவங்க கிட்ட இருக்கக்கூடிய திறமையை வெளிக்காட்டி அது மூலமா ஒரு செலிபிரிட்டி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கு. நிறைய பேர் அவங்க தொழிலை நிறைய மக்களுக்கு எடுத்துட்டு போகவும் இந்த சோசியல் மீடியா உதவியா இருக்கு. இப்ப என் மச்சான் கூட எங்க ஊர்லயே தான் இருந்தான். அவன் சோசியல் மீடியால வந்த ஒரு ஆடை பார்த்துதான் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போய் செலக்டே ஆனான். பொழுதுபோக்கு, ஆபத்து, இதெல்லாம் தாண்டி நாம கத்துக்க, நம்மளை வளர்த்துக்க இந்த சோசியல் மீடியால நிறைய இருக்கு.
1: ஆத்தாடி, சோசியல் மீடியாவை வச்சு இவ்வளவு பண்ணலாமா?
2: பண்ணலாம் பண்ணலாம், ஆனா இதே மாதிரி நிறைய மோசடியும் பண்ணுவாங்க, அதுக்கும் தயாரா இருக்கணும்.
1: மோசடியா? என்ன மோசடி பண்ணுவாங்க?
2: ஒன்னா ரெண்டா, அது நிறைய இருக்கு. சோசியல் மீடியாவோட அல்காரிதத்தை நம்மள கவர்ற மாதிரிதான் உருவாக்கி இருக்காங்க. நாம இப்ப ஒரு பொருள் வாங்கலான்னு யோசிச்சு ஏதாவது ஷாப்பிங் ஆப்ல தேடுவோம். அப்புறம் அத வாங்காம வெளியே வந்துட்டோம்னு வையி, இன்ஸ்டா, பேஸ்புக், யூடியூப்னு எல்லாத்துலயும் அந்த பொருள் பத்தின விளம்பரம் தான் வந்துகிட்டே இருக்கும். நிறைய ஆஃபர் இருக்கு, நிறைய கலெக்ஷன் இருக்குன்னு காட்டி காட்டி வாங்க வச்சிருவாங்க. அது கூட பரவாயில்ல, சில நேரங்கள்ல நல்ல ஃபேமஸான செலிபிரிட்டிக்கு பெரிய அமௌண்ட கொடுத்து ஃபேக்கான இன்வெஸ்ட் கம்பெனிஸ் ஆன்லைன் கேம்ஸ், ஃபேக் ப்ராடக்ட்ஸ ப்ரோமோட் பண்ண வைப்பாங்க. நாமளும் அவங்களே பண்றாங்கன்னு நம்பி வாங்கி யூஸ் பண்ணுவோம், இல்லைனா அந்த கம்பெனி ஷேர்ல இன்வெஸ்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஏமாந்த கேஸ் சைபர் கிரைம்ல ஆயிரக்கணக்கில் இருக்குது.
1: என்னதான் சொல்ல வரீங்க, இந்த சோசியல் மீடியா மூலமா வளரலாம், நமக்கு உதவியா இருக்கும்னு ஒரு ஆள் சொல்றீங்க, ஆனா மோசடி நிறைய இருக்கும், ஏமாந்துருவோம்னு இன்னொரு ஆள் சொல்றீங்க. இந்த சோசியல் மீடியா நல்லதா கெட்டதா?
0: இந்த சமூக வலைதளங்கள்லாம் ஒரு ஆயுதம் மாதிரி, அதை வச்சு ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். நாம என்ன பண்ண போறோம், அதை எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படின்றதெல்லாம் நம்மளோட கையில தான் இருக்கு.
1: நாம சரியா யூஸ் பண்ணாலும் நம்ம அப்லோட் பண்ண போட்டோ எடுத்து மார்ஃபிங் பண்ணி போட்டா ஒரே அசிங்கமா போயிருமே.
0: இதெல்லாம் ஒரு மேட்ரா, நம்ம போட்டோவை இப்படி மார்ஃபிங் பண்றவங்க தான் அசிங்கப்படணும். நமக்கு தெரியும் நாம எந்த தப்பும் பண்ணலைன்னு, அதனால அது நினைச்சு அசிங்கப்படவே வேணாம். இப்படி யாராவது பண்ணிட்டா கூட நம்ம சைபர் கிரைம்ல கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த போட்டோவை டெலிட் பண்ண வைக்கலாம். அப்படி பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணிடலாம். இங்க பாரு, நாமெல்லாம் இதை பார்த்து பயப்படுறதுனால தான் தப்பு பண்றவங்க எல்லாம் பயப்படாம தப்பு பண்றாங்க.
2: உனக்கு அந்த மாதிரி தொந்தரவு வேணாம்னு நினைச்சா ஃபேஸ்புக் ப்ரொஃபைல லாக் போட்டு வச்சுக்க, இன்ஸ்டால பிரைவேட் அக்கௌண்டா போட்டு வச்சுக்க, உனக்கு தெரிஞ்சவங்கள மட்டும் ஃப்ரெண்ட்ஸாவும் ஃபாலோவர்ஸாவும் வச்சுக்கலாம். இப்படி பண்ணிட்டா உன் போட்டோஸ உன் ஃப்ரெண்ட்ஸால மட்டும்தான் பாக்க முடியும்.
1: எல்லாம் சரி, இப்ப நான் இந்த சோசியல் மீடியாவை யூஸ் பண்ணவா வேணாமா?
2: அதுல இருக்கிற நல்லது கெட்டத நாங்க சொல்லிட்டோம், ஆனா அதை யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிறது உன்னோட விருப்பம். ஒன்னு தெரிஞ்சுக்க, சோசியல் மீடியால 100% பாதுகாப்புன்றது நம்ம புத்திசாலித்தனத்துல மட்டும்தான் இருக்கு.
0: இணையதளம் மூலமா உலகத்தை நம்ம பாக்குறோம், அப்ப நம்மளையும் இந்த உலகம் பாக்கல. எப்ப வேணும்னாலும் நம்ம ஆசை தூண்டப்பட்டு ஏமாத்தப்படலாம். அதனால யூஸ் பண்ணலாம், ஆனா அதிகமா இல்லாம கொஞ்சம் கவனமா யூஸ் பண்ணணும்.
3: சமூக வலைத்தளங்களை கவனமுடன் பயன்படுத்துவோம், பாதுகாப்பாய் இருப்போம் என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
4: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

0: என்னடா ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு
1: தம்பி. கொஞ்ச நாள்ல அண்ணனோட ரேஞ்சே மாற போகுது.
0: ஏன், வேலையில ப்ரமோஷன் எதுவும் கிடைச்சிருச்சா?
1: இல்ல இல்ல, புதுசா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப் பார்த்தேன். அதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க சொல்ற மாதிரி ட்ரேட் பண்ணா லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம்.
0: என்னடா புதுசா ஏதோ சொல்ற, இதெல்லாம் சேஃபா இருக்குமா?
1: அதெல்லாம் சேஃபா தான் இருக்கும். உன்னோட ஃபேவரட் நடிகர் கூட இதை பத்தி வீடியோ போட்டிருக்காரு. நானே அந்த தைரியத்துலதான் இதுல இன்வெஸ்ட் பண்றேன்.
0: அந்த வீடியோல அவர் பேசினார் சரி, உண்மையிலேயே அவர் தான் பேசினாரா?
1: புரியலையே, என்ன சொல்ற?
0: அந்த வீடியோவை ஏஐ யூஸ் பண்ணி உருவாக்கி இருக்காங்க. இந்த மாதிரி பெரிய ஆளுக்க சொன்னாதான் நம்பி காசு போடுவாங்கன்னு இப்படி பண்றாங்க. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு.
1: அப்ப அவங்க ஏமாத்திடுவாங்கன்னு சொல்றியா?
0: நீ ஏமாந்துறாதேன்னு சொல்றேன். ஏதாவது புதுசா பண்ண போறேன்னா நீயே யோசிச்சு பண்ணு. இல்ல, இதை ஏற்கனவே பண்ணவங்க கிட்ட கேட்டு விசாரிச்சு பண்ணு. அதை விட்டுட்டு யாரோ ஹீரோ சொன்னாங்க, பெரிய ஆளுக்க சொன்னாங்கன்னு நீயா போய் பெரிய வலையில சிக்கிக்காத.
2: ஏஐ உலகில் இணையத்தில் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை புரிந்து கொள்வோம், விழிப்புடன் செயல்படுவோம். சைபர் கிரைம் தொடர்பான புகார் அளிக்க அழைக்கவும் 1930. மேலும் விவரங்களுக்கு www.cybercrime.gov.in என்ற இணையதளத்தை பார்க்கவும். இது மத்திய உள்துறை அமைச்சகத்தின் முன்னெடுப்பாகும். என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கடல் ஓசை பண்பலை வானொலி, மீனவர்களுக்கான சமுதாய வானொலி.

0: என்னப்பா மண்டாடி, எப்படி இருக்க? கையில என்ன, ஏதோ ஜெராக்ஸ் மாதிரி இருக்கு.
1: என்னத்த, நல்லா இருக்கேன். தொழிலே சரியில்லை, அது போக வீட்லயும் பல பிரச்சனை. அதான் வெளிநாட்டுக்கு போலான்னு இருக்கேன்.
0: சரிடா, விசாலாம் வந்துருச்சா? எங்க காட்டு பாப்போம்.
1: இந்த தரேன் பாரு.
0: என்னடா இது, விசிட்டி விசான்னு இருக்கு.
1: ஆமாப்பா, நான் என்ன மொத்தமா அங்கேயேவா இருக்க போறேன். சும்மா ஒரு 3 மாசம் இருந்துட்டு அப்புறம் ஊருக்கு வர போறேன்.
0: அது சரிதான், ஆனா விசிட்டி விசால போய் கடலுக்கு போறது சட்டப்படி குற்றம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வேலைக்கு போகும்போது எந்த கம்பெனிக்கு வேலைக்கு போறோமோ அந்த கம்பெனிய விசா கொடுப்பாங்க, அது பேரு எம்ப்ளாய்மெண்ட் விசா. நீ கடலுக்குன்னு போகும்போது கடலுக்கு போக போற போட்டோட ஓனரு உனக்கு விசா வாங்கி கொடுக்கணும், அதுவும் எம்ப்ளாய்மெண்ட் விசா தான். அந்த விசால எத்தனை நாள் நீ அங்க இருக்கணும், எதுக்காக போற அப்படின்ற சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும். அரசு சார்பா உள்ள உதவிகளும் கிடைக்கும். என்ன நண்பா, புரிஞ்சுதா?
1: நல்லாவே புரிஞ்சுது நண்பா.
2: என்றும் சமூக நலனில் அக்கறையுடன் கடல் ஓசை FM 90.4
3: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை FM 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.

நீ வந்த வெண்ணே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். பட்டு கோட்டை பக்கத்திலே கொட்டை பார்த்து வைக்கிறவே. பட்டணத்தில் வந்த வெண்ணே கோட்டும் சூட்டும் போட்டுக்கிட்டான். புத்தி கட்டு போட்டுக்கிட்டான், மாட்டினது மாட்டிக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். போறதுக்கு வழிய சொல்ல சாமியத்தான் கேட்டுக்கிட்டான். அடிமாமா மகர் ரதியே என் சீனி சக்கர கிளியே, அடிமாமா மகர் ரதியே என் சீனி சக்கர கிளியே. பெத்தலைய

அழகையில்லாரே கொஞ்சம் மாத்திரியே, அந்தரிய சுந்தரியே அந்தரங்க காதலியே, அருகாஸ் புன்னகையில்லாரே கொஞ்சம் மாத்திரியே, இந்திரனின் ஊர்வசியே என் தோட்ட மல்லிகையே, எப்போது பார்த்தாலும் கைபிடியில் நிற்கிறியா, எப்போது பார்த்தாலும் கைபிடியில் நிற்கிறியா, அடிமாமா மகரதியே என் சினி சக்கர கிளியே, அடிமாமா மகரதியே என் சினி சக்கர கிளியே, மெத்தலைய போட்டு

0: தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4 நாம உடம்பு சரியில்லைன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனா நமக்கு மாத்திரைகள் கொடுப்பாங்க இல்லையா? அப்படி மாத்திரைகள் வாங்கும் போது சில மாத்திரைகள்ல கோடு இருக்கும், சில மாத்திரைகள்ல கோடு இருக்காது, சில மாத்திரைகள் கேப்சூல்ல இருக்கும். அதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? கோடு இருக்கிற மாத்திரைகள்னா நாம மாத்திரைய பிரிச்சு கூட சாப்பிட்டுக்கலாம், ஆனா கோடு இல்லாத மாத்திரைகளை நாம பிரிச்சு சாப்பிட முடியாது. கேப்சூல் மாத்திரைகள் ஜெலட்டின் இல்லனா பவுடர் மெடிசனா இருக்கும். இந்த வகையான மாத்திரைகள் உடனே நம்ம உடலுக்குள்ள போய் நோய் பரவுற வாய்ப்பை குறைக்கிறதுக்காக கொடுப்பாங்க. தெரிஞ்சுக்கலாமா? நம்ம கடல் ஓசை எஃப்எம் 90.4
1: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் கடலோசை எஃப்எம் 90.4 நமது முன்னேற்றத்திற்கான வானொலி.
2: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரோ, இங்கு வந்ததாரோ?
3: பாஞ்சாலி பாஞ்சாலி,
4: கோவில் மணி ஓசை தன்னை செய்ததாரோ, என்ன பேரோ?
3: பரஞ்சோதி பரஞ்சோதி.